நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மீட்டர் 320.5 மதியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் எமது இன்றைய காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 1ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி மாதம் 6ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேயர்கள் இப்போது சிந்து பைரவி ராகத்தில் அமைந்த மங்கள இசையினை கேட்கலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை சிந்து பைரவி ராகத்தில் அமைந்த மங்கள இசையினை கேட்டீர்கள். நேரம் 5:54.
1: குறளமுதம்
2: நடுவுநிலைமை 12 அதிகாரம் 3 குறட்பா.

தராது. நன்மையே தருவதானாலும் நடுநிலை தவறுவதால் உண்டாகின்ற செல்வத்தை அப்பொழுதே கைவிட வேண்டும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: நேயர்கள், இப்போது கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் மற்றும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டுத்தீவனம் வழங்கும் உழவே தலை வணிக வேளாண்மை தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் அறிவியல் தகவல்களை தாங்கி வாமா மின்னலு. சேவை செய்திகள். காய் கனி விலை நிலவரம், தஞ்சாவூர் பல் மருத்துவர் டாக்டர் எஸ் சுகந்தி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 இதய ராகம். 8:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். காலை 9:30 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வசந்த அழைப்பு. 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி விடமுண்ட கண்டன் எனும் தலைப்பில் எழுத்தாளர் மாலன் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள். காலை 11:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 11:50 டெல்லியில் நடைபெற்று வரும் உலக பூப்பந்தாட்ட போட்டிகள் குறித்த நடப்பு நிகழ்வுகள். பகல் 12:10 சூரியகாந்தியில் அப்பாவின் பெட்டி எஸ் கார்த்திகேயன் அவர்கள் எழுதிய நாடகம். நடிப்பு எம் இளங்கோவன், ஆர் ஜெயலட்சுமி, ஜே ஜெயந்தி, எஸ் பாலிகா ஆகியோர். தொடர்ந்து கோபத்தால் லாபம் என்ன மரிய செல்வம் அவர்கள் எழுதிய நாடகம் கேட்கலாம். 12:50 பாப்கார்னர். 1:00 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் இணைய வழி வேளாண்மை சேவைகள் நேர்முகம் பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி தமிழ்செல்வி அவர்கள். 2:30 செய்தி மலர். பிற்பகல் 3:00 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இசைத்தூரல். 4:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். 5:00 பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி தரும் நல ஆலோசனைகள். 6:30 மாநில செய்திகள். பண்பலை இரவு 7:00 முதலமைச்சர் சீல் காலை 10:45 சிறுகதை நேரம் நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்து சிறுகதையின் நிறைவு பகுதி. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் இன்று 1:10 நேர்முகம் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் கோட்டைக்குளம் இ தர்மராஜன் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. 9:00 த ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் ஃபீச்சரிங் இந்தியன் ஐடல் சீசன் 16 செகண்ட் ரன்னர் அப் மன்ராஜ் வீர் சிங். 10:00 ஞாபகம் வருதே முதல் அலைவரிசையில் பண்பலையின் நிகழ்ச்சிகளுக்கிடையே. காலை 9:00 இசைப்பட்டகம் நிகழ்ச்சியில் கல்பகம் சுவாமிநாதன் அவர்களின் வீணை இசை ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். காலை 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பிற்பகல் 3:00 விடுமுறை விருப்பம் நேயர்களுடன் கலந்துரையாடல். மாலை 4:00 ஜெய்ஹிந்த் செண்பகராமன் வரலாற்று நாடகம் எழுதியவர் மருதூர் கே கோட்டீஸ்வரன் அவர்கள். 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்தி மடல். 9:15 ஸ்பாட்லைட். 10:00 ரவிவாசரிய அகில பாரதிய சங்கீத சபாவின் இசை நிகழ்ச்சியில் விதுஷி பிரதிமா திலக் அவர்களின் இன்னிசை கேட்கலாம்.

0: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கிரேக்க நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு யோர்கோசுடன் தொலைபேசி வாயிலாக பேசினார். பருத்தி உற்பத்தி துறையில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் பிஜேபி தொண்டர்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக்கு அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சிக்காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆய்வு செய்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக்தம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பில் சென்னை அசோக் நகரில் நேற்று நடைபெற்ற மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் மொத்தம் 3289 பேர் பயனடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாநில பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கான இளையோர் திறன்கலை திருவிழா என்ற மாவட்ட அளவிலான போட்டிகளை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு குறித்த பயிற்சி பட்டறை ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 72 ரன் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 6:02. இனி பாரதிப்பன்.

0: Indian contingent for the Asian Games, which will begin next month in Japan. The contingent includes 265 male and 227 women athletes, with athletics accounting for the largest share of 73 participants. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10. ஆகாஷ்வாணி
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்தில் ஆண்டவன் அவர்கள்.
3: பத்து பாட்டாதி மனம் பற்றினார் பற்றுவரோ எத்துணையும் பொருட்கு செய்யும் இலக்கணமில் கற்பனையே என்று மனோன்மணியம் சுந்தரனார் போற்றும் தன்மையது பத்துப்பாட்டு. பத்துப்பாட்டுள் ஐந்து பாட்டுக்கள் ஆற்றுப்படைகள். அவற்றுள் ஒன்று சிறுபான்ற்றுப்படை. இந்நூலில் இடைக்கணி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் ஓய்மாநாட்டு நல்லியக்கோடனின் வள்ளல் தன்மையை பாட வந்த புலவர் சிறுபான்ற்றுப்படையில் தமிழகம் சிறப்புற்று விளங்க காரணமாயிருந்த கடையழு வள்ளல்களின் வரலாற்றையும் தொகுத்து கூறி அவர்களை விட மேம்பட்டவன் நல்லியக்கோடன் என்று உயர்த்தி பாடுகின்றார். கடையழு வள்ளல்களான பேகன், பாரி, காரி, ஆய், அண்டிரன், அதிகன், நள்ளி, ஓரி என ஏழு பேரின் ஈகைத்தன்மையை வரிசையாக கூறி அவர்களினும் உயர்ந்து விளங்கிய தன்மையை பாடுகின்றார். எழுசமம் கடந்த எருவுழறு திணிதோள் எழுவர் பூண்ட ஈகைச் சண்ணுகம் விதிகடல் வேலி வியலகம் விளங்க ஒருதான் தாங்கிய உரனுடை நோண்தாள் என்று அந்த ஏழு வள்ளல்களுக்கும் நல்லியக்கோடன் ஒருவனே சமம் என்று பாடுகின்றார். பேகன் மயிலுக்கு போர்வை தந்தான், பாரி முல்லைக்கு தேரிந்தான். இவ்வாறு அகிரணைப் பொருள்களைக் கண்டு உள்ளம் இறங்கிச் செய்தது அருட்கொடை எனலாம். காரி வறுமையால் வாடி வருந்தி இரவலர்க்கெல்லாம் வரையாது வழங்கிய பெருங்கொடையனெல்லாம். ஆய் அண்டிரன் ஆண்டவனுக்களித்தது பற்றற்ற கொடையெனலாம். அதியமான் அவ்வைக்களித்த அமிழ்துமலை திங்கணி உயிர்க்கொடை எனலாம். நள்ளி கரவில்லாத நெஞ்சத்தோடு நட்டார்க்களித்த கொடை அறக்கொடை எனலாம். வல்வில் ஓரி இசைவாணர் முதலியோர்க்கு அளித்தது கலைக்கொடை எனலாம். இவையெல்லாம் கொடைமடமே ஆனாலும் அவர்கள் உள்ளத்தின் மேன்மையை காட்டுகின்றன. இத்தகு கொடைத்தன்மைகள் அனைத்தும் நல்லியக்கோடன் ஒருவனிடத்திலேயே பொருந்தியிருந்தன என்பது நல்லூர் நத்தத்தனாரின் உயரிய எண்ணமாகும். நல்லியக்கோடனிடம் பரிசில் பெற்று வந்த சிறுபானன் தான் அவ்வள்ளலை அடைவதற்கும் இருந்த நிலையை வறுமை வாழ்வை படம்போல் பரிசில் நாடும் பாணனுக்கு எடுத்துரைக்கின்றான். பரிசிலனே, யாம் நல்லியக்கோடனை சென்று பார்ப்பதற்கு முன்பு வறுமை புணியால் வாடினோம். எமது அடுக்களையில் நாய் குட்டியோடு படுத்துறங்கும். இமைதரவா கண்களையும் வளைந்த செவிகளையுமுடைய நாய்க்குட்டிகள் பால் குடிக்க நினைத்து மடியை முட்டும். அவ்வருத்தம் பொறாது அத்தாய் நாய் குறைத்து கொண்டே இருக்கும். மற்றொரு புறம் வீட்டு கூரையிலிருந்த கைமரங்கள் விழுந்து கொண்டிருக்கும். சுவர்கள் பழுது பார்க்க முடியாமல் கரையானுக்கு இரையாகி காளான்கள் முளைத்திருக்கும். பல நாட்களாக சாப்பிடாத நிலை. அடங்கிய பசியும் ஒடுங்கிய இடையுமுடைய என் மனைவி வெளியே சென்று வேளைக்கீரை கொண்டு வருவாள். அதனை வேக வைத்துள்ள உப்புக்கும் வழியில்லை. உப்பில்லா கீரையை ஒக்கலும் மக்களும் சூழ யாம் உண்போம். உண்ணுங்கால் புறங்கூறித் திரியும் புல்லிய பெண்கள் எம்மை காணாதவாறு கதவினை அடைத்துக் கொள்வதும் உண்டு. அழிபசி அடைந்து வறுமைக்கு கொள்கலமாக இருந்த நாங்கள் நல்லியக்கோடனை சென்று கண்டு பாடி பொண்ணும் பொருளும் பெற்று இப்போதுதான் வருகின்றோம். இன்று எங்களுடைய வறுமை வாழ்வு பெருமை தரத்தக்கதாக நல்லியக்கோடன் மாற்றியதைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆதலால் நீயும் அவ்வள்ளலிடம் சென்றால் உன் வாழ்க்கையும் சிறப்பானதாக ஆகும் என்று சிறுபானன் மற்றவனுக்கு கூறி ஆற்றுப்படுப்பது சிறப்புக்குரியதாகும். ஆகவே நல்லியக்கோடனின் அரண்மனை பெரும் பாதுகாப்பை உடையதாயினும் பொருணர்க்காயினும் புலவர்க்காயினும் அருமறை நாவின் அந்தனர்க்காயினும் கடவுள் மால்வரை களர் விடுத்தன்ன அடையா வாயிலவன் என்று பாடி அவனுடைய வள்ளல் தன்மையை மேம்படுத்தி இருக்கின்றார் நல்லூர் நத்தத்தனார்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.

கடற்கரையில புதிதா பிறக்கும் ஆமை குஞ்சுகள் பிறந்த சில நிமிடங்கள்லேயே கடலை நோக்கி மெல்ல தத்தி தத்தி நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஆமை குஞ்சுகளுக்கு கடல் மீது அவ்வளவு நம்பிக்கை. தன்னோட வாழ்க்கை இந்த கடலுக்குள்ள தான் இருக்க போகுது அப்படின்னு யாரும் சொல்லி கொடுக்காமலேயே பிறந்த சில நிமிடங்கள்லேயே தன்னோட உள்ளார்ந்த அறிவின் மூலமாக பெருநம்பிக்கையோட கடலை நோக்கி சின்ன சின்ன அடிகளை எடுத்து வைக்குது, ஊர்ந்து போகுது. அந்த நம்பிக்கை அதன் வாழ்க்கையை செம்மையாக்குது. நம்ம வாழ்க்கையும் கூட நம்பிக்கையோடு நாம் செயல்களை செய்யும்போது இனிதாகவும் வெற்றியுடையதாகவும் நமக்கு பிடிச்ச மாதிரியும் அமையும். இந்த நல்ல கருத்தோட இந்த இனிய காலையில் பக்தி மனங்களை பரவசப்படுத்த வருது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில்.

நேரம் 6:23 போதுங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் பக்தி கீதம் இசைக்கும் ஆனந்த ராகம் கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை வீரப்பூர் ஸ்ரீ வெள்ளியங்கிரி ஆண்டவர் உடனுறை ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 7 மகா கணபதி ஹோமம், சோமகும்ப பூஜை, காப்பு கட்டுதல். காலை 8:30 பூர்ணாகுதி, கடம் புறப்பாடு. காலை 10 விமான அபிஷேகம், தீபாராதனை ஆகியன. அதிகாலை பொழுதின் இனிய வேளையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் ஆனந்த ராகத்தில் தொடரும் பாடல் எஸ் சரளா அவர்கள் பாடியது.

நேரம் 6:27 ஆக போதுங்க. புலர்ந்துள்ள காலை பொழுதை இன்னும் மிதமாக்க பக்தி கீதங்களை சேர்த்து நம் மனதை பண்படுத்தும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் ஆனந்தராகம் கேட்டிணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் BS சசிரேகா அவர்கள் பாடியது.

நேரம் காலை 6:31. ஆனந்தராகம் கேட்டு நினைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நம்பிக்கையை பற்றி பேசுதலோடு தொடங்கினோம் இந்த நிகழ்ச்சியை. நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் அடிகள் நம்மை அறியாமல் கூடுதல் சிரத்தையோடு நம் முழு ஆற்றலோடு வெளிப்படும் என்பதே உண்மை. நிகழ்ச்சி நிறைவு பாடல் எம் ஆர் விஜயா அவர்களின் குரலில்.

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய ஆனந்த ராகம்.
1: நேரம் 6:35. இது திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 6 ஞாயிற்றுக்கிழமை. இப்போது கேட்கலாம் வணிக வேளாண்மை. அதிகளவு சத்துக்கள் நிறைந்த மக்காச்சோளத்தை நாம் எவ்வாறெல்லாம் மதிப்பு கூட்டலாம்? சில தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் பெரம்பலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் கோகிலவாணி அவர்கள்.
3: மக்காச்சோளம் நம்ம எல்லாருக்கும் நல்ல அறிமுகமானது தான். ஆனால் நம்ம பயன்பாட்டில் ரொம்ப குறைக்கப்பட்ட ஒரு தானியம் அப்படின்னு சொல்லலாம் மக்காச்சோளத்தை. இல்லை, அதை பற்றி நிறைய தகவல் வச்சிருக்கேன், நீங்கள் அதை திருப்பி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கிறாங்க கோகிலவாணி. மிக வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: மக்காச்சோளம் அறிமுகம் ஒன்று சொல்லுங்களேன்.
4: மக்காச்சோளத்தில் வந்து ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்னீசு, போலிக் ஆசிட் இது மாதிரி சத்துக்கள்லாம் வந்துட்டு நிறைய இருக்கு. இந்த சத்துக்கள்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா மனிதனோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிருக்க வந்து உதவுது. முக்கியமா பாத்தீங்கன்னா மத்த கிரெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு கலர் இருந்தாலும் மக்காச்சோளம் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு எல்லோஷா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா அதுல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் என்றக்கூடிய சத்து. இந்த பீட்டா கரோட்டின் அதிகமா இருக்கிறதுனால இதுவும் வந்து உடம்புக்கு மிகவும் வந்து நல்லது, கண் பார்வைக்கு வந்துட்டு தெளிவான ஒரு இது வந்து தரும். விவசாயிகள் வந்துட்டு சிறுதானியத்துல எல்லாம் நீங்க வந்துட்டு கால்சியம் இருக்கு சொல்றீங்க, அயன் இருக்குன்னு சொல்றீங்க, மக்காச்சோளத்துல அப்படி எதுவும் இருக்க அப்ப எதுக்கு நாங்க அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயன்களே வந்துட்டு இன்னமும் தெரியலன்னு சொல்லலாம். அப்படின்னு இல்ல, மக்காச்சோள பொரி வந்துட்டு நம்பர் 1. ரெண்டாவது வந்துட்டு மக்காச்சோள ஸ்டார்ச் மாவு. இந்த ஸ்டார்ச் மாவுக்கும் மக்காச்சோள மாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதை நம்ம எப்படி தயாரிக்கணும்னா வந்துட்டு மக்காச்சோளத்தை வந்து 24 இருந்து 48 வரையும் ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு அதை கழுவி அதை மிக்சர்ல நல்லா அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு ஜஸ்ட் வந்துட்டு அந்த பாத்திரம் வந்துட்டு அந்த மேல் பகுதி வந்து சின்னதாகவும் அடிப்பகுதி பெருசாவும் இருக்கிற பாத்திரத்துல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அப்படி தலைகீழா கமுத்தி வைக்கும் போது நமக்கு அதுல இருக்கக்கூடிய மத்த இதெல்லாமே இறங்கி அந்த ஸ்டார்ச் மட்டும் சென்டர்ல வந்து நிக்கும். அப்படி நிக்கும் போது நம்ம என்ன பண்ணிடலாம்னா கடைசியா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வடிச்சிடும். தண்ணியை வடிச்சுட்டு சென்ட்ரல் நிக்கக்கூடிய வெண்மையான அந்த மிருதுவான பகுதி தான் வந்துட்டு ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு சூப்போட அடர்வு தன்மைக்கு எல்லாமே நம்ம பயன்படுத்துறோம். அதுக்கு அடுத்த பொருள், முக்கியமான பொருள்னு பாத்தீங்கன்னா மக்காச்சோள ஃபிளேக்ஸ். சரிங்களா, ஃபிளேக்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா இந்த ஸ்டார்ச் மாவுல இருந்தா தயாரிக்கிறாங்க. இந்த ஃபிளேக்ஸ் தயாரிக்கிறதுக்கு ஸ்டார்ச் மாவு கூட தேவையான அளவு தண்ணீர் நம்ம இது பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு பிளேட்ல சின்ன சின்ன சைஸ் கட் பண்ணிட்டு நமக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிட்டு அந்த கட் பண்ணதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரை பண்ணும். அப்படி ட்ரை பண்ணும் போது நம்ம என்ன பண்ணலாம், சூரிய வெயிலையும் ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் ட்ரையர் எல்லாம் உலர்த்தி எடுத்தா அதுதான் வந்துட்டு கார்ன்ஃபிளேக்ஸ். இந்த கார்ன்ஃபிளேக்ஸ் பொதுவா நான் சூப்புக்கு மேல வந்துட்டு வந்து தூவி தருவாங்க, பானிபூரி அது மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டத்துல போடுவாங்க, அதையவே வெறும் சிற்றுண்டியாக சாப்பிடுவாங்க. தனியாவே வந்துட்டு சால்ட் அண்ட் பெப்பரோ இல்லாட்டி ஒரு வரமிளகா தூளோ தூவி அதையே சாப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்தம் பாத்தீங்கன்னா வந்துட்டு மக்காச்சோள மாவு. மக்காச்சோள மாவுனா நாம அந்த எண்டோஃபார்ம் மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையுமே அந்த மக்காச்சோளத்தையே முழுவதுமா அரைக்கணும். சரிங்க, முழுவதுமா அரைச்சி மாவு தான் வந்து மக்காச்சோள மாவு. இந்த மக்காச்சோள மாவுல இருந்து நம்ம எக்கச்சக்க வெரைட்டி பண்ணலாம், மக்காச்சோளத்துல இருந்து நட்டு பண்ணலாம். நட்டு பண்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல, மக்காச்சோள மாவு அது கூட வந்துட்டு நமக்கு வந்துட்டு பாசி பருப்பு மாவு, பொட்டுக்கடலை, நெய், நாட்டு சக்கரை, ஏலக்காய் பவுடர் இதை மட்டும் கலந்து நமக்கு வந்துட்டு சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி சிறு குழந்தைகள் இருந்தே இது மாதிரி சத்தான சிற்றுண்டியை நம்ம தயாரிச்சு குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தணும். நான் வந்துட்டு மக்காச்சோளம் லட்டுன்னு மட்டும் சொல்லல, மக்காச்சோள லட்டு ஆகட்டும், ஒரு கடலை லட்டு, ஒரு எள்ளு லட்டு ஆகட்டும், ஒரு சிறுதானிய லட்டு ஆகட்டும், இது மாதிரி நமக்கு
3: நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய
4: கண்டிப்பா முக்கியம்.
3: இப்ப நீங்க சொல்லும் போது ஒரு மக்காச்சோளம் சாகுபடி செய்யக்கூடியவருக்கு ஒரு உத்வேகம் வரலாம், நல்லா இருக்கு நம்ம அப்படியே மக்காச்சோளமா விக்கிறத விட கொஞ்சம் மதிப்பு கூட்டி விட்டால் அதுல வந்து லாபம் அதிகரிக்கும். எவ்வளவு தூரம் லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க, அதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா, இவ்வளவு சதவீதம் உங்களுக்கு லாபம் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி?
4: அது வந்துட்டு ஒவ்வொரு பொருளை பொறுத்து சார். இப்ப உதாரணத்துக்கு நீங்க மக்காச்சோளத்துல இருந்து பொறி பண்ணும் போது அதுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராஃபிட் வந்து இருக்கும். அதே மாதிரி மக்காச்சோள மாவுல இருந்து நீங்க லட்டு பண்ணுறாங்க, இல்லாட்டி பிஸ்கட் பண்றாங்க, நூடுல்ஸ் வந்துட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் பண்ணும்போது ஒவ்வொரு பொருளுக்குமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு மாறும். விவசாயிகள் எதுக்கு பயப்படுறாங்கன்னா தொழில் தொடங்குறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குன்னா அதை மார்க்கெட் பண்ண முடியுமா, அதை விற்குமா,

0: ப்ராஃபிட் வருமா? இதுதான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. அவங்கள வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக விடாம தடுக்கிற ஒரு தடையா வந்து அதுதான் இருக்கு. ஆனா தாராளமா விவசாயிகள் எல்லாருமே வந்துட்டு தொழில் தொடங்க முன் வரலாம். இதுல கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 30-35% லாபம் கண்டிப்பாக இருக்கும்.
1: இப்ப ஏதாவது பயிற்சிகள் எதுவும் நம்ம வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்துல நீங்க கொடுக்குறீங்களா?
0: சார், கொடுத்துட்டு தான் சார் இருக்கும். மக்காச்சோளம் மட்டும் இல்லாம விதமான அக்ரி சார்ந்த இதுகள் வந்து நாங்க பயிற்சி கொடுத்துட்டு தான் சார் இருக்கும்.
1: உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லுவோம் மேடம்? ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா, கருத்துக்கள் இருந்தா உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, ச கோகிலவாணி அவங்களுடைய கைபேசி எண் 97-86-44-9-59. மீண்டும் ஒரு முறை 97-86-44-9-59.
2: வணிக வேளாண்மை கேட்டீர்கள் நிகழ்ச்சியில். இனி முசிறி வட்டார விவசாயிகளே, தற்போது விதைப்பு செய்யப்பட இருக்கும் ஒருபோக நெல் சாகுபடி பருவமான சம்பா பருவம் துவங்கியுள்ளது. இந்த பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகமான ஆடுதுறை 54 என்ற நெல் ரகம் தற்போது முசிறி மற்றும் புலிவளம் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இருப்பு வைக்கப்பட்டு சம்பா பருவ நெல் விதை விநியோக திட்டத்தின் கீழ் 1 கிலோ விதைக்கு 50% மானியம், அதிகபட்சமாக கிலோவிற்கு 20 ரூபாய் வீதம் மானியத்தில் வழங்கப்பட உள்ளது. இந்த ஆடுதுறை 54 நெல் ரகம் உயர் விளைச்சல் தரவல்ல சன்னரகம். இதன் வயது 130-135 நாட்கள். நன்கு உயரமாக வளரக்கூடிய ரகம். இதன் கதிர் மிக நீளமாக இருக்கும். சராசரியாக 30 சென்டிமீட்டர் நீளமும் 350 மணிகள் வரை கொண்டிருக்கும். கதிர் வெளிவரும் சமயங்களில் பயிரின் வளர்ச்சிக்கு ஏற்ப குறைந்த அளவு தலைச்சத்து உரங்களை பரிந்துரை செய்யப்படும் சாம்பல் சத்து உரத்துடன் கலந்துவிடலாம். அதிக வைக்கோல் மகசூல் தரவல்லது. மத்திய சன்ன வகை அரிசியை உடைய இந்த நெல் ரகம் குலை நோய் மற்றும் குருத்துப்பூச்சிக்கு மிதமான எதிர்ப்பு திறன் உடையது. அதிகபட்சமாக ஏக்கருக்கு 2522 கிலோ நெல் மகசூல் தரக்கூடியது என முசிறி வேளாண்மை உதவி இயக்குநர் தெரிவிக்கின்றார். தற்போது மாவட்டம் முழுவதும் நிலவி வரும் கடும் வறட்சியினால் மானாவாரி நிலங்களில் விதைப்பு செய்வதற்கு முன் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக விதை அமிர்தம் பயன்படுத்தி விதை நிறுத்தி செய்து விதைக்கலாம். இதனால் விதையின் முளைப்பு திறன், ஆரம்பகால வளர்ச்சி மற்றும் பயிர் நிலைநிறுத்தம் ஆகியவை மேம்பட்டு வறட்சிக் காலத்தில் பயிரின் தாங்கும் திறன் அதிகரிக்க உதவுகிறது. மேலும் இதனை உளுந்து மற்றும் பாசிப்பயிறு போன்ற பயர் வகை பயிர்களுக்கு 1 கிலோ விதைக்கு 10 மில்லி, நிலக்கடலை மற்றும் பருத்திக்கு 11 மில்லி என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து நிழலில் உலர்த்தி பின் விதைக்கலாம். இதனுடன் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க மூடாக்கு அமைத்தல் போன்ற முறைகளையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும். தற்போது சாகுபடி செய்துள்ள ஆமணக்கு பயிரில் பூ பூக்க துவங்கியுள்ளது. எனவே ஆமணக்கு விவசாயிகள் பெண் பூக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி குலைகளில் காய்கள் அடர்த்தியாக பிடித்து மகசூல் அதிகரிக்க ஆமணக்கு கோல்டு என்ற வளர்ச்சி ஊக்கியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.5 மில்லி மற்றும் ஒட்டும் திரவம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி என்ற அளவில் கலந்து பூங்கொத்தின் மீது நன்கு படும்படி காலை அல்லது மாலை நேரங்களில் விதைத்த 25 மற்றும் 60 நாட்களில் என 2 முறை தெளிப்பு செய்யலாம். இவ்வாறு நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார். ஆடு வளர்க்கும் விவசாயிகளின் கவனத்திற்கு, ஆடுகளின் எடை அதிகரிக்கவும் ஆட்டுக்குட்டிகளின் இறப்பை தவிர்க்கவும் குடற்புழு நீக்கம் செய்வது மிகவும் அவசியமாகும். பொதுவாக ஜூலை முதல் செப்டம்பர் மாதங்களில் தட்டை புழுக்களுக்கான குடற்புழு நீக்க மருந்துகளை கொடுக்க வேண்டும். இதுவரை கொடுக்காதவர்கள் அருகிலுள்ள கால்நடை மருத்துவரை அணுகி தங்களது ஆடுகளுக்கு குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்குமாறு புதுக்கோட்டை வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் தெரிவிக்கின்றது. சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தமிழ்நாடு அரசால் சான்றளிக்கப்பட்ட நல்ல முளைப்பு திறன் கொண்ட வம்பன் 8 ரக விதை உளுந்து விற்பனைக்கு உள்ளது. தேவைப்படும் விவசாயிகள் 9715626796 மற்றொரு எண் 9942449786 என்ற அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் இணைய வழி வேளாண் சேவைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி தமிழ்ச்செல்வி அவர்கள். இன்று 7:30 1:10 ஆகும். தஞ்சாவூர் மாவட்டம் கோட்டைக்குளம் இ தர்மராஜன் அவர்கள்

0: பங்கேற்கும் நேர்முகம். நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று காலை 7:05 வாமா மின்னல் அறிவியல் தகவல்களை தாண்டி 7:35 மருத்துவ நேரத்தில் தஞ்சாவூர் பல் மருத்துவர் டாக்டர் எஸ் சுகந்தி அவர்கள் வழங்கும் நல ஆலோசனைகள் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பருத்தி உற்பத்தி

0: உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அஹிம்சை என்பது நாட்டின் பலவீனமாக யாரும் கருதக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு, இறையாண்மை, கண்ணியத்தை பாதுகாப்பதே அரசின் முதன்மையான கடமை என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் சமண மதம் இந்தியாவின் நாகரீகம் மற்றும் கலாச்சாரத்தின் பெருமைக்குரிய அடையாளம் என்றும், அதன் மரபுகள் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது என்றும் அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் பல்வேறு காலகட்டங்களில் கடத்தப்பட்ட 20க்கும் மேற்பட்ட புனித சின்னங்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு திரும்ப கொண்டுவரப்பட்டுள்ளன என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற ஜவுளி குழுவின் 62வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தரமான ஜவுளி பொருட்களை உற்பத்தி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாரம்பரிய இழைகளுடன் புதிய இழைகளையும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நவி மும்பையில் உள்ள மறுசுழற்சி செய்யும் ஆலைக்கு சென்று பார்வையிட்ட அவர், மறுசுழற்சி, மறுபயன்பாடு போன்ற நடவடிக்கைகள் வாயிலாக ஜவுளி கழிவுகள் புதிய பொருட்களாக உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயன்படுத்தப்பட்ட ஆடைகள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் சிறு விற்பனையகத்தையும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் அங்குள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தில் பயின்று வரும் மாணவர்களிடையே அமைச்சர் கலந்துரையாடினார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற தாவேக அரசின் 100 நாள் சாதனைகள் குறித்த விளக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இப்பகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு காணப்படும் என்று தெரிவித்தார். திருப்பூரை தூய்மையான நவீன நகரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு செங்கோட்டையன் கூறினார். இந்த கூட்டத்தில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், கடந்த காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். வரி பணத்தை முறைகேடு செய்பவர்கள் மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் கூறினார். பெருமளவிலான அந்நிய செலவாணியை ஈட்டும் வகையில் ஏற்றுமதியில் திருப்பூர் சாதனை படைத்து வருவதாக திரு அருண்ராஜ் தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். அனைத்து நதிகளையும் இணைப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்றும், தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரை வழங்குவதற்கான வழிமுறைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு மாணிக்கம் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திடக்கழிவு மேலாண்மை விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் கண்டோன்மென்ட் வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. கழிவுகளை தரம் பிரித்து பாதுகாப்பான முறையில் கையாளுதல், உரம் தயாரித்தல் போன்ற நடைமுறைகள் குறித்து இந்நிகழ்ச்சியில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக சுகாதார கண்காணிப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: திடக்கல்வி மேலாண்மை 2026 வந்து முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இருக்காங்க. மக்கள்கிட்ட போயிட்டு அவேர்னஸ் மூலமா அந்த கருத்துக்களை சேர்க்கணுன்ற எண்ணத்துல அந்த அவேர்னஸ் கேம்பெயின் வந்து எல்லா

0: அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் முக்கியமா அந்த யூனிட்ஸ் மாஸ்க் டெம்பிள் கல்யாண மண்டபம் ஸ்கூல்ஸ் மற்ற எல்லா இடங்கள்லருந்தே ரெப்ரஸன்டேட்டிவ் வர சொல்லி அவங்களுக்கு முறையான ஒரு அவேர்னஸ் கம் இந்த ட்ரைனிங் சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம்.
1: குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்த விளக்க நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று வெலிங்டனை சேர்ந்த குடியிருப்பு வாசி திரு வினோத் தெரிவித்தார்.
2: வெளிண்டின் கண்ட்ரோல்மெண்ட் சார்பாக பார்த்தீங்கன்னா திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை வந்து 26 சட்டத்தின் பிரகாரம் இன்னைக்கு எப்படி வந்து பிரிக்கும் மக்கும் குப்பை மக்காத குப்பைகள் வந்து எவ்வாறு பிரிக்கணுன்ற வந்து கிளாஸ் எடுத்திருந்தாலும் இது மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளாத நிகழ்ச்சியாக இருந்தது. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இந்த கருப்பு பிளாஸ்டிக் வந்து ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்ற விஷயத்தையும் இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த குப்பை வந்து எவ்வாறு பிரிக்கணும்னு சிறப்பாக வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியும் மிகவும் சிறப்பாக இருந்தது.
1: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இன்று இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. பலோச்சிஸ்தானில் உள்ள மஸ்தாங் மாவட்டத்தில் குடிமக்கள் மீது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பலோச் மனித உரிமைகள் குழு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பனாமா நாட்டு கொடியுடன் 24 மாலுமிகள் மற்றும் 72,100 மெட்ரிக் டன் இரும்பு தாதுவுடன் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் வங்கக்கடலில் மூழ்கியது. மாநிலங்களின் எல்லைப்பகுதிகளில் நிகழும் அன்றாட பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதை உறுதி செய்யும் வகையில் கூட்டுக்குழு அமைப்பது என்று மேகாலயா அசாம் மாநில அரசுகள் முடிவு செய்துள்ளன. 387th மெட்ராஸ் தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சிறப்பு புகைப்பட கண்காட்சியை மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ராஜேஷ்குமார் ஆகியோர் நேற்று தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆய்வு செய்தார். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பில் சென்னை அசோக் நகரில் நேற்று நடைபெற்ற மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் மொத்தம் 3,289 பேர் பயனடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாநில பள்ளி கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கான இளையோர் திறன் கலை திருவிழா என்ற மாவட்ட அளவிலான போட்டிகளை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு குறித்த பயிற்சி பட்டறை ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் பெரிய திருமஞ்சன அபிஷேகம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. கொழும்புவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. சென்னையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 72 ரன் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வென்றது. கான்கன் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி உள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-3 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் சாண்டியாகோ, தைவானின் ரேஹோ இணையை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரிசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நேரம் 6:55 நிமிடம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி.
4: மலர்கிறது நாள் மலர்.
5: இன்று August 23.
6: இன்று இந்திய மக்கள் ஒவ்வொருவரின் விண்வெளி கனவும் நனவாகிய நாள். இந்தியா விண்வெளியில் தனது

0: வெற்றியினை நிலைநாட்டிய நாள். சந்திரயான் 3 விண்கலம் ஜூலை மாதம் 14 தேதியன்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோவினால் நிலவுக்கு வெற்றிகரமாக பயணப்பட்டது. ஆகஸ்ட் 23 தேதி நிலவின் மேற்பரப்பில் அதன் லேண்டர் தொகுதி தரையிறங்கியது. சந்திரனில் தனது முத்திரையை பதித்தது இந்தியா. சந்திரயான் 3 நிலவில் தரையிறங்கிய இந்த நாளை அறிவியலின் மேம்பாட்டுக்காகவும் புதிய கண்டுபிடிப்புகளையும் வானியல் ஆராய்ச்சிகளையும் ஊக்குவிக்கவும் தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் என்று நமது பாரத பிரதமர் அறிவித்தார். இந்த ஆண்டு தேசிய விண்வெளி தினத்தின் கருப்பொருளாக
1: உலகளாவிய விண்வெளி தலைமைத்துவத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது.
0: தமிழ் திரையுலகின் பழம்பெரும் நடிகர் ஆல்ரவுண்டர் TS பாலையாவின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1914. 60 ஆண்டுகளுக்கு மேல் திரையுலகில் தனக்கென தனி பாணியை கடைபிடித்து வெற்றி பெற்றவர். 1936 ஆண்டு சதி லீலாவதியில் தொடங்கியது இவரின் திரையுலக பயணம். தொடர்ந்து பல குணச்சித்திர வேடங்களில் நடித்து மக்கள் மனதில் நிலைத்தவர். காதலிக்க நேரமில்லை, தில்லானா மோகனாம்பாள், பாமா விஜயம், திருவிளையாடல் ஆகிய திரைப்படங்கள் TS பாலையாவை என்றும் நமக்கு நினைவில் நிறுத்தும். எல்லிசார் டங்கன் TS பாலையாவை நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் பாலையா என்று புகழ்ந்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவையின் முன்னாள் தலைவராக இருந்த பல்ராம் ஜாக்கர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1923. ஏராளமான பண்ணை நிலங்களில் நவீன முறை தோட்டங்களை நிர்மாணித்தவர். கணினிமயமாக்கல், நூலகம், அருங்காட்சியகம் உருவாக்குதல் போன்றவைகளில் இவரின் பங்களிப்பு சிறப்பானது. இயற்கை ஆர்வலர் JC என அறியப்படும் ஜீவநாயகம் சிரில் டேனியல் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2011. இந்திய பறவைகள், பாலூட்டிகள், ஊர்வன குறித்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர். மும்பை இயற்கை வரலாற்றுக் கழகத்தின் ஆய்விதழின் நிர்வாக ஆசிரியராகவும் ஹார்ன்பில் என்ற இதழ் ஆசிரியராகவும் இருந்தவர். தி புக் ஆஃப் இந்தியன் ரெப்டைல்ஸ், எ செஞ்சுரி ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரி அண்ட் கான்சர்வேஷன் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், இந்தியன் வைல்ட் லைஃப் இன்சைட் கைட்ஸ் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். மகாகவி பாரதியாரால் உரைநடைக்கு வாரா என பாராட்டப்பட்ட வ. ராமசாமி ஐயங்கார் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1889. எழுத்தாளரும் இதழாசிரியரும் தமிழறிஞருமான வரா தமிழ் வசன நடையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர். காந்தியடிகள் மீது அளவற்ற பற்று கொண்ட இவர் தீண்டாமை ஒழிப்பு, பெண்கள் முன்னேற்றம், விதவை திருமணம், பெண் கல்விக்காகவும் போராடினார். படைப்பு திறன் மிக்கவரான இவர் சுதந்திரன், பிரபஞ்சமித்ரன், வீரகேசரி, ஸ்வராஜ்யா போன்ற பல பத்திரிகைகளில் பணியாற்றியவர். இவரின் சிறுகதைகள் சமூக சீர்கேடுகளுக்கு சாட்டையடி கொடுப்பதாக இருந்தன. கற்றது குற்றமா என்ற சிறுகதை தொகுப்பு, மழையும் புயலும் என்ற கட்டுரை தொகுப்பு, மகாகவி பாரதி பற்றிய நூல் ஆகியவை பிரசித்தமான படைப்புகள். பாரதியின் வாரிசு என புகழப்படும் சமூக சீர்திருத்த படைப்பாளியான வரா சென்னை வானொலியில் சுமார் 120 உரைகளை நிகழ்த்தி புதிய சகாப்தத்தை தொடங்கி வைத்தார் என்றால் அது மிகையல்ல. இசையமைப்பாளர் எஸ்ஏ ராஜ்குமார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1964. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளில் 250 படங்களுக்கும் மேல் இசையமைத்துள்ளார். 1987 ஆண்டு சின்னப்பூவே மெல்லப்பேசு திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர். பெரும்பாலும் இயக்குநர் ராபர்ட் ராஜசேகரன், இயக்குநர் விக்ரமன் திரைப்படங்களுக்கு எஸ்ஏ ராஜ்குமார் தான் இசையமைத்திருப்பார். சிறந்த இசையமைப்பாளருக்கான பிலிம்பேர் விருதுகள், தமிழக அரசின் விருது போன்றவை இவருக்கு அணி செய்தன. புதுவசந்தம், பூவே உனக்காக, சூரிய வம்சம், அவள் வருவாளா போன்று தொடர்ந்து இவர் இசையமைத்த அனைத்து திரைப்பட பாடல்களும் வெற்றி பெற்றன.

நம்முடைய உள்ளம் அழகாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் உலகமே அழகாகும். என்ன அழகாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாமே அழகாகும். திருச்சிராப்பள்ளி வானொலியின் 936 கிலோஹெர்ட்ஸில் இப்போது கேட்கலாம் காலை மலர்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியில் நேயர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க காலை மலர்.
1: வணக்கம், வந்தனம், நமஸ்கார். வாமா மின்னலு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் நேர்களே.
2: வௌவால்கள் வந்து இரவுல தனக்கு பாதையையும் இரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அல்ட்ராசோனிக் அலைகளை ஒளி எழுப்பி இதனுடைய எதிரொலிப்பு மூலமாக கண்டுபிடிக்குதுங்க. இந்த ரிஃப்ளக்ஷன்ங்கிற ஒளி எதிரொலிப்பு இல்லாட்டி ஒளியோடைய பிரதிபலிப்பு நிறைய வழிகளில் மனிதர்களுக்கு பயன்படுது. சாலையில ஆபத்தான வளைவுகள்ல பிரதிபலிப்பு கண்ணாடிகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம். பார்வையற்றோர் நடமாட தனது ஊன்றுகோலை தட்டியும் நாக்கு சொடுக்கு போட்டும் அதோடைய எதிரொலிய பயன்படுத்துறாங்க. இரவுல சாலையுடைய எல்லையை கண்டறிய ரோட்டுக்கு நடுவுலையும் ஓரத்திலையும் ஸ்டட் பிரதிபலிப்பான்கள் வைக்கப்படுது. வாகனத்துடைய ஹெட்லைட் பட்டா பிரதிபலிக்கும். இது மூலமா சாலை பயணம் எளிமையாகுது. போக்குவரத்து காவலர்கள் வந்து பாதுகாப்பு மேலங்கிகள்ல ஒரு பட்டையை வச்சிருப்பாங்க. அந்த பட்டை வந்து ஒளி பிரதிபலிப்பான்களா பயன்படுது. வாகனங்களிலும் இந்த பிரதிபலிப்பான்கள் பயன்படுத்தப்படுதுங்க. இது மூலமா வாகனங்கள் அடையாளம் காணப்படுது. இந்த அடிப்படை அறிவியல நாம நிறைய நேரத்துல பயன்படுத்த தவறிடுறோம். நிறைய இருசக்கர வாகனத்துல பழைய வாகனங்களை பார்த்தோம்னா இந்த பிரதிபலிப்பான்கள் இல்லாமலே பயணம் மேற்கொள்றாங்க. இரவு நேரங்கள்ல ஆன்மீக நடைபயணமா செல்றவங்க சாலை ஓரத்துல பயணிக்கிறாங்க. ஆனா அவங்க எந்த விதமான ஒளி பிரதிபலிப்பான்கள் உள்ள ஆடைகளையும் அணியாம செல்றாங்க. அப்படி செல்றதுனால நிறைய நேரங்கள்ல விபத்துக்கும் அது காரணமாகவும் அமைஞ்சிருது. இரவு நேரங்கள்ல மிதிவண்டியில செல்றவங்களும் ஒளி பிரதிபலிப்பான்களை பயன்படுத்தாதத பாக்குறோம். இதுவும் விபத்துல முடியுதுங்க. வீடுகள்ல மொட்டை மாடியில நிறைய பேர் சூரிய ஒளி உறிஞ்சக்கூடிய பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சா ஒளி பிரதிபலிப்பு நிகழும், வீட்டோட வெப்பம் குறையும். அதை நாம செய்யலாம் இல்ல. மலை பிரதேசங்கள்ல வீட்டோட மேல் பகுதியில பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. அது பார்க்க அருமையா இருக்கும். உண்மையா அது சூரிய ஒளிய உள்வாங்கவே வைக்கப்பட்டிருக்குங்க. ஏன்னா அப்பகுதிகளில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப குறைவா இருக்கும். அதனால சூரிய ஒளி வெப்பத்தை பயன்படுத்தக்கூடிய தேவை ஏற்படுது. அவ்வளவு ஏன் நம்ம பயன்படுத்துற தங்க நகை வைர நகையெல்லாம் ஒளி பிரதிபலிப்பானாக செயல்படுறதுனாலதான் நாம அதை ஆபரணங்களா பயன்படுத்துறோம். அறிவியலை அறிஞ்சு ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தினா நன்மை தாங்க.
3: இப்பவே கண்ண கட்டுது.
2: நம்ம கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு அரசன், அதாவது மதுரை நான்மட கூடல் நகராக இருந்த சமயம் இரவு நேரங்கள்ல அரசன் காவல் பொருட்டு வீதி வளம் வர்றது உண்டு. ஒரு நாள் நள்ளிரவுல வளம் வந்து கொண்டிருக்க போது பாண்டிய மன்னன் வந்து ஒரு வீட்டுடைய பேச்சுக்கள் கேட்டு அதாவது பக்கத்துல போய் கேட்கிறாரு. இந்த குரல் வந்து கீரந்தைங்களுடைய ஒரு பெண்ணுடைய குரல். அந்த கீரந்தையும் தன்னுடைய கணவர் வேதியனுடையதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பும்போது வணிகம் செய்யும் பொருட்டு அந்த வேதியன் அதாவது கீரந்தையுடைய கணவன் வந்து வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு சூழல். அவங்க மனைவி வந்து கொஞ்சம் அச்சப்படுறாங்க. ஏன்னா வந்து அந்த பகுதிகளில் திருடர்களுடைய கைவரிசை வந்து அதிகமா இருக்குது அப்படிங்கறத வந்து அவங்க அந்த மனைவி சொல்றாங்க. கணவன் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய அரசன் பாத்துக்கிறவர் எல்லாத்தையும் அஞ்சாதே அப்படின்னு சொல்லிட்டு குறி சொல்றாங்க. இதை கேட்ட மன்னன் வந்து உணர்ச்சி வசப்படுறாரு. அது சமயம் அந்த பகுதியில வந்து திரும்ப திரும்ப அந்த குழா வந்துட்டே இருக்காரு. காவல் இருக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு வாரம் சென்றது. அடுத்த நாள் வந்து என்ன வந்து அந்த வீட்டுல வந்து குரல் கேக்குது, இரண்டு பேர் பேசிக்கொள்ற மாதிரி. அப்பும்போது அந்த கணவன் மனைவியும் பேசிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. திடீர்னு வந்து அதை வந்து அவர் வந்து கதவை தட்டிட்டாரு. கதவை தட்டினதுனால என்ன ஆகுதுன்னா, கணவன் வந்து அந்த மனைவி மேல வந்து ஏதோ ஒரு தவறா வந்து சந்தேகப்பட்டுருவானோ அப்படிங்கிற எண்ணத்துல என்ன பண்றாருன்னா, அந்த வீதியில இருந்த எல்லா வீட்டு கதவுகளையும் தட்டிட்டு போயிட்டாரு. அந்த அரசன் மறுநாள் வந்து அரசவையில வந்து நடக்குது. தெரு மக்கள் எல்லாமே வந்து மண்ணாட்டை முறையிடுறாங்க. எங்க வீட்டுல வந்து யாரோ ஒரு கல்வன் வந்து தட்டினா, அதனால வந்து அந்த திருடனுடைய கையை வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அரசன் என்ன பண்றாருன்னா, வாழை எடுத்துக்கிட்டு தன்னுடைய கையை வெட்டிக்கிறாரு. இத பார்த்த மக்கள் வந்து வியக்குறாங்க. ஏன் ஏன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த வீடுகளை அனைத்தையும் காவல் காத்தது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை பார்த்த மக்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு

0: பொற்கை வந்து அறிவிக்கிறாங்க. அது வந்து அவருக்கு வந்து பொற்கை பாண்டியன்ங்கிற பேர் வருது. இதுதான் வந்து பழமொழி நானூறுங்கிற பாடல் ஒன்று மூலமாக நம்மளுடைய பொற்கை பாண்டியுடைய வரலாற்றை வந்து நம்ம வந்து அறிகிறாங்க. ஏன் இது சொல்லணும்னா வந்து சப்தம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நிறைய வகையில வந்து உதவுதுங்க. இப்படித்தாங்க சமீபத்தில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தான் குடியிருக்கிற தொகுப்பு வீட்டில் தன்னுடைய வீட்டுக்கு மேலே குடியிருக்கிறவங்க எதையாவது உருட்டுறது அடிக்கிறது மாதிரி ரெகுலரா பண்ணிட்டு இருக்க அந்த சத்தமானது வீட்டுக்குள்ள ஒலிவிரிக்கி மாதிரி கேட்க ஆரம்பிச்சிச்சுங்க. அவங்க கிட்ட போய் ஏங்க அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணினாலும் திரும்ப திரும்ப மேல் வீட்டுல இருந்து சத்தம் வர அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஐடியா பண்ணாரு. தான் குடியிருக்கிற தளத்துடைய மேல் சுவர்ல ஒரு மெஷினை பொருத்திட்டாரு. எப்பெல்லாம் மேல் வீட்டுல இருந்து சத்தம் வருதோ அப்ப அந்த மெஷின் டொம்மு டொம்மு டொம்முன்னு மேல் வீட்டு சுவத்துல அடிக்கும். அப்பப்பாவது சத்தத்தை நிறுத்துறாங்களான்னு பாப்போமே. எப்படி எல்லாம் ஐடியா பண்றாங்க பாருங்களேன்.
1: நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.

காலை மலர் கேட்டு நெஞ்சிருக்கும். இது திருச்சிராப்பள்ளி வானொலி. நேரம் 7:15. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள்.

0: நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இறக்குமதி மீதான புதிய வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கன் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை அவர் பதிவு செய்துள்ளார். புதுதில்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட கட்சியின் தேசிய நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் தாம் கலந்துரையாடியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் பிஜேபி தொண்டர்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று சிறப்புமிக்க மரபை பாதுகாப்பது மற்றும் அதற்கு உரிய மரியாதை அளிப்பது தொடர்பான தீர்மானம் ஒன்றை பிஜேபி நிறைவேற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாக திகழும் வந்தே மாதரம் பாடலின் கௌரவம், கண்ணியம், மரபு மற்றும் தேசிய பாடல் என்ற அந்தஸ்து ஆகியவற்றை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக அவர் கூறினார். வாக்கு வங்கி அரசியலுக்காக தேசிய பாடலை அவமதிக்கும் எந்த ஒரு முயற்சியையும் நிராகரிக்க பிஜேபி முடிவு செய்துள்ளதாக திரு நிதின் நபின் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். அந்நாட்டில் நடைபெறும் இந்தியா ரஷ்ய நாடுகளுக்கு இடையேயான கூட்டுக்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்தில் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளியுறவு அமைச்சரின் இந்த பயணத்தின் போது அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவை சந்தித்து பரஸ்பரம், மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கிரேக்கம், எகிப்து ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கொல்கத்தாவில் கார்டன் ரீச் பகுதியில் உள்ள கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனம் மற்றும் யந்திரா இந்தியா நிறுவனங்களின் 5 ஆலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை விழாவில் இன்று பங்கேற்கிறார். மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பின்னர் GRSE மாளிகையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் நடைபெறும் கலந்துரையாடல் அமர்விலும் அவர் பங்கேற்கிறார். இதனையடுத்து ஈஸ்ட் பெங்கால் மோகன் பகான் அணிகளுக்கு இடையேயான துரந்த் கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியை அமைச்சர் பார்வையிடுகிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விவசாயிகளுக்கு தடையின்றி குறித்த நேரத்தில் உரங்கள் கிடைப்பதற்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கரீஃப் மற்றும் ரபி பருவத்திற்கான உரங்களின் தயார்நிலை குறித்து நேற்று திரு JP நட்டா ஆய்வு செய்தார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையிலிருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுகாதாரத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகளை எடுத்துரைத்தார். மருந்து கண்டுபிடிப்பு, தனிப்பட்ட சிகிச்சை முறைகள், சுகாதார சேவைகளை வலுப்படுத்துவது, நோய் பரவல் கண்காணிப்பு போன்ற நடவடிக்கைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அவசியம் என்று அவர் கூறினார். புதுதில்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சுகாதார சேவைக்கான செயற்கை நுண்ணறிவு சீர்மிகு மையம் அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: ஜவுளி கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் நடவடிக்கைகள் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். பெலாப்பூரில் உள்ள ஜவுளி மறுசுழற்சி மையத்திற்கு சென்று பார்வையிட்ட அவர் இதனை தெரிவித்தார். மாதந்தோறும் 78 லட்சம் டன் ஜவுளி கழிவுகள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவற்றை நிலையான வளங்களாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். நவி மும்பையில் உள்ள மறுசுழற்சி ஆலையைப் போன்று நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் இதற்கான ஏற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு கிரிராஜ் சிங் கேட்டுக்கொண்டார். ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் அகில இந்திய ஆயுஷ் முதுகலை நுழைவுத் தேர்வு நடத்துவதில் ஏற்பட்ட குறைபாடுகள் தொடர்பாக தனியார் நிறுவனம் விளக்கம் அளிக்குமாறு தேசிய தேர்வு முகமை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணப்படும் வரை தேசிய தேர்வு முகமையின் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் பட்டியலில் இருந்து அந்த நிறுவனத்தின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின்சார தடை காரணமாக 49 தேர்வர்களால் தேர்வை முழுமையாக எழுத முடியாத நிலை ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் தேர்வெழுத முடியாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான மறுதேர்வு அடுத்த மாதம் 1ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஜெய்ப்பூரில் உள்ள ராஜஸ்தான் மகளிர் பொறியியல் கல்லூரி மையத்தில் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கான 12 நிமிட விளம்பர காலவரம்பை நீக்குவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேபிள் தொலைக்காட்சி நெட்வொர்க் விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் குறித்த அறிவிக்கை அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளதை அடுத்து இது நடைமுறைக்கு வந்துள்ளது. தொலைக்காட்சி ஒளிபரப்புத்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டு விளம்பர கால அளவு தொடர்பான விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியிருந்தது. சத்தீஸ்கர், ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட், கர்நாடகா, மேற்கு வங்க மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இதே நிலை நீடிக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கேரளம், உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்பட்டதை அடுத்து கனடா நாட்டு மக்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அமெரிக்கா விதிக்கும் புதிய வரிகளுக்கு இணையாக வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடுகளுக்கு இடையேயான விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக தீவிர முயற்சி மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். விவசாயிகள், வர்த்தகர்கள் ஆகியோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அரசு கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-3 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் சாண்டியாகோ, தைவானின் ரெய்ஹோ இணையை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் ரோஹித் யாதவ் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 492 பேர் கொண்ட இந்திய குழு பங்கேற்கிறது. இக்குழுவில் 265 வீரர்கள் மற்றும் 227 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இறக்குமதி மீதான புதிய வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி. இது காலை மலர்.
2: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க.

0: ராஜு, மொபைல வை.
1: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பயே கால் பண்றேன்.
0: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
1: அப்ப சரியான நம்பர்
0: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
1: அக்கா, நீங்க காப்பாத்திட்டீங்க.
0: வேலையில இருந்தில்ல.
1: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
3: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

திருச்சிராப்பள்ளி வானொலியில் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது காலை மலர். நேரம் 7:31. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக தொழில் முனைவோர் சுய வேலைவாய்ப்பு மேம்பாட்டு நிறுவனத்தால், அதாவது IECD வழங்கப்பட இருக்கக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கு வரும் 24ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அலுவலக தன்னியக்கமாக்கல், டெலி பிரைம், பைத்தான் போன்ற சான்றிதழ் பயிற்சிகள் நடத்தப்பட இருக்குது. பயிற்சி கட்டணத்தில் SC ST பிரிவினருக்கு 50% உதவித்தொகையும், பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்கு 25% உதவித்தொகையும், மாற்றுத்திறனுடையோருக்கு 100% உதவித்தொகையும் வழங்கப்படும். பயிற்சிகள் செப்டம்பர் 9ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் வரை 3 மாதங்கள் நடத்தப்படும். அனைத்து பயிற்சிகளுக்கான வகுப்புகளும் 1:30 வீதம், 3 பிரிவுகளாக வாரத்தில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து பயிற்சிகளும் வரும் 24ஆம் தேதி முதல் சேர்க்கை நடைபெறுது. பள்ளி மாற்றுச் சான்றிதழ், சாதி சான்றிதழ், மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட உரிய சான்றிதழ்களுடன் வந்து சேர்க்கைக்கான பதிவை அலுவலகத்தில் செஞ்சுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொழில் முனைவோர் சுய வேலை வாய்ப்பு மேம்பாட்டு நிறுவனம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், காஜாமலை வளாகம், திருச்சி 23 என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 638-119-16747 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கேட்டு இணைந்திருக்கிறீர்கள். இது திருச்சிராப்பள்ளி வானொலியில் காலை மலர்.

0: மனசு ஆரோக்கியமா இருந்தா உடல் ஆரோக்கியமா இருக்கும். உடல் ஆரோக்கியமா இருந்தா மனசும் உற்சாகமா இருக்கும். உடலும் மனமும் உற்சாகமா இருக்கணும்னா மருத்துவ நேரம் கேட்கணும். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நல ஆலோசனைகளை தர நம்முடன் யாரு இணைய இருக்கிறாங்கன்னா, தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள். வணக்கம் டாக்டர். வாய் புற்றுநோய்னா என்ன, அது யாருக்கெல்லாம் ஏற்படலாம் டாக்டர்?
1: புற்றுநோய்னா என்னன்னா, ஒரு செல் வந்து அப்நார்மலா வளர்றது, அதுக்கு பேர் தான் புற்றுநோய். அது எந்த இடத்துல வேணாலும் வளரலாம். இப்ப வாயில வந்து அந்த மாதிரி செல் வந்து அப்நார்மலா குரோத் ஆகிறது தான் வாய் புற்றுநோய்னு சொல்வோம். இது ஜென்ரலா எதுன்னா வாயை அஃபெக்ட் பண்ணும், தொண்டையை அஃபெக்ட் பண்ணலாம், உதடுகள், நாக்கு, ஈறுகள், கண்ணோ, இந்த மாதிரி வாயில எந்த பகுதியை வேணாலும் அஃபெக்ட் பண்ணலாம். இது யூஸ்வலா வந்து ஸ்குவாமஸ் செல் அப்படிங்கிற ஒரு வகையான செல். இப்ப அந்த மாதிரி நம்மளோட உடம்புல வர்ற செல்கள்லயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. வாயில வர்ற கேன்சர்கள் வந்து பெரும்பாலும் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமாவா இருக்கும். இந்த வாய் புற்றுநோய் யார் யாருக்கெல்லாம் அதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத எங்களுக்கு தியரிட்டிக்கலா சொல்றப்ப 6S, அதாவது 6S இதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எஸ் வந்து ஸ்மோக்கிங். யாரெல்லாம் ஸ்மோக் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து உதடுல வந்து கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதுக்கு ரீசன் என்னன்னா, மேல் உதடை விட கீழ் உதடுல வந்து வாய் புற்றுநோய் வரும். அது வந்து அந்த சிகரெட்டோ இல்லைன்னா சுருட்டு, அந்த மாதிரி சிகார், இதெல்லாத்தையும் வந்து கீழ் உதடு தான் ரெஸ்ட் பண்ணும். அந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ், அந்த ஹை டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாம நம்மளோட உதடோட செல்கள் வந்து மாறுபட்டு போகும்.

0: அதுதான் லிப் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுவும் இல்லாமல் லிப்ஸில் வந்து பொதுவாகவே ரத்த ஓட்டம் வேஸ்குலாரிட்டி வந்து வாயில் மற்ற ஆர்கன்ஸை விட ரொம்ப அதிகங்கிறதுனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். வாயை பொறுத்த வரைக்கும் ஸ்மோக்கிங் வந்து ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன் வந்து ஸ்பிரிட், அதாவது ஆல்கஹால். ஆல்கஹால் ரொம்ப கன்சியூம் பண்ணுறவங்களுக்கும் வந்து கெரட்டினைசேஷன் சொல்லுவோம், நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கும் ஓரல் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது எஸ் வந்து ஷார்ப் டூத். இப்போ ஒரு பல்லு உடஞ்சி போயிடுது, இல்லை பூச்சி பல்லு வந்து பாதி பல்லு அரிச்சிட்டு பாதி பல்லு இருக்குது, அது போய் வாயோட இன்னொரு பகுதியில் இல்லை கம்ஸில் எங்கேயாவது குத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி லோக்கல் இரிட்டன்ட் கூட உங்களுக்கு வாயில் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பாக மாறிடலாம். அதாவது ஆறாத புண், 6 வீக்ஸ்க்கு மேலே ஒரு புண்ணு வாயில் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பயாப்சி பார்த்து அது வந்து நார்மல் புண்ணு தானா இல்லை வேறு ஏதாவது ப்ரீ கேன்சரஸ் லீஷனாக மாறிடுச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அதே தான் அந்த ஷார்ப் டூத் மாதிரியே இல்ஃபிட்டிங் டென்ச்சர். இப்போ நம்ம ஒரு பல்லில் டென்ச்சர் போடுறோம், அது சரியாக பொருந்தாமல் போய் மேலே அறுக்குது இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஷார்ப்பாக போய் குத்திட்டே இருக்குன்னா அந்த ஏற்படுற புண்ணு கூட உங்களுக்கு வாய் புற்றுநோயாக மாறலாம். இதெல்லாம் வந்து சான்சஸ் தான் சொல்கிறேன், ஷுவராக மாறும்னு சொல்லலை. ஸோ ஷார்ப் டூத் இல்லைன்னா டென்ச்சர் வந்து சரியாக ஃபிட் ஆகலை, இதையும் நீங்கள் போய் பல் டாக்டர்கிட்ட காமிக்கணும். இன்னொன்று வந்து வைரல் இன்ஃபெக்ஷன். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்குதுங்க. ஸோ அந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரல் இன்ஃபெக்ஷன் கூட சம்டைம்ஸ் வந்து கேன்சர் வர்றதுக்காக வாய்ப்பாக மாறலாம். அப்புறம் சன்லைட். சன்லைட் நம்ம ஊர் டிராபிக்கல் இந்த கிளைமேட் வந்து பெரும்பாலும் வந்து ஓரல் கேன்சருக்கு வர்றதில்லை, ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் சன் எக்ஸ்போஷர்னால பேசல் செல் கார்சினோமான்னு ஒரு டைப் ஆஃப் கேன்சர் ஃபேஸில் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தியரிட்டிக்கலாக வந்து சன்லைட் எக்ஸ்போஷரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் இன்னொரு இது வந்து பால்வினை நோய்ங்க, சிஃபிலிட்டிக் க்ளாசைட்டிஸ், சிஃபிலிட்டிக் அல்சர்ஸ்ன்னு ஒன்று சொல்வோம், வாயில் புண்ணு வரும், அந்த புண்ணும் கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த 6 S இருக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
1: வாயில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்து நாளைய மருத்துவ நேரத்தில் ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள்.
2: நேரம் 7:42 ஆகுது, கேட்டு இணைந்திருக்கிறோம். இது காலை மலர். இனி தெரிஞ்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளியில் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு 14,950 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராம் ஒன்றிற்கு 270 ரூபாயாக உள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 108.20 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. டீசல் விலை லிட்டருக்கு 100.05 ரூபாய்களாக உள்ளது.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியில் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது காலை மலர். இனி தெரிஞ்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். காய்கறிகள் கிலோ ஒன்றிற்கு தக்காளி 24 ரூபாய், கத்திரிக்காய் 50, அவரைக்காய் 60, வெண்டைக்காய் 46, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 80, பெரிய வெங்காயம் 60, பச்சை மிளகாய் 56, முச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சவுச்சவ் 40, புடலங்காய் 46, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36, நூல்கோல் 40, கருணைக்கிடங்கு 100 ரூபாய், சேப்பங்கிடங்கு 60 ரூபாய், சேனைக்கிடங்கு 56 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 86 ரூபாய், முட்டைக்கோஸ் 35 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், காலிஃப்ளவர் பூ ஒன்று 50 ரூபாய், எலுமிச்சை ஒரு பழம் 7 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றிற்கு 80 ரூபாய், பூசணிக்காய் 20, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 250 ரூபாய், ஆரஞ்சு 120 ரூபாய், மாதுளை 200 ரூபாய், திராட்சை 130 ரூபாய். இதுவரை திருச்சிராப்பள்ளி உடவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம் அறிந்தோம்.

இனி தெரிஞ்சுக்கலாம் வானிலை அறிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்லையும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பதிவாக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க.

936 கிலோ ஹெர்ட்ஸை கேட்டணிஞ்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் இனிமையான, சந்தோஷமான, உற்சாகமான, ஜாலியான, மகிழ்ச்சியான காலை வணக்கம். அருமையான ஒரு காலை பொழுது, ஞாயிற்றுக்கிழமை இனிமையா புலர்ந்தாச்சு. இன்னைக்கு நாளில் இதே ராகம் நிகழ்ச்சியில் இப்போ நமக்கு பிடிச்ச பாடல்களை, புதிய திரைசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 938-546-102 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேர், ஊர் இது எல்லாத்தையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்ப மறக்காதீங்க. இப்போ செய்யலாம் அப்போ செய்யலாம்னு ஒரு வேலையை தள்ளி போட்டு தள்ளி போட்டு, அந்த நாள்லாம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தா அது ஞாயிற்றுக்கிழமையாக தான் இருக்கும். இன்னைக்கு நாளில் சின்ன சின்னதாக நம்ம சேர்த்து வச்ச எல்லா வேலைகளையும் கூட செய்யலாம். கொஞ்சம் நீட்டி முழக்கி படுத்து தூங்கி எந்திரிக்கலாம். இல்லை இன்றைக்கும் கூட வெளியில் எங்கேயாவது பிளான் பண்ணியிருக்கோம்பா, போயிட்டுருக்கோம்பா அப்படிங்கிறவங்க சந்தோஷமாக நல்லபடியாக போயிட்டு வாங்க. இப்போ முதல் பாடல் கேட்டிருக்காங்க, திருச்சியிலேருந்து ஆல்பர்ட் ஃபாத்திமா இவங்க கேட்டிருக்க பாடல், பேட்டை திரைப்படத்திலிருந்து.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

0: ஃப்ரீ எண் 1-800-420-2233.
1: இதே ராகம் நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் அமரன் திரைப்படத்துல இருந்து விருப்பம் தெரிவிச்சு கேட்டிருக்காங்க. லால்குடியில இருந்து சண்முகம், ரேகா, ஷபரி, மதுமிதா, நிஹாரிகா இவங்க எல்லாம்

இதே ராகம் நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் 936 கிலோஹெர்ட்ஸில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைபுரத்திலிருந்து ரித்தன் தாசன் இவங்க கேட்டிருக்க பாடல் கோட் திரைப்படத்திலிருந்து, இதோ காற்றலைகளில்.

0: இதே ராகம் நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல்ல வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் தொடர்ந்து நமக்கு பிடிச்ச புதிய திரைசை பாடல்களை கேட்கலாம். அதற்கு முன்னாடி இப்போ நாம கேட்கலாமா மார்னிங் நியூஸ்?
1: மணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am VC Pramod, the headlines. Prime Minister Narendra Modi meets BJP's newly formed team at party headquarters in Delhi. Party passes resolution regarding honour and protection of historic legacy of Vande Mataram. Centre notifies removal of 12-minute advertisement duration cap for television channels. India to host BRICS sports ministers meeting at Vishakhapatnam in Andhra Pradesh today. British parliamentarians seek UN intervention to end bloodshed in POJK by Pakistani forces.

ஆகும் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம். அடுத்ததாக தங்கலான் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர், செண்பகவல்லி நகர், நேரு, தனலட்சுமி, நரேஷ், மேக்னா, அவ்யக்தன், ஜிஷ்ணுவிகா இவங்கெல்லாம் இனிய காலை வணக்கத்தோட அவங்க கேட்ட பாடல் இதோ.

நேரம் எட்டு மணி 40 நிமிஷம் ஆயாச்சுங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலில் விஷய 936 கிலோஹெர்ட்ஸில் இதயராகம் நிகழ்ச்சியை கேட்டறிஞ்சிருக்கோம். அடுத்ததாக சந்திரமுகி 2 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, உடையார்பாளையத்திலேருந்து மலர்கண்ணன்.

நேர்களே, நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலிடவர் இசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் அடுத்ததாக காலையில் 9 மணிக்கு இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கல்பகம் சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை கேட்டு ரசிக்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். காலையில் 10:45 சிறுகதை நேரம் நிகழ்ச்சியில் நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்து சிறுகதையோட நிறைவு பகுதி நமக்காக காத்திருக்கு.

0: வந்துருச்சுன்னு நல்ல காலம் பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற.
1: நான் சொல்ல போற செய்தியை கேட்டா நிச்சயமா நல்ல காலம் வந்துருச்சுன்னு நீ நம்பத்தான் போற.
0: எது எல்லினோன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியறாங்களே, இப்ப இதுவா உனக்கு நல்ல காலம்?
1: இந்த எருமைய பராமரிக்க முடியலன்னு ரொம்ப சலிச்சுக்குவிய, அதுக்குதான் ஒரு நல்ல காலம்.
0: ஆமா ஆமா, இந்த எருமைய வச்சு என்னால சமாளிக்க முடியல. அப்பப்ப ஏதாவது உடம்புக்கு வந்துருது, பாலும் சரியா கறக்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல.
1: இப்ப நீ சொன்னிய எல்நினோ அப்படின்னு, இந்த எல்நினோ காலத்துல எருமைகளோட ஆரோக்கியம், உற்பத்தி மேலாண்மை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வானொலி பண்ணை பள்ளி நடக்க இருக்கு.
0: எருமை மேய்க்கறக்கு பள்ளிக்கூடமா? காட்டுல விட்டா மேய்ஞ்சிட்டு வருது.
1: மேய்ஞ்சிட்டு வரும், ஆனா அதை முறையா எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல.
0: இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? காலங்காலமா நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறது தானே.
1: அப்படி இல்ல, இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் நிறைய தகவல்களை சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்ல.
0: ஆமா, அதுக்கு நம்ம எங்க போய் தெரிஞ்சுக்கிறது?
1: நீ எங்கேயும் போக வேணாம், ரேடியோ கேக்குறல்ல.
0: ஓஹோ, ரேடியோல பாட்டை போட்டு பால் உற்பத்தியை அதிகரிக்க போறோம் அப்படியா?
1: பாட்டை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த நீ இனி பாடத்தையும் கேட்க போற. நம்ம திருச்சி அகில இந்திய வானொலியும் சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையமும் சேர்ந்து எல்நினோ காலங்கள்ல எருமைகளோட ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி மேலாண்மை அப்படிங்கிற தலைப்புல வானொலி பண்ணை பள்ளி நடத்த இருக்காங்க.
0: காசு கீசு ஏதாவது கட்டணுமா?
1: ஆமா, பயிற்சி பட்டறைக்கு நம்ம காசு கட்டி தானே ஆகணும்.
0: எப்படி கட்டணும்?
1: இதுக்கு கட்டணமே 590 ரூபாய் தான்.
0: என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு நீ சொல்லவே இல்லையே.
1: இந்த எருமை வேற, நீ கேக்குறத விட அது ரொம்ப ஆர்வமா இருக்கு போல. வர செப்டம்பர் மாசத்துல இருந்து 13 வாரம் தொடர்ந்து நடக்க இருக்குது இந்த பயிற்சிய பத்தின நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோயே. 04-27-241-04-08 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்க.
0: ஏன் போன் நம்பர் சொல்லிவிட்டு தோற எந்த பக்கமா போறீங்களா?
1: போய் எருமைக்கு தண்ணி வைக்கிறேன்.

என்ன மீண்டும் மணி 51 நிமிஷம் ஆயாச்சு. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலில் வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இதே ராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் 10 தல திரைப்படத்திலிருந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க செல்வகுமார் புதுக்கோட்டையிலிருந்து.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இதே ராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் குட் நைட் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று கல்பகம் சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை கேட்கலாம். கல்பகம் சுவாமிநாதன் அவர்கள் தமிழகத்தின் திருவாரூர் மாவட்டம் செதலபதி கிராமத்தில் பிறந்தவர். தனது 8வது அகவையில் தாயார் அபயாம்பாளிடம் கர்நாடக இசையை கற்கத் தொடங்கினார். பின்னர் பிரபல சங்கீத வித்வான்கள் கல்லிடை குறிச்சி அனந்தகிருஷ்ண ஐயர், டி எல் வெங்கட்ராம ஐயர், முசிறி சுப்பிரமணிய ஐயர், பூதலூர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், டைகர் வரதாச்சாரியார், மைசூர் வாசுதேவாச்சார் ஆகியோரிடம் மேற்பயிற்சியை பெற்றார். கல்பகம் சுவாமிநாதன் அவர்கள் சென்னை கலாட்சேத்ராவில் 1940-50களில் வீணை ஆசிரியராக பணியாற்றினார். 1964 தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் பணியாற்ற ஆரம்பித்து 1980 பேராசிரியையாக ஓய்வு பெற்றார். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி, மத்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றவர். பல்வேறு வீண இசைக்கலைஞர்களை உருவாக்கிய பெருமையுடையவர். ஆகாஷ்வாணியின் டாப் கிரேட் கலைஞரான கல்பகம் சுவாமிநாதன் அவர்களது நிகழ்ச்சியில் உடன் ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் பிரணமாமியகம் என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, கௌளராகம் ஆதிதாளம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் கல்பகம் சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்து மனசு விஷய என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, நாட்டக்குறிஞ்சி ராகம் ஆதிதாளம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை கல்பகம் சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை கேட்டோம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் காலை 10 மணி. இப்போ நாம் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் பிரிக்ஸ் நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. 11 பிரிக்ஸ் நாடுகளின் இத்துறைசார் அமைச்சர்கள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு, நிலையான கட்டமைப்பு உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்ட நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் விண்வெளி பயணம் நிலவு தொடங்கி சூரியன் மற்றும் அதற்கு அப்பாலும் நீண்டு வருவதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். இதை சாத்தியமாக்கிய இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் திருக்கோவில் நிர்வாகங்களில் நேரிடும் தவறுகளை களைவதற்கு தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாலப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஆவின் பால் உற்பத்தி பொருட்கள் விற்பனை மையம் அமைக்க விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி தெரிவித்துள்ளார். இதற்கு விண்ணப்பிக்க அடுத்த மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழக அரசால் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆவின் நிறுவனத்தின் பால் உற்பத்தி பொருட்கள் விற்பனை மையம் அமைக்க நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இதன்படி பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் 18 வயது முதல் 45 வயது உள்ள இருபாலரும் விண்ணப்பித்து பயன்பெறலாம். தகுதியுடைய மாற்றுத்திறனாளிகள் உரிய ஆவணங்களுடன் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகத்தை நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.

அமெரிக்காவில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் தகுதிச்சுற்று இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதியில் அவர் ஸ்பெயினின் ரோஜர் பாஸ்கல் ஃபெராவை 3-6, 6-3, 6-4 என்ற செட்களில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

என்னதான் நம்ம அமைதியான குணம் உள்ளவங்களா இருந்தாலும் கூட குத்துப்பாடல்கள் எல்லாம் கேட்டா நம்ம கால்கள் மட்டுமாவது ஆடதாங்க செய்யும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் தள்ளலான பாடல்களோட இது போடு ஆட்டம் போடு.

0: இன்று காலை மணி 10:30 நமது திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில்
1: டேக்அவே நம்பர் 3 என்னென்று சொன்னார். நம்முடைய குறைகள் என்னவாக இருந்தாலும் அதை வைத்துக் கொண்டும் நாம் வெல்ல முடியும். நாம் வெல்ல முடியாமல் போவதற்கு நம்முடைய குறைகள் காரணமல்ல, நம்மிடத்திலே இருக்கிற மன உறுதி காரணமில்லாததுதான் என்பதை ஒரு குறிப்பாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ராஜாஜிக்கு ஜாதி மத பேதங்களிலே நம்பிக்கை கிடையாது.
0: விடமுண்ட கண்டன் என்ற தலைப்பில் பத்திரிகையாளர் எழுத்தாளர் மாலன் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் இடம்பெறுகின்றன. இன்று காலை மணி 10:30 நமது திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி.

பத்து மணி 20 நிமிடத்திற்கு கேட்டிருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. இது போடு ஆட்டம் போடு.

0: கேட்டிருக்கும் போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல.
1: தனி மனித மாற்றத்தின் வழியே சமூக மாற்றத்தை உறுதி செய்திட உத்வேகம் அளித்திடும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11:00 மணிக்கு. நமது பாரத பிரதமரின் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு செல்ல நினைக்கும் எண்ணங்களை கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-11-7800 அல்லது நமோ செயலியிலோ mygov.in என்ற இணையதளத்திலோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்தோ உங்களின் கருத்துக்களை பதிவு செய்யலாம். தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி தில்லி என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் DRM DTH சேவைகளிலும் YouTube சேனலிலும் பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11:00 மணிக்கு தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் 8:00 மணிக்கு பாரத பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே, மன் கி பாத் மனதின் குரல்.

0: ஆட்டம் போடு நிகழ்ச்சி கேட்டு ரசித்தோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு நேரம் 10:30.
1: இது திருச்சிராப்பள்ளி வானொலி கேட்டு இணைந்திருக்கிறோம். இது நிகழ்ச்சிகளை நேர்களை நீ கேட்கலாம். ஒரு பட பாடல்கள் பூந்தோட்ட காவல்காரன் படத்திலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். தொடக்கமாக மனோஜ் சித்ரா பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒரு பட பாடல்கள். பூந்தோட்ட காவல்காரன் படத்திலிருந்து பாடல்கள் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நேர்களே, உங்களின் நினைவிற்கு, இன்று நண்பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் அப்பாவின் பெட்டி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள், நடிப்பு எம் இளங்கோவன், ஆர் ஜெயலக்ஷ்மி, ஜே ஜெயந்தி, எஸ் பாலிகா ஆகியோர். தொடர்ந்து கோபத்தால் லாபம் என்ன நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மரிய செல்வம் அவர்கள். 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் பாப் கார்னர். 1 மணிக்கு மதுர கீதம் கேட்கலாம். 2:15 வேளாண் அரங்கமாக இணைய வழி வேளாண் சேவைகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் பொடுதேரி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி தமிழ்ச்செல்வி அவர்கள். நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2:15 கேட்க காத்திருங்கள். ஒரு பட பாடல்கள் தொடர்கிறது. நிகழ்ச்சியிலேயே

0: கேஜி எஸ்எஸ் குழுவினரோடு பாடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஒரு பட பாடல்கள். பூந்தோட்ட காவல்காரன் படத்திலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்டீர்கள். நேரம் 10:45.
1: ஆகாஷ்வாணி சிறுகதை நேரம். ந பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்து சிறுகதையின் நிறைவு பகுதி. உடுமலைப்பேட்டையிலிருந்து மூனார் எஸ்டேட்டுகளை காண ஜீப்பில் சென்ற இருவர் கடும் மழையில் மாட்டிக்கொண்டனர். மழையில் ஒதுங்கி நின்ற ஜீப்பில் ஒரு பெண் தன் குழந்தையோடு ஒளிந்து கொள்கிறாள். திடீரென்று அப்போது ஒரு லாரி வருகிறது. அதிலிருந்து இறங்கியவர்கள் அந்த பெண்ணை தேடுகிறார்கள். தேடுவதற்கு அவர்கள் சொன்ன காரணம் அவர்கள் இருவரையும் திடுக்கிட வைத்தது. இனி நடந்தது ந பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்து சிறுகதையின் நிறைவு பகுதி. வாசிப்பவர் எஸ் ஜான்சன்.
2: அந்த லாரி டிரைவர் போகிற போக்கில் கூறிவிட்டு போன செய்தியை கேட்டவுடன் எங்கள் இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது. அப்படியே உச்சந்தலை படீர் என்று வெடித்துவிடும் போல் இருந்தது. அதற்குள் போர்வையை பற்றி கொண்டு குழந்தையோடு இறங்கிய அவளிடம், என்னம்மா அது, அவங்க சொல்லிட்டு போறது நிஜந்தானா என்று திகைப்போடு கேட்டேன்.

0: ஐயா, உண்மைதான், சந்தர்ப்பம் என்ன அப்படி செய்ய வச்சிடுச்சு.
1: என்னம்மா, ஒரு ஆளை குத்தி கொலை பண்ணிட்டா ஓடி வர்ற?
0: ஐயா, நீங்க அக்கா தங்கச்சிகளோடு பிறந்தவர்னு நினைக்கிறேன். இல்லாட்டா கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே.

நீ வண்டியை கிளப்புறதுக்கு வழிய பாரு, ஊருக்கு போகலாம். அந்த பெண்ணிடம் ஒரு விதமான வெறுப்பும் அருவறுப்பும் திடீரென்று எனக்கு ஏற்பட்டன. என்னுடைய இந்த திடீர் மாற்றத்தை அவள் புரிந்து கொண்டாளோ இல்லையோ, பேசுவதை நிறுத்திவிட்டாள். டிரைவர் வண்டிக்கு அடியில் படுத்து டார்ச் விளக்கின் உதவி கொண்டு ரிப்பேர் வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டான். நான் கீழே உட்கார்ந்து கொண்டே அவனுக்கு ரிப்பேரில் ஒத்தாசை செய்து கொண்டிருந்தேன். குழந்தையின் அழுகை ஒலி கேட்கவில்லை. அழுது அழுது அவள் தோளில் சாய்ந்தபடி தூங்கிவிட்டது போலிருக்கிறது. கால் மணி நேரம் வேக மும்முரமாக ரிப்பேர் வேலையில் ஈடுபட்டிருந்தோம். கீழே இருந்து எழுந்து தலை நிமிர்ந்தேன். அப்போது அவள் நின்று கொண்டிருந்த அந்த இடம் சூனியமாக இருந்தது. சர்தா, எங்கேயோ புறப்பட்டு போயிட்டா போல் இருக்குது. சனி விட்டது, நிம்மதியா ஊருக்கு போகலாம் என்று எண்ணி மனதை திருப்திப்படுத்திக் கொள்ள முயன்றேன் நான். டிரைவர் வண்டிக்கு அடியிலிருந்து டார்ச் லைட்டும் கையுமாக எழுந்திருந்தான். நீ வண்டியை கிளப்புற வழியை பாரு என்று அவனிடம் கூறிவிட்டு சாய்ந்து கொள்ள வசதியாக இருக்குமே என்று பின் சீட்டு பக்கம் போனேன். சீட்டில் ஏறுவதற்கு காலை எடுத்து வைத்தவன் பதறிப்போய் கீழே இறங்கினேன். டிரைவர், அந்த டார்ச் லைட்டை எப்படி கொடு

முகம் மட்டும் தெரியும்படியாக அந்த குழந்தை விடப்பட்டிருந்தது. குழந்தை நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அடடா, குழந்தைய நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டா போல் இருக்குதே. தலையெழுத்துப்பா, தலையெழுத்து. இன்னைக்கு திருமூர்த்தி மலைக்கு புறப்பட்டு வந்தத ஏழேழு ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். டார்ச் வழியில் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தேன். மலர்ந்து விகசித்த தாமரை புஷ்பம் போல் தங்க நிறத்தில் அழகாக காட்சியளித்தது. துணியை லேசாக விலக்கி பார்த்தேன். அது பெண் குழந்தை, ஒரு வயதுக்கு மேல் இருக்கும். குழந்தை என்றால் வெறும் குழந்தையா? அந்த மாதிரி அழகு நிறைந்த குழந்தையை ஆயிரத்தில் ஒன்று, பத்தாயிரத்தில் ஒன்றாகத்தான் காண முடியும். குழந்தைக்கு மறுபடியும் போர்த்திவிட்டேன். அது தூக்கத்தில் புரண்டு படுத்தது. சிரிப்பு கொஞ்சும் அந்த பிஞ்சு இதழ்கள் எந்த கல்மனதையும் கரைத்துவிடும். டிரைவர், இப்படி உட்காரு, கொஞ்ச நேரம் காத்திருந்து பார்ப்போம். வரலன்னா குழந்தையையும் கொண்டு போக வேண்டியதுதான். நேரம் கடந்து கொண்டே இருந்தது. மணி 10:15. இரண்டு பேருக்கும் பசி வயிற்றை கிள்ளியது. இனிமே பார்க்கறதுல பயன் இல்லை, புறப்பட வேண்டியதுதான். அவசியமானா ஊருக்கு போய் இந்த குழந்தைய ஒரு போட்டோ எடுத்து பத்திரிகைகளில் விளம்பரம் பண்ணிக்கலாம் என்ற தீர்மானத்தோடு இருவரும் கிளம்பினோம். யார் செய்த புண்ணியமோ, அந்த இருளில் அவ்வளவு பயங்கர மழை பெய்து முடிந்த பிறகு குறுகிய மேடு பள்ளம் நிறைந்த அந்த மலை ரஸ்தாக்களில் ஒரு துன்பமுமின்றி ஜீப் மலை அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தது. குழந்தை தூக்கம் கலைந்து அழுதால் சமாதானப்படுத்த முடியாதே என்று கவலை போட்டோம். நல்ல வேளையாக ஊர் வருவதற்குள் குழந்தை தூக்கத்திலிருந்து ஒரு தடவை கூட விழித்துக் கொள்ளவே இல்லை. ஊர் வந்து சேர்ந்த பொழுது இரவு 1:30. இரண்டாவது ஆட்டம் சினிமா விடுகிற நேரம். டிரைவர் காலையில் வருவதாக கூறிவிட்டு தன் வீட்டுக்கு போனான். நான் என் மனைவியை அழைத்து சுருக்கமாக அந்த குழந்தையின் வரலாற்றை அவளுக்கு சொல்லி அதை அவளிடம் கொடுத்தேன். அவள் குழந்தையை தோளில் சாத்திக் கொண்டு சமையலறைக்குள் போனாள். குளுக்கோஸை போட்டு குழந்தையை அழாம தூங்க பண்ணு என்று அவளை எச்சரித்துவிட்டு படுக்க சென்று விட்டேன் நான். அலைச்சலும் மனக்குழப்பமும் மிகுந்து ஓய்ந்திருந்த உடல் விரைவில் தூக்கத்தின் வசம்பட்டது. மறுநாள் காலை எழுந்திருக்கும் பொழுது மணி 9 மேல் ஆகிவிட்டது. குழந்தை ரொம்ப சமத்தா இருக்கே, அழுக முரண்டு ஒன்றும் கிடையாது. காலையில் எழுப்பி பால் காய்ச்சி புகட்டினேன். புதுமுகம்னு கொஞ்சமாவது சினுங்கணுமே. பெத்த குழந்தை மாதிரி

0: விட்டுக்குச்சுங்க. இடுப்பில் அந்த குழந்தையும் கையில் காஃபி தம்ளருமாக காட்சியளிக்க என் மனைவி என்னை நோக்கி வந்தாள். எப்படியானா என்ன, திருமூர்த்தி மலைக்கு போயிட்டு இப்படி ஒரு குழந்தையோடு வருவேன்னு நீ கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டேன். ஏங்க, எல்லாம் நாம நினைக்கிறபடி நடக்கிறதா என்ன? குழந்தையை ஆசை தீர கொஞ்சிக்கொண்டே காஃபி டம்ளரோடு திரும்பி போனாள் அவள். நான் அன்றைக்கு ஆபீஸுக்கு போகவில்லை, லீவு போட்டு விட்டேன். 11:30 மணி சுமாருக்கு டிரைவர் வந்து சேர்ந்தான். வாப்பா வா. குழந்தை அம்மா கிட்ட ரொம்ப நாள் பழகினா போல இருக்குது. அழவே இல்லையா? போட்டோ பிடிச்சு எல்லா பத்திரிகையிலையும் விளம்பரம் போட்டுருவோமா? அவளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பேப்பரை பார்த்துட்டு சொன்னா அதை கேட்டு இங்க வரமாட்டாளா? அப்படி வந்தா குழந்தைய கொடுத்து அனுப்பிடலாம். ஐயா, எதுக்கும் நாளைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு செய்யலாமேங்க. எனக்கு என்னவோ அவ உயிரோடு இருப்பாங்கிற நம்பிக்கையே இல்லைங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு வீட்டுக்கு போய்விட்டான் அவன். மறுநாள் பத்திரிகையில் அந்த செய்தியை படித்த பொழுது திடுக்கிட்டேன். வியப்பும் வேதனையும் ஒருங்கே அடைந்தேன். மூணாரில் சோத்துப்பாறை எஸ்டேட் அருகே இளம்பெண் தற்கொலை. ஏற்கனவே அவள் போலீசாரால் தேடப்பட்டுக் கொண்டிருந்தவளாம். அவளுக்கு 1.5 வயதில் ஒரு பெண் குழந்தை உண்டென்றும் அவள் வேலை பார்த்து வந்த எஸ்டேட் முதலாளி அவளிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றதனால் அவரை குத்தி கொலை செய்துவிட்டு தன் குழந்தையோடு ஓடிய அவள் நேற்றிரவு தற்கொலை செய்து கொண்டு விட்டாள். அவள் குழந்தை என்ன ஆனது என்று தெரியவில்லை. போலீசார் புலன் விசாரித்து வருகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் உட்கார்ந்திருந்தேன். ஐயா, பத்திரிகை படிச்சிங்களா? விளம்பரத்துக்கு அவசியமே இல்லை, குழந்தை பேசாம இங்கேயே வளரட்டும் என்று கூறிக்கொண்டே வந்தான் டிரைவர். இதோ பாருங்க, குழந்தை எவ்வளவு அழகா சிரிக்குது, என்ன அம்மான்னு கூப்பிடுதுங்க. என் மனைவி குழந்தையை தூக்கி கொண்டு வந்தாள். குழந்தை உலகத்தையெல்லாம் விலையாக கொடுத்தாலும் ஈடு காணாத அழகு சிரிப்பு ஒன்றை தன் சின்னஞ்சிறு மாதுள இதழ்களில் சிந்திக் கொண்டிருந்தது. டிரைவர் அதையே பார்த்து கொண்டிருந்தான். நான் எதிரே மாட்டியிருந்த சர்வேஸ்வரனின் படத்தை பார்த்தேன்.
1: கடவுளே, நல்ல வீணைகளை படைக்கிற,
0: மண்ணுலகம் தாங்காத அழகையெல்லாம் உருவாக்கி அனுப்புற,
1: சேத்துல செந்தாமர, குப்பையில குறுக்கத்தி.
0: ஆனாலும் என்ன பிரயோஜனம்? அந்த நல்ல வீணைகளை சில சமயம் நலங்கெட புழுதியில எரிஞ்சிடறியே, என்ன நியாயம் என்று என் மனம் இறைவனை இறைஞ்சி கேட்டது.
2: நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்து சிறுகதையின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
3: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
6: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
8: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
9: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
8: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
10: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

சந்தேகப்படாத மாற்றுருவோடு எவருடைய பார்வைக்கும் அஞ்சாமல் அறிந்ததை தன் அரசனைத் தவிர பிறருக்கு வெளிப்படுத்தாமல் இருக்க வல்லவனே ஒற்றன்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: கடல் இந்த ஒரு பேரை கேட்டது நமக்கு என்ன தோணும்? நிறைய ரசிப்போம், கடலுக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்படுவோம். ஆனா இதோட நிறுத்திக்காம கடலை எப்படி பாதுகாக்கலாம், அதுக்குள்ள இன்னும் என்னென்ன ஆச்சரியங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத ஆராயலாம் அப்படின்னு ஒருத்தவங்க யோசிச்சிருக்காங்க, அத செயல்படுத்தியும் காட்டிருக்காங்க. யார் அவங்க? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவங்கள பத்தி நமக்கு சொல்ல இருக்கிறாரு மேனாள் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
3: அன்புடைய வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ள போகும் பசுமை போராளி கடலின் குரலாக விளங்கும் டாக்டர் சில்வியா ஏர்லி அவர்கள். பூமியின் நீல இதயமாக விளங்குவது கடல். அளவற்ற பரப்பும் ஆழமான மர்மங்களும் உயிர்களின் அற்புத வளமும் கொண்ட இந்த உலகத்தை சிலர் மட்டுமே ஆழமாக உணர்ந்துள்ளனர். அத்தகையவர்களில் முன்னிலையில் நிற்பவர் சில்வியா ஏர்லி. இவர் கடலியல் விஞ்ஞானி, ஆராய்ச்சியாளர், சூழல் போராளி ஆகிய பல முகங்களை தாங்கியவர். கடலின் ஆழத்தை அறிந்தவர் என உலகம் முழுவதும் போற்றப்படுகின்றார். 60க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக கடலை ஆய்வு செய்து அதன் பாதுகாப்பிற்காக தனது குரலை எழுப்பி வரும் அவர் மனித சமுதாயத்தில் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். 1935 அமெரிக்காவில் பிறந்த சில்வியா ஏர்லி சிறுவயதிலிருந்தே இயற்கையின் மீது ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருந்தார். கடற்கரையில் சிப்பிகளை சேகரித்தல், மீன்களை கண்டுகளித்தல் போன்ற செயல்கள் அவரின் ஆர்வத்தை வளர்த்தன. பின்னர் குடும்பம் புளோரிடா மாநிலத்திற்கு குடிபெயர்ந்த போது மெக்சிகோ வளைகுடா அருகிலிருந்த கடல் அவரின் வாழ்க்கையே மாற்றி அமைத்தது. அங்கு கிடைத்த அனுபவங்கள் அவரை கடலியல் துறையில் முன்னேற தூண்டின. அவர் புளோரிடா மாநில பல்கலைக்கழகத்தில் கடலியல் படித்து பின்னர் டியூக் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றார். ஆண்கள் ஆதிக்கம் செலுத்திய துறையில் பெண்களுக்கும் வாய்ப்பு இருக்க வேண்டும் என்பதை நிரூபித்து முக்கியமான கடலியல் ஆய்வுகளை வழிநடத்திய முதல் பெண்களில் ஒருவராக திகழ்ந்தார். 1970 நடைபெற்ற டெக்டேட் 2 ப்ராஜெக்ட் எனும் கடலில் பயணத்தில் முழுக்க முழுக்க பெண்களை மட்டுமே கொண்ட அணியை வழிநடத்தியது அவரது வாழ்க்கையில் ஒரு முக்கிய மைல்கல்.

0: இந்த கடலலை பயணத்தில் இரு வாரங்கள் கடலுக்கடியிலே வாழ்ந்து கடல் உயிரியல் சூழலை ஆய்வு செய்தது உலக அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. 1979 ஹவாய் அருகே 381 மீட்டர் ஆழத்தில் தனியாக மேற்கொண்ட நீர்மூழ்கி பயணம் பெண்கள் சாதனைகளில் முக்கியமான ஒன்றாகும். இந்த அனுபவத்தை அவர் மற்றொரு கோளுக்கு செல்வது போன்றது, ஆனால் அது நம்முடைய பூமி என்று விவரித்தார். சில்வியா ஏர்லி 7000 மணி நேரத்திற்கும் மேல் கடலுக்குள் கழித்துள்ளார். பவளப்பாறைகள், கடல் காடுகள், ஆழ்கடல் பகுதிகள் ஆகியவற்றை ஆய்வு செய்த போது மனித செயல்களால் ஏற்படும் பாதிப்புகளை நேரடியாக கண்டார். அதிக அளவு மீன்பிடித்தல், மாசு, பவளப்பாறைகள் வெண்மைப்படுதல், பிளாஸ்டிக் கழிவுகள் போன்றவை கடல் வளத்தை சூறையாடுவதைக் கண்டு மனம் கலங்கினார். இதனால் அவர் விஞ்ஞானியிலிருந்து சூழல் போராளியாக மாறினார். நீர் இல்லையெனில் உயிர் இல்லை, நீளம் இல்லையெனில் பச்சை இல்லை என்ற அவரது வார்த்தைகள் உலகம் முழுவதும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. 2009 அவர் மிஷன் ப்ளூ என்ற உலகளாவிய இயக்கத்தை தொடங்கினார். இதில் ஹோப் ஸ்பாட்ஸ் எனப்படும் முக்கியமான கடல் பகுதிகளை அடையாளம் கண்டு பாதுகாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பவளப்பாறைகள், மேங்ரோவ் காடுகள், ஆழ்கடல் பகுதிகள் போன்ற உயிரியல் செல்வங்கள் கொண்ட பகுதிகள் இதில் அடங்குகின்றன. இன்று உலகம் முழுவதும் 150 ஹோப் ஸ்பாட்ஸ் உருவாக்கப்பட்டுள்ளன. இது மனிதர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் இயற்கையை காப்பாற்ற முடியும் என்பதற்கான சான்றாக விளங்குகின்றது. சில்வியா ஏர்லி நேஷனல் ஓசியானிக் அண்ட் அட்மாஸ்பரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அமைப்பின் முதல் பெண் தலைமை விஞ்ஞானியாக பணியாற்றினார். அவரது உரைகள், ஆவணப்படங்கள், புத்தகங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களிடம் கடலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்துள்ளார். கடல் இறந்தால் நாமும் இறந்து விடுவோம் என்ற அவரது எச்சரிக்கை மனிதகுலத்திற்கு மிகப்பெரிய பாடமாக உள்ளது. 90 கடந்த பிறகும் அவர் தொடர்ந்து கடலுக்குள் சென்று ஆய்வு செய்து வருகின்றார். மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் அனைவரும் கடலின் பாதுகாவலர்களாக மாற வேண்டும் என்று அவர் ஊக்குவிக்கின்றார். நீங்கள் நேசிப்பதை காப்பாற்றுங்கள், நீங்கள் புரிந்து விஷயத்தையே நீங்கள் நேசிக்க முடியும் என்ற அவரது கருத்து வாழ்க்கை வழிகாட்டியாக உள்ளது. டாக்டர் சில்வியா ஏர்லின் வாழ்க்கை ஒரு விஞ்ஞானியின் பயணம் மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கையின் கதை. மனிதன் இயற்கையோடு கொண்டுள்ள உறவை மீண்டும் உருவாக்க வேண்டிய அவசியத்தை அவர் நினைவூட்டுகின்றார். பூமியின் வரலாற்றில் சில்வியா ஏர்லி கடலின் குரல் என அழைத்திருப்பார். கடல் என்பது வெறும் நீர்நிலை அல்ல, அது உயிர்களின் இதயம் என்பதையும் அதை காப்பது நமது கடமை என்பதையும் அவர் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். ஆகவே அன்பு நண்பர்களே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து டாக்டர் சில்வியா ஏர்லின் வழிபட்டு நடந்தால் இந்த இனிய உலகம் இனியும் தாங்கும். நன்றி, வணக்கம்.
1: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு. மொபைல் வை
2: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
1: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
2: அப்ப சரியான நம்பர்
1: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
2: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க,
1: வேலையில இருந்து இல்ல.
2: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: பாட்காஸ்ட் போலியே. சிந்துகிற கண்களுக்கு ஒரு கோடி, அதில் சிந்துகின்ற மின்னலுக்கு ஒரு கோடி.
1: நேரம் 12:10. நேயர்கள் இனி கேட்கலாம்
2: ஆல் இந்தியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். சூரியகாந்தி. நிகழ்ச்சியில் முதலில்
3: வானொலிக்கு 90 நாடக போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்பாவின் பெட்டி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள்.
4: அம்மா, அம்மா வாயே, அக்காவும் மாமாவும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இன்னைக்காவது ஏதாவது பலகாரம் வாங்கு. மாச கடைசியில கையிலயும் காசு இல்ல, அவர்கிட்ட வாங்கு.
5: உங்க அப்பா வேலைக்கு போய் 2 மாசம் ஆகுது, கிடைக்கிற 50-100 கிடைக்கல. இப்பதான் ரேஷன்ல போய் அரிசியும் பருப்பும் வாங்கிட்டு வந்தேன். பலகாரத்துக்கு நான் எங்க போறது? கொஞ்சம் இருங்க, சமைச்சிடுறேன், சாப்பிடலாம்.
6: ஏம்மா, காலம் போன கடைசியில உட்காந்து பாக்குற வேலைக்கும் போகாம இருந்தா எப்படி ஆகிறது? அந்த வாட்ச்மேன் வேலைய ஏன் விட்டுட்டாரு?
5: நான் ஒன்னும் சொல்றாப்புல இல்ல. 10 நாள் வேலைக்கு போக வேண்டியது, சம்பளத்தை வாங்கி குடிச்சே தீக்க வேண்டியது. எவன் நம்பி வேலை தருவான்? ஒரேடியா நின்னுட்டாரு. நான் என்ன பண்றது?
4: ஏமா, வீட்டுக்கு கொடுக்க காசு இல்ல, ஆனா ஜம்முன்னு மிட்டாம ராசு மாதிரி வெள்ளையும் சொல்லையுமா வேட்டி கட்டிக்க காசு எங்க இருந்துதான் வருதோ? சிகரெட் பிடிக்க, தண்ணி அடிக்க யாரு காசு தரா? அது சரி, தாத்தா கொடுத்த பெட்டியில அப்படி என்னதான் ரகசியம் இருக்குமோ தெரியலம்மா. யாருக்கும் தெரியாம எடுக்கிறதும் பூட்டுறதும். சே,
6: எனக்கும் 40 வயசு ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் அந்த பெட்டியில என்ன இருக்குன்னே தெரியல. அட்லீஸ்ட் உனக்காவது தெரியுமாம்மா?
5: 15 வயசு வித்தியாசத்துல கட்டிக்கிட்டு வந்தேன், அடி உதான் தெரியும். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு நான் என்னத்த கண்டேன்? அந்த பக்கம் போனாலே அந்த விரட்டு விரட்டுவார். அருணா கைத்துல சாவிய கட்டிக்கிட்டு என்னமோ காலமே ஓடி போச்சு.
4: ஆமாங்கா, அன்னைக்கு ஆபீஸ் கிளம்புற அவசரத்துல அந்த பக்கம் போயிட்டேன். பெட்டிய டப்பார்னு முன்னாரு பாரு. ஒரு நாள் பாரு, அந்த பெட்டிய அவர் இல்லாத நேரத்துல உடைக்கிறேனா இல்லையான்னு.
7: ஏய், வாய் கொழுப்பு வசந்தி, உன் கையை உடைச்சிருவேன். அது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது. சின்ன வயசில் உன்கிட்ட சொல்வேனே, வா வான்னு கூப்பிட்டா பொட்டி திறக்கும். அப்படி ஒரு நாளைக்கு திறக்கும், தெரியுதா?
4: வா வான்னு கூப்பிட்டாலாம் திறக்காதுப்பா,

0: அருணக்கயிற்றுல கட்டியிருக்கிய ஒரு சாவி, அதை கொடுத்தாதான் திறக்கும். உங்க அப்பா கொடுத்த பெட்டிய பத்திரமா வச்சுக்க, பெட்டிக்குள்ள இருக்கிறத மட்டும் எங்களுக்கு கொடுத்துரு என்ன?
1: அதுலெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கொடுக்குற அளவுக்கு. போ போ, காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன், வேலையை போய் பாருங்க. வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்காதீங்க.
2: இதனுடைய அத்தி பூத்த மாதிரி. ஓ, உங்க அக்கா வந்திருக்கால, அதான் காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காரு.
0: அக்கா, இந்த புடவை உனக்கு சூப்பரா இருக்கு. என்ன மேட்சிங் மேட்சிங்கா நீயும் மாமா ஒரே கலர்ல வந்திருக்கீங்க.
3: அடி போடி, நீ வேற. அவர் தங்கச்சி எடுத்து கொடுத்துருக்கா, அத விடு. அம்மா அப்பா இப்ப எப்படி இருக்காரு?
0: பாத்தியாமா பாசத்தை, இன்னும் மத்த அப்பா மாதிரி எல்லாம் செஞ்சுட்டா இவளெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது போலயே.
3: அப்படி இல்லடி, பழச பேசி இனிமே ஏதாவது நடக்க போகுதா? வீட்டோட பேசாம இருக்கிறாரே, வெளியில எங்கேயாவது போய் உளுந்து கிடக்காம.
0: அட நீ வேற, அவருக்கு வேணுங்கிறதுக்கு மட்டும் எப்படிதான் காசு கிடைக்குமோ, வீட்டுக்கு 10 பைசா தரணும்னு தோணல.
2: உங்க அப்பாவை சொன்னா கோபம் வருதே. கல்யாணம் ஆகாம வயசு கூடிக்கிட்டே போகுது இந்த பொண்ணுக்கு, அப்படின்னு ஒரு கவலை வேண்டாம்.
0: என் கூட வேலை பார்க்குற கார்த்தியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அவங்க வேற ஜாதி, அதுதான் ஒரே யோசனையா இருக்கு.
3: அதனால என்ன, வரன் வர்றதே பெருசு, பேசிடுவோம்.
0: அப்பாலாம் ஒத்துக்க மாட்டாருக்கா.
1: ஆனந்தே, ஆனந்தே, வாமா வா. மாப்பிள்ள வரல?
3: இல்லப்பா, நான் மட்டும்தான் வந்தேன்.
1: அன்னைக்கு கூட கல்யாணத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராம போயிட்டீங்க.
3: அதான்ப்பா, இன்னைக்கு உன்னை பார்த்துட்டு ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன்.
1: என்னம்மா என்ன பீடிக பழமா இருக்கு? உங்க அம்மா மங்கம்மா சைலண்டா இருக்கா, என்ன விஷயம் ஒன்றும் புரியல.
3: ஏன்பா, வசந்திக்கு கூட வேலை பார்க்குற கார்த்தியை பிடிச்சிருக்கான், பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?
1: என்னம்மா பேசுற நீயே, தெரிஞ்சுதான் பேசுறியா? அந்த பையன் நம்ம ஜாதி இல்லைன்னு தெரியுமா உனக்கு?
3: அதனால என்ன, ஜாதியில கட்டிக்கிட்டு நான் என்ன மாட மாளிகையிலையும் கூட கோபுரத்திலையுமா இருக்கேன்? வசந்திக்கு என்ன 20 வயசா ஆகுது, வரன் கிடைக்கிறதே பெருசா இருக்கு. இந்த காலத்துல போய் ஜாதி அது இதுன்னுட்டு.
1: இந்த வருமா ஒன்று சொல்றேன், நீ இதில் தலையிடாத, புரியுதா? ஊர் ஜனங்க முன்னாடி நான் நடக்க வேணாமா?
2: ஆமா, அப்படியே நடந்துட்டாலும் என் பிள்ளை சந்தோஷமா அவங்க முன்னாடி நடந்தா போதும். பொழுதன்னைக்கும் அந்த பொட்டியை திறந்து திறந்து மூடுறீங்களே, அந்த பொக்கிஷத்தை எடுத்து செலவு பண்ணுங்க, அது போதும்.
1: இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. எப்ப பார்த்தாலும் பொட்டி பொட்டின்னு, அது எப்ப உங்க கைக்கு கிடைக்குமோ அப்ப கிடைக்கும், கவலைப்படாத. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, எனக்கு இஷ்டம் இல்ல, அவ்வளவுதான். பேச்ச விட்டுறீங்களா? காசுல தான் என்கிட்ட குறை, பாசத்துல எப்பவுமே குறை கிடையாது.
0: அக்கா, அவருக்கு அந்த பெட்டியும் பிரஸ்டீஜும் தான் முக்கியம், பிள்ளை முக்கியம் இல்லை. எல்லாம் நான் வாங்கி வந்த வாரம் அப்படி. இந்த பேச்சை எடுத்தாலே வீட்டில் சண்டை தான். சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் வெட்டி வீராப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை.
1: என்ன என்ன என்னம்மா சொன்ன? ஏன் அருமை, இப்போ உங்களுக்கு புரியாதுமா? இப்போ உங்களுக்கு புரியாது, புரியும் போது சத்தியமா அது கிடைக்காது.
3: நான் வந்ததே வேஸ்ட்டுமா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, நான் கிளம்புறேம்மா. வசந்தி, என்னாச்சுமா, ஏன் அழுற, என்னன்னு சொல்லுமா?
0: அக்கா, அப்பா இருக்காங்கல்ல, ஆக்சிடென்ட் ஆயிருச்சுக்கா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வாயே, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல.
3: ஆக்சிடென்டா? எப்படிமா? நான் கிளம்பி வரேன்.
0: அக்கா வாயே, இங்க வந்து அப்பாவை பாரு, இங்க பாருக்கா அப்பாவை.

0: வண்டிக்காரன் வந்து இடிச்சுட்டான். நிறைய ரத்தம் போயிடுச்சுக்கா, காப்பாத்தவே முடியாதுன்னு வேற சொல்றாங்கக்கா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா.
1: அனந்தி, அனந்தி, உங்க அப்பாவை பாத்தியம்மா, நான் என்னம்மா செய்வேன், நான் என்ன செய்வேன்? அவரை தவிர எனக்கு உலகமே தெரியாதே. என் பிள்ளைய நான் எப்படிம்மா கரை சேர்ப்பேன்? நம்மளை விட்டு போக போறாரேம்மா, நம்மளை விட்டு.
2: அப்பா, ஆனந்தி வந்திருக்கேப்பா.
0: அக்கா, அக்கா, அப்பா கண்ணு லேசா திறந்து பாக்குறாரு பாரு, கண்ணுல தண்ணி கூட விழுதுக்கா.
2: அப்பா, அப்பா எங்களை விட்டு போயிடாதப்பா, நீ வேணும்ப்பா, எங்களுக்கு நீ எதுவுமே செய்ய வேணாம்ப்பா. அப்பாவா நீ இருப்ப போதும்ப்பா. அப்பா, அப்பா,
1: அப்பா வசந்தி.
2: அப்பா போய் நாலு நாள் ஓடுனதே தெரியல.
3: அம்மா ஆனந்தி, காரியத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உங்க அப்பா இறந்த அன்னைக்கு நல்ல வேளை உன்னோட வீட்டுக்காரரு செலவை பாத்துக்கிட்டாரு.
0: அம்மா, நீ செலவுன்னு சொன்னோனேதான் நினப்பு வருது. அந்த பெட்டியை நம்ம மறந்துட்டோமேம்மா, வாமா அதுல என்ன இருக்குன்னு பாத்துடலாம்.
3: ரொம்ப முக்கியம். என்ன தண்ணி அடிக்கிறதுக்கும் சிகரெட் பிடிக்கிறதுக்கும் வச்சிருப்பாரா இருக்கும்.
2: ஏம்மா அப்படி சொல்கிற? அப்பா காலம் பூரா வச்சுருந்த பெட்டிக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாவா?
0: அம்மா, அப்பா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இந்த சாவியை கூட தொட விட்டுருக்க மாட்டார்ல. சின்ன வயசில் நாம் சொல்லுவோமே, பெட்டியே வா வானா வந்துடும்னு. என்னது இது, இவ்வளவு பெரிய மரப்பெட்டிக்குள்ள இத்தனை சின்ன சின்ன அறையா இருக்கு? இரு, ஒண்ணு ஒண்ணா திறந்து பாப்போம்.
2: நியூஸ் பேப்பர்லாம் போட்டு நீட்டா வச்சிருக்காரு பாத்தியா.
3: உங்க அப்பா காசுலதான் அழுக்கே தவிர போட்டுக்கிற ட்ரெஸ்லயும் மனசுலயும் ரொம்ப சுத்தம்தான்.
0: அம்மா, இங்க பாத்தியா அப்பாவோட சின்ன வயசு போட்டோ? ஓ, இதெல்லாம் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போல.
2: இங்க பாரு வசந்தி, அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவும் கல்யாண பத்திரிகையும் பத்திரமா வச்சிருக்காரு.
3: அட, எத்தனை வருஷமாச்சு இத பார்த்து? இவ்வளவு வருஷமா இவ்வளவு பத்திரமா வச்சிருக்காரு. இன்னும் வேற என்ன இருக்குன்னு பாருமா.
0: மா, இந்த பேப்பருக்கு கீழே 500 ரூபாய் நோட்டா வச்சிருக்காருமா. 1, 2 ஒத்தையா இருக்குன்னு பார்த்தா கத்தையால இருக்கு. 5000 ரூபாய் தேரும் போலையே.
3: எத்தனை நாள் செலவுக்கு இல்லாம இருந்தோம், கண்ணுலயே காட்டலையே.
2: வேற என்ன இருக்கு? அயன் பண்ண வெள்ளை வேட்டி சட்டையா இருக்கு. மாமா, வீட்டுக்கு கீழே பேங்க் பாஸ்புக் இருக்குமா? நாளைக்கு போய் பேங்க்ல கேட்கலாம்.
3: இருக்கிறப்பவும் கல்லூளி மங்கனா இருந்தாரு. இத பத்தி எல்லாம் ஒண்ணுமே சொல்லல பாத்தியா?
2: மேனேஜர்ம்மா வணக்கம்.
4: வாங்கம்மா, உங்க பாஸ்புக் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டோம். இப்பத்தைக்கு இந்த அக்கௌண்ட்ல 50000 ரூபாய் இருக்குமா. நாமினியா வசந்தின்னு போட்டிருக்கு. டெத் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துட்டு நீங்க கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாமா பணத்தை?
0: மா, எப்படிமா, அப்பானாலே புரியாத புதிர்தானா?
2: ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யலன்னு இருக்கிற வரைக்கும் சொன்னேன். இப்ப வந்து அப்பா புதிரான்னு கேக்குற.
3: அவ சொல்றது சரிதானே, அப்பாங்கிற கடமைய அவர் செய்யவே இல்லையே. சரியா செஞ்சிருந்தா இந்நேரம்

0: கல்யாணமே நடந்து முடிஞ்சிருக்குமே. ஜாதி அது இதுன்னு பார்த்தது மட்டும் இல்ல, பிள்ளைங்க கிட்ட ஆசையா இல்லாம வார்த்தையையும் பூட்டி வச்சாரு. கட் அண்ட் ரைட்டா இருக்கிற மாதிரி நடந்து காசு பணத்தையும் பூட்டி வச்சாரு. இந்த பெட்டியில இருக்கிற காசை அப்பவே எடுத்து செலவு பண்ணி குழந்தை கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்து கண்ணார பார்த்திருக்கலாமே. குடும்பத்துல என்ன ஒளிவு மறைவு வேண்டியிருக்கு.
1: அப்பா கூட ஒரு வகையில கடமையை செய்யாதது தப்புதாம்மா. இன்னொரு வகையில அவரை நாம புரிஞ்சுக்காததும் தப்புதானோ? பெட்டிக்கிட்ட வா வான்னோ திறந்துருச்சு, ஆனா அப்பா போட்டோ கிட்ட வா வாண்ணா வந்துருவார் அம்மா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 நாடக போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்பாவின் பெட்டி நாடகம். எழுதியவர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். இந்நாடகத்தில் நடித்தவர்கள் லால்குடி எம் இளங்கோவன், ஜே ஜெயந்தி, ஜெயலட்சுமி தியாகராஜன், எஸ் பாலிகா ஆகியோர். அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன்.
3: சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இனி கோபத்தால் லாபம் என்ன நாடகம். எழுதியவர் மரிய செல்வம் அவர்கள்.
4: பங்கஜா, பங்கஜா, ஏ பங்கஜா, எவ்வளவு சத்தமா கூப்பிடுறேன். நீ உன்னோட 3 அடி நீல கூந்தல ஜம்முன்னு பின்னிக்கிட்டே கம்முன்னு நின்னா என்ன அர்த்தங்கிற?
5: நீங்க போடுற சத்தம் என் காதுக்கு பழகி போச்சுன்னு அர்த்தம்.
4: கிண்டலா இல்ல கிண்டலாங்கிறேன். எங்க உன் அரும மகன் ராஜ? ராஜ இவன் பிஇ முடிச்சு புட்டு ஏஇஆவோ இல்ல ஜேஇஆவோ வருவான்னு பார்த்தா இவன் என்னடா அண்ணா இஇன்னு இழிச்சுக்கிட்டு கூட படிக்கிற பொண்ணுங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுலயே நேரத்தை வேஸ்ட் பண்றான். இந்த செமஸ்டர் எக்ஸாம்ல பார்டர்ல பாஸ் பண்ணிருக்கான். ஒரு பெரிய நிறுவனத்துல மேனேஜர் பதவி வைக்கிறன்னா என் பையன் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பா? இத கேட்டா எனக்கு கோபக்காரன் ஒரு பேரை வச்சிடுறீங்க.
5: ஆமா, உங்களை இதெல்லாம் கேட்க வேணாம்னு சொல்லலையே.
4: அப்புறம்
5: அதையே நிதானமா அவனை கூப்பிட்டு
4: என்னத்தை அட்வைஸ் பண்ண?
5: ஏன் வீணா ஆத்திரப்படுறீங்க? உங்களை நினைச்சா எனக்கே ஒரு விஷயம் தோணுதுங்க.
4: என்ன அது?
5: உங்க அப்பா அம்மா உங்களுக்கு அழகேசன் பேர் வச்சதுக்கு பதிலா ஆத்திர கேசன் பேர் வச்சிருக்கலாமோன்னு தோணுதுங்க.
4: பேசுவடி பேசுவ. எங்க வீட்டுல என் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சப்போ நல்ல அழகோட வெளியூர்ல இருந்தெல்லாம் பொண்ணு கொடுக்க முன் வந்தாங்க. நான் தான் எங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம வீட்டுக்கு 10 கஜ தூரத்துல இருக்கிற பங்கஜத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வயசான காலத்துல உங்களை நல்லா பாத்துப்பான்னு சொல்லி உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு சன்மானமா ஆத்திரகேசங்கிற பெயரை எனக்கு நீ சூட்டியா? நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு.
5: அடாடாடாடா, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்குங்க. இப்ப ஆபீஸுக்கு கிளம்புற வழிய பாருங்க.
4: சரி சரி, உன் அருமை புத்துறேன். இன்னைக்கு ஏதோ காலேஜுக்கு லீவுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், அதான் இவ்வளவு நேரம் தூங்குறானா? இல்ல நான் ஆபீஸுக்கு போனதுக்கு அப்புறம் எழுந்திருச்சு வரலாம்னு தூங்குற மாதிரி நடிக்கிறானா தெரியலையே. போய் எழுப்பு, அடுத்த செமஸ்டர்லயாவது நல்ல மார்க் எடுக்க சொல்லு.
5: சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க. தம்பி தம்பி, ராஜராஜா எழுந்திருப்பா? காலையில 9 ஆகுதுல, இன்னும் என்ன தூக்கம்?
6: அப்பாடா, லீவ் நாள்னு ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல. மா, பாத்ரூம்ல வெந்நீர் எடுத்து வைமா, குளிச்சுட்டு வந்துடுறேன்.
5: சீக்கிரம் குளிச்சுட்டு வாப்பா.
6: மா, கிச்சன்ல என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் குளிச்சுட்டு வந்துட்டேன்ல, சீக்கிரம் டிஃபன் எடுத்து வைங்கம்மா.
5: இந்தப்பா இன்னும் 2 இட்லி வச்சுக்க. ஏன்பா, அப்பா சொல்ற மாதிரி ஏன் இந்த செமஸ்டர்ல இவ்வளவு மார்க் கம்மியா எடுத்திருக்க?
6: அம்மா, உங்களுக்கே தெரியும், எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி எனக்கு கடும்

0: கடுமையான ஃபீவர் வந்துருச்சு. அதான் அந்த டைம்ல என்னால சரிவர எக்ஸாம் எழுத முடியல. அடுத்த செமஸ்டர்ல எப்படியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுறேம்மா.
1: சரிப்பா, அடுத்த செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்து அப்பாவை கூல் பண்ணிடு.
0: ஏமா, எந்த விஷயமா இருந்தாலும் அப்பா ஏன் இப்படி அளவுக்கு மீறி கோபப்படுறாரு?
1: அட விடுப்பா, அது அவரோட இயல்பாவே ஆயிடுச்சு. இந்த வயசுக்கு மேல இவ்வளவு கோபப்படாதீங்க. இந்த கோபம் உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கிய எதிரின்னு எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன். இனிமேலாவது திருந்துறாரான்னு பாப்போம். அவரு உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறா தெரியுமா?
0: நான் படிப்பு முடியறதுக்குள்ளார ஃபாரின்ல போய் பணம் நிறைய சம்பாதிக்கணும்னா?
1: அப்படி இல்லப்பா, நீயும் உன் கடமைய ஒழுங்கா செஞ்சு வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும்னு எதிர்பார்க்கிறார். அது தப்பா?
0: ஓகேமா, என் கடமைய நான் கரெக்டா செஞ்சுறேன். நீங்க இந்த இட்லிக்கு சட்டி கொஞ்சம் போற கடமைய சரியா செய்யுங்கம்மா.
2: என்னப்பா ரவி?
3: அத வந்துட்ட சார், குட் மார்னிங் சார்.
2: இந்த ஆபீஸுக்கு மேனேஜர் ஆன நான் வந்து அரை மணி ஆகுது. மேக்சிமம் எல்லா ஸ்டாஃப்களும் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறாங்க. கிளார்க் கிருஷ்ணன் மட்டும் ஏன் இப்படி லேட்டாவே வர்றாரு? இது என்ன ஆபீஸ் நினைச்சாரா இல்ல கல்யாண மண்டபம் நினைச்சாரா? எஹூமுக்கு வர சொல்லுப்பா அவர.
3: சரி சார். சார், கிருஷ்ணா சார்.
4: சொல்லுப்பா.
3: குட் மார்னிங். உங்களை மேனேஜர் வர சொல்றாரு.
4: சுத்தம் இன்னைக்கு மேனேஜர் கோபங்கிற கிரைண்டர்ல நான் தான் அரிசியும் விழுந்துமா? மே கமின் சார்.
2: கமின் கமின். என்னங்க மிஸ்டர் கிருஷ்ணன், மாசத்துல பெரும்பாலான நாள் நீங்க ஆபீஸுக்கு லேட்டா தான் வர்றீங்க. உங்களை பார்த்து மத்த ஸ்டாஃபுகளும் லேட்டா வந்தா இந்த ஆபீஸ் எப்படி நடக்கும்? ஒழுங்கினமே நம்ம ஆபீஸ் முழுக்க நிறைஞ்சு கிடக்கும். இதெல்லாம் கேட்டா என் பேரு டென்ஷன் பார்ட்டி. இதெல்லாம் கேக்குறதானே என்னோட டியூட்டி. சரி சரி, உங்க சீட்டுக்கு போங்க. இனிமேலாவது டைமுக்கு ஆபீஸுக்கு வாங்க.
4: சரிங்க சார், இனிமையாவது கரெக்டா வர சார்.
2: ரவி இங்க வாப்பா.
3: என்ன சார்?
2: டைபிஸ்ட் காஞ்சனா வர சொல்லு.
3: அதோ வர சொல்றேன் சார். காஞ்சனா மேடம், உங்களை மேனேஜர் வர சொல்றாரு.
5: என் நேரம் இன்னைக்கு சரியில்லை போல. அவர் கொடுக்கற சவுண்ட்ல என் மைண்ட் ஒரு வழியாக போகுது. எக்ஸ்கியூஸ் மீ சார்.
2: என்னமா டைப் பண்ணிருக்க? 4 வருஷம் சர்வீஸ் உனக்கு. தமிழ்ல இப்படி தப்பு பண்ணிருக்க. ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு டைப் பண்ண வேண்டிய இடத்துல வந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு வருது. வந்த பாசம்லாம் ஆபீஸ்லயா உனக்கு ஞாபகம் வரும்? என்னமா டைபிஸ்ட் நீ?
5: சாரி சார், ஏதோ அவசரத்துல.
2: என்னமா சாரி சுடிதார்ன்னுகிட்டு? எனக்கு பிபியை ஏத்துறதுலயே உங்களுக்கு எல்லாம் அப்படி என்னதான் ஹாப்பியோ. போமா, போய் உன் சீட்ல உட்காந்து இனிமேலாவது கவனமா வேலைய பாரு.
5: ஓகே சார. சரிங்க சார்.
2: ரெண்டுக்கும் ஒரே மீன் தாமா வரும். போமா, போய் டியூட்டிய பாரு.
4: என்னமா கஞ்சனா, அர்ச்சனை முடிஞ்சதா?
5: என்ன கிருஷ்ணன் சார், கிண்டலா? மேனேஜரோட கர்ஜனையை கேட்டுட்டு வர நீங்க அர்ச்சனைங்கிறீங்க?
4: இல்லம்மா, இந்த 2 நாள் தான் நான் கொஞ்சம் லேட்டா ஆபீஸுக்கு வரேன். அவரு என்னடானா, மாசம் பூரா லேட்டா வரேன்னு சேர்த்துக்கிட்டாரு. தவறு செய்யறது மனித இயல்புதாம்மா. அத கொஞ்சம் தன்மையா எடுத்து சொல்லலாம்ல. ஏன் தான் இப்படி கோபமா பேசுறாரோ தெரியல.
5: நாம நம்ம வேலையை கவனிப்போம்.
4: சரிம்மா.

0: பங்கஜா.
1: என்னங்க?
0: நாட்கள் எவ்வளவு வேகமா ஓடுது பாத்தியா. நம்ம பையன் ராஜராஜன் என்ஜினியர் ஆகி ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டான். நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தையும் உனக்கு முடிச்சாச்சு. மருமகள் நதியாவும் வேலைக்கு போற. சம்பந்தி வீட்டு மனுஷாலும் நல்லவங்களாத்தான் தெரியறாங்க. ஆனா பங்கஜம், மருமகள் நதியாதான் கொஞ்சம் கோபக்கார பொண்ணு போல தெரியுது.
1: அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, புது பொண்ணு தானே, எல்லாம் போக போக சரியாயிடும் பாருங்க.
0: அப்படிங்கிற
2: அத்த, இன்னைக்கு சண்டே லீவு நாள் தான். எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்களேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.
1: வேணா வேணா.

0: நீ இந்த காஃபிய முதல்ல குடிச்சிட்டு போய் குளிச்சிட்டு வாமா, ரெண்டு பேரும் சேர்ந்தே நீ சமையல் செய்வோம்.
1: நதியா, பூஜை ரூம்ல என்னோட மூக்கு கண்ணாடி இருக்கு, கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாமா. இந்த நியூஸ் பேப்பரை கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பாத்துறேன்.
2: மாமா, வயசான காலத்துல அங்க இங்க கொஞ்சம் நடந்து வேலை செய்யுங்க. ஈசி சேர்ல இருந்து எழுந்து நீங்களே போய் உங்க கண்ணாடியை எடுத்துட்டு வாங்க.
1: அப்படியா?
2: லீவ் நாள் தானு உட்காந்தே இருக்காதீங்க. உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா உடற்பயிற்சி முக்கியம்.
1: என்னமா அது, இதுக்கு போய் இந்த கண்ணாடியை எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னதுக்கா இவ்வளவு பெரிய விளக்க உரை கொடுக்கறேன்? எனக்கு உங்க கண்ணாடி எடுத்துக்கிட்டு வர விருப்பம் இல்ல, நீங்களே போய் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிருக்கலாமே.
2: மாமா, இந்த கோபமா பேசுறது, சட்டுன்னு கோவிச்சுக்கிறது, இதெல்லாம் அத்தை கிட்டையும் உங்க மகன் கிட்டையும் ஏன் உங்க ஆபீஸ்லயும் வேணா வச்சுக்கோங்க, என்கிட்ட வேண்டாம். அப்புறம் நானும் ஏதாவது கோபமா பேசிடுவேன், வீணா நீங்க வருத்தப்படுவீங்க, சொல்லிட்டேன். அப்புறம் உங்க விருப்பம்.
1: பங்கஜா, ஓ மருமக என்ன வார்த்தை சொல்லிட்டு போறா பாத்தியா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன பங்கஜா, நீ பாட்டுக்கு பேசாம நிக்கிற?
0: சின்ன பொண்ணு தானே, கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும்.
1: எனக்கு இது புது மாதிரியான அனுபவமா இருக்க. இதுவரையும் நம்மளை யாரும் கோபமா பேசி அறியாததான் காரணமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தானோ? சரி பாப்போம்.
0: என்னப்பா?
3: என்னமா இது? அப்பா கிட்ட ஒரு பெரிய மாற்றமே தெரியுது. எதுவா இருந்தாலும் ரொம்ப அமைதியா பேசுறாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நைட்லாம் விளக்க போட்டுட்டு ஏதோ புத்தகம் எழுதுறவர் மாதிரி எழுதிக்கிட்டே இருக்காரு. என்ன ஒரு ஆச்சரியமான மாற்றமா இருக்கு.
0: அப்படியா? எனக்கு ஒண்ணும் தெரியலையப்பா. இதோ அப்பாவே ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாரு போல இருக்கு. நீ ஏன் கேட்டுக்க?
4: என்னது, ஏன் பேச்சு அடிபடுற மாதிரி தெரியுது? என்னப்பா கேட்டுக்கிட்டு இருக்க அம்மா கிட்ட? அப்பா என்ன ரொம்ப அமைதியா நடந்துக்கிறாருன்னா, அது ஒரு புதுமையான அனுபவம்ப்பா. அந்த அனுபவத்தை தந்தது வேற யாரும் இல்லப்பா, உன்னோட ஒய்ஃப் தான், என் மருமக. ஆமாப்பா, அன்னைக்கு மருமக பேசினது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும், தனியா உட்காந்து யோசிச்சப்போ நான் கோபமா பேசும்போதும் எல்லாரும் இப்படித்தானே வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு தோணுச்சு. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தான் தெரியும்னு பெரியவங்க சொல்றது எவ்வளவு உண்மைன்னு உணர்ந்துட்டேன்பா. இனிமே யாராவது என்ன அடிச்சா கூட கோபம் வராதுப்பா, அந்த அளவுக்கு பக்குவப்பட்டுட்டேன்.
3: அது சரிப்பா. நைட் டைத்துல ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கீங்களே, என்னப்பா விஷயம்?
4: அதுவா, கோபத்தால் லாபம் என்ன அப்படிங்கிற தலைப்புல, கோபத்தால் வரும் தீமைகள், கோபத்தை விளக்கினால் வரும் நன்மைகள் என்கிற கருத்தை மையமா வச்சு ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன். அடுத்த மாசம் புத்தகம் வெளியிட்டு விழா, சிம்பிளா பண்ணலான் இருக்கேன். ராஜராஜா, முதல் புத்தகத்தை வாங்கிக்க போற விஐபி யாரு தெரியுமா? வேற யாரும் இல்ல, ஓ மனைவியும் என் மருமகளுமான மிஸ்ஸஸ் நதியா ராஜராஜன்.
3: அப்பா, இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியலையா?
2: மாமா, என்ன பேப்பர் படிக்கிறீங்களா? என்னது கண்ணாடி போடாம படிக்கிறீங்க? நான் வேணா கண்ணாடி கொண்டு தரட்டுமா?
1: ஐயோ வேண்டாமா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானே போய் எடுத்துக்கிறேன்.
2: மாமா, என்ன மாமா, நான் அன்னைக்கு பேசுனத நீங்க இன்னும் மறக்கல போல இருக்கு. அத்த, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச நாடகம் மாமா கிட்ட ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்துருச்சு, பாத்தீங்களா?
1: என்னது நாடகம் நடிப்புன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
0: ஆமாங்க, நம்ம நதியா உண்மையா உங்ககிட்ட கோபமா பேசலீங்க.
1: அப்படியா?
0: அப்படி கோபப்பட்ட மாதிரி நடிச்சது.
2: ஆமாங்க மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. என் கல்யாணத்தனக்கே கல்யாண மண்டபத்துல என் காது பட நிறைய பேர், அழகேசன் கோபக்கார மனுஷனாச்சே, இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப அமைதியா தெரியுது, இது எப்படித்தான் அங்க போய் சமாளிக்க போகுதோ தெரியலையேன்னு பேசிக்கிட்டாங்க. அப்புறம்தான் நான் முடிவு பண்ணேன், நீங்க அளவுக்கு அதிகமா கோவப்படுறது உங்க உடம்புக்கும் நல்லது இல்ல, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது இல்லன்னு. அதான் அத்தையோட சேர்ந்து ஒரு டிராமா போட்டேன், அது சக்சஸ் ஆயிடுச்சு.
3: ஆஹா நதியா, அழகான பொய்க்கோபம் காட்டி அப்பாவையே திருத்திட்டியே. நான் கூட

0: அப்பாவை நீ இப்படி பேசிட்டியேன்னு உன் மேல லேசான வருத்தத்துல இருந்தேன். இது நீயும் அம்மாவும் சேர்ந்து போட்ட நாடகம்னு தெரியாம போச்சே, பரவாயில்ல. உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட பாராட்டுக்கள்.
1: நான் என்னோட கோபத்தை கைவிட்ட பிறகு மனசு ரொம்ப லேசா இருக்குப்பா. மனசுக்குள்ள எந்த நேரமும் ஒரே மகிழ்ச்சியா இருக்குதுப்பா. கோபம் இல்லாத வாழ்க்கை எவ்வளவு அழகானதுன்னு மனசுக்கு புரிஞ்சுது.
2: இதுவரை கோபத்தால் லாபம் என்ன நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் மரிய செல்வம் அவர்கள். நடிப்பு எம் கே மூர்த்தி, டி தாமோதரன், எஸ் சசிகுமார், மணிமேகலை நடேசன், எஸ் ராதா, சுஜாதா முரளி ஆகியோர். இத்துடன் இன்றைய சூரியகாந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் இணைய வழி வேளாண் சேவைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புடுதேரி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி தமிழ்ச்செல்வி அவர்கள். இந்த பிற்பகல் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேயர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்க காத்திருங்கள். மாலை 4 மணிக்கு ஜெய்ஹிந்த் செண்பகராமன் வரலாற்று நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மருதூர் கே கோட்டீஸ்வரன் அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள். சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இந்தியா விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் பொறியாளர்கள், அறிஞர்கள், வடிவமைப்பாளர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். விண்வெளித்துறையில் நாட்டின் தனியார் நிறுவனங்களும் சிறப்பாக செயலாற்றி வருவதாக அவர் பாராட்டினார். நாட்டின் விண்வெளித்துறை உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்த்து வருவதாக கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளித்துறையின் பங்கும் முக்கியமானது என்று பிரதமர் தெரிவித்தார். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் மத்திய அரசின் திட்டங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் உரையாற்றிய அவர், உலக அளவில் விண்வெளித்துறையை கொண்டு செல்ல பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விண்வெளித்துறையில் இந்தியாவின் சாதனைகள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நமது விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் விண்வெளித்துறையில் இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சந்திரயான் 3 விண்கலத்தின் வெற்றியை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2023 ஆகஸ்ட் 23 சந்திரயான் 3 நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியதை குறிக்கும் வகையில் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், விண்வெளித்துறையில் சீர்திருத்தங்கள் மூலம் புத்தொழில் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களிடமிருந்து பெறப்படும் தகவல்கள் மூலம் விவசாயிகள், மீனவர்கள், பொதுமக்களின் வாழ்க்கைத் தரம் மேம்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்.

0: தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நிலவிலிருந்து சூரியன் வரை நமது விண்வெளி பயணம் நாட்டின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை தேசிய விண்வெளி தினம் உணர்த்துவதாக இந்திய அறிவியல் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் தாவி வெங்கடேஸ்வரன் கூறியுள்ளார். நிலவின் தென்துருவ பகுதியில் சந்திரயான் 3 விண்கலம் இறங்கி சாதனை படைத்ததை நினைவு கூறும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக எமது செய்தியாளரிடம் அவர் தெரிவித்தார்.
1: கடந்த 2003 ஆண்டு ஆகஸ்ட் 23 தேதி வெற்றிகரமாக இஸ்ரோ அனுப்பிய சந்திராயன் 3 விண்கலம் மென்மையாக நிலவில் தரையிறங்கி சாதனை படைத்தது. ரஷ்யா, அமெரிக்கா, சைனாவுக்கு அடுத்தபடியாக 4வது நாடாக நிலவில் தரையிறங்கிய பெருமையை இந்தியா அடைந்தது. அத்துடன் நிலவினுடைய தென்துருவ பகுதியில் முதன்முதலாக விண்கலத்தை வெற்றிகரமாக இறக்கிய சாதனையையும் இஸ்ரோ படைத்தது. அதை நினைவு கூறும் விதமாகவும் விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் எவ்வாறு அடிப்படை மாற்றங்களை செய்கின்றன என்பதை நினைவூட்டும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23 தேதியை விண்வெளி தினம் என்று கொண்டாடுகிறோம். விண்வெளி பயணம் என்பது நிலவுக்கு செல்வது, செவ்வாய்க்கு செல்வது போன்ற ஆய்வு பணிகளோடு பல்வேறு விதமான நடைமுறை பயணையும் கொண்டது. விண்வெளி தொழில்நுட்பம் பல்வேறு வகையில் தகவல் தொடர்பு, இடர் பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்களில் நமக்கு பயன் தருகிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் நட்பு சைக்கிள் பயணத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான இந்தியா இயக்கத்தில் மிதிவண்டி பயிற்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயணம் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப நாடு முழுவதும் 1800 நகரங்களில் 50 லட்சம் இளைஞர்கள் மிதிவண்டி பயிற்சியை மேற்கொள்வதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். பிரிக்ஸ் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே விளையாட்டுத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் திரு மோசின் ரசை செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார தடைகளை விதிக்கும் அண்டை நாடுகளை எதிரி நாடுகளாக கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை வழியாக நடைபெறும் அனைத்து எண்ணெய் ஏற்றுமதி போக்குவரத்தையும் ஈரான் தடை செய்யும் என்று திரு மோசின் ரசை எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜப்பானில் இன்று நேரிட்ட நிலநடுக்கம் காரணமாக 37 பேர் காயமடைந்தனர். இபாராக்கி பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. துனிசியாவில் இன்று நேரிட்ட படகு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 12 பேரை காணவில்லை. துனிசியாவில் இருந்து இத்தாலி நாட்டிற்கு குடியேற முயன்ற அகதிகள் பயணம் செய்த படகு ஜார்சிஸ் பென் ஜோர்டனே இடையே விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்திய விமானப்படை ஆஸ்திரேலியா மற்றும் மலேசிய விமானப்படையினருடன் இணைந்து சர்வதேச பயிற்சி மேற்கொண்டுள்ளது. மலேசியாவில் நடைபெறும் உதாரா சக்தி பயிற்சியில் இந்திய விமானப்படையின் போர் விமானங்கள் கலந்து கொண்டுள்ளன. இதில் இந்தியா சார்பில் ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்கள் பங்கேற்றுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது.

சத்தீஸ்கட், ஒடிஷா, கடலோர ஆந்திரப் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், மத்திய பிரதேசம், நாகாலாந்து, உள் கர்நாடகா மற்றும் தெலங்கானா பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ஆம்ஸ்டர்வினில் 12:30 தொடங்குகிறது. இ பிரிவிலிருந்து நெதர்லாந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் இந்தியாவுக்கு இப்போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டி

0: இருக்கிறது. ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கவுள்ள 492 பேர் கொண்ட இந்திய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் 265 வீரர்கள் மற்றும் 227 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 12:50.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: ஆகாஷ்வாணி டிச்சி FM 102.1 இலினி 1-2-3 பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 இல் பாப் கார்னர்.

நேயர்களே, நமது திருச்சிராப்பள்ளி முதலாளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் இணைய வழி வேளாண் சேவைகள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி தமிழ்ச்செல்வி அவர்கள். மூன்று மணிக்கு விடுமுறை விருப்பம், நேயர்களோடு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. நான்கு மணிக்கு வரலாற்று நாடகம் கேட்கலாம், ஜெய்ஹிந்த் செண்பகராமன், எழுதியவர் மருதூர் கே கோட்டீஸ்வரன்.

இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் 1:10 குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் கோட்டைக்குளம் இ தர்மராஜன் அவர்கள். நிகழ்ச்சிகள் யாவற்றையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள் நேயர்களே.

ஆண்டுகள் பல கடந்தாலும் வைரத்தின் பிரகாசம் மங்குவதில்லை. காலங்கள் பல கடந்தாலும் காவிய கானங்களின் மதிப்பு குறைவதில்லை. இது நேயர்களின் கடித வரி விருப்ப கானங்களாய் மதுரை கீதம். வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன் இவர்களது விருப்பமாய் பாடல் வருகிறது. திரிசூலம் திரைப்படத்திலிருந்து.

மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில், திருச்சி கள்ளுக்குழி உலகநாதபுரம் முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி இவர்களது விருப்பமாய் பாடல் ஒலிக்கிறது. நம் நாடு திரைப்படத்திலிருந்து

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: உங்கள் இல்லங்களில் நிறைந்து உள்ளங்களில் உறைந்து காதோரம் கவி பாடி கொண்டிருக்கின்றது. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 kHz அல்லது மதுரை கீதம். திருவரங்கம் திருவேங்கட நகர் தட்சிணாமூர்த்தி, மீனா, பவித்ரா, நேஹா இவர்களது விருப்பமாய் பாடல் ஒலிக்கிறது. ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் குரலில்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

செவிவழி நுழைந்து சிந்தை மயக்கும் கானங்களோடு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 KHz. நாச்சிக்குறிச்சி முத்துசாமி விக்னேஷ், சூர்யா முத்துக்குமார் கௌரி இவர்களது விருப்பமாய் பார்மகளே பார் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில் மற்றும் குழுவினரோடு.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: அயன்புத்தூர் நெசவாளர் காலனி அண்ணாதுரை, சரோஜா இவர்களது விருப்பமாய் நானல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் மதுர கீதம் நிகழ்ச்சியில்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: சொல் என்னும் ஏற்கொண்டு இசை என்னும் நிலத்தை பக்குவப்படுத்தி விளைந்த பாடல்களை பண்போடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 KHz மதுரை கீதம். நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் இளையான்குடி இக்பால், சித்திகா, கதீஜா அப்துல் மஸ்ஜித், ரிஃபாயா முகமது அசன், நுருல் ஃபாத்திமா இவர்களது விருப்ப பாடலாய் இதோ

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களின் கடித வரி விருப்ப கானங்களாய் தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் முசிறி மேட்டுப்பாளையம் தேவிகா சுப்பிரமணியன், கீர்த்தனா சதீஷ், அதிரன் அதிசயன், சாந்தி மோகன், வினோத் இவர்களது விருப்ப பாடலாய் ஒலிக்கிறது பி. சுசிலாவின் குரலில்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் யாருக்கும் மாப்பிள்ளை யாரோ திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. தர்மபுரி பாலக்கோடு பாபாஜான் விருப்பமாய் TM சவுந்தரராஜன் குரலில்.

0: ₹100,000 லாட்டரி எனக்கா? வாவ்,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: ஓலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

கேட்டு மதுரகீதம் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கலாம். திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திக்காக.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில் சர்வதேச அளவில் இந்தியா தனது விண்வெளித்துறையை விரிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களையும் உருவாக்கி வருவதாக கூறியுள்ளார். இத்தினத்தையொட்டி இத்துறை சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் உலகளாவிய விண்வெளித்துறையின் முன்னணி சக்தியாக இந்தியா திகழ வேண்டுமென அறிவுறுத்தினார். இதற்கான சூழலை கட்டமைக்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உறுதியேற்க வேண்டும் என்றார். உலகின் முன்னணி விண்வெளி ஆய்வு நாடுகளின் வரிசையில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரா சிங் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 நிலவின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய சாதனையின் மூலம் இது சாத்தியமானதாக குறிப்பிட்ட அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ள செய்தியில் தேசிய விண்வெளி தினத்தையொட்டி நாட்டு தலைவர்கள் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இத்துறைசார் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், கண்டுபிடிப்பாளர்களின் அர்ப்பணிப்பு தேசத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றதாகவும் இப்பணியில் ஈடுபட்டவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாகவும் கூறியுள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு இலக்கை அடைவதற்கு விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற 3வது தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அமைச்சர் இத்துறை சீர்திருத்தங்கள் புத்தொழில் நிறுவனங்களுக்கு நல்வாய்ப்பாக திகழ்கிறது என்றார். நாட்டில் விண்வெளித்துறையின் அபரிமிதமான வளர்ச்சி விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சாமானிய மக்களின் வாழ்வில் முக்கிய பங்காற்றுவதாகவும் எடுத்துரைத்தார். இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் விண்வெளி பயணம் நிலவு தொடங்கி சூரியன் மற்றும் அதற்கு அப்பாலும் நீண்டு வருவதாக கூறியுள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மனித வாழ்வில் ஒரு அன்றாட நிகழ்வாக திகழ வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சைக்கிள் பேரணி நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர் மிதிவண்டி பயணம் என்பது ஃபிட் இண்டியா இயக்கத்தின் ஒருங்கிணைந்த பகுதி என்றார். நாடு முழுவதும் 1800 நகரங்களில் நடைபெற்ற இப்பேரணியில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உடல் தகுதி மேம்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனிடையே இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு விளையாட்டுகள், புதுமை தொழில்நுட்பம், விளையாட்டு உபகரண உற்பத்தியில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்யாவில் நடைபெறும் 27வது இந்திய ரஷ்ய ஆணையக் கூட்டத்தில் இன்று பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷெர்ஜி லாவ்ரோவை சந்திக்கும் அமைச்சர் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார

சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த

0: நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் 50 முதுநிலை கோவில்களில் பக்தர்கள் கைபேசிகளை எடுத்துச் செல்லக்கூடாது என்கிற நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவதாகவும் அதனை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 2000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை நகரில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் தடுப்பதற்காக திருப்புகள் குழு தயாரித்து அளித்த அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இக்குழு 17 மாதங்கள் பல்வேறு கள ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் தரவுகள் மூலம் தனது அறிக்கையை தயாரித்துள்ள நிலையில், அதன் பரிந்துரைகள் பருவமழை தொடங்குவதற்கு முன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் 1736 கணக்கெடுப்பாளர்களும் 275 மேற்பார்வையாளர்களும் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். கணக்கெடுப்பு பணியாளர்கள் தங்கள் பகுதிக்கு வரவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றார். தேனி மாவட்டத்திற்குட்பட்ட பேரூராட்சிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் வைத்தியநாதன் கூறியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று 12,883 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 86.53 அடியாகும். அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒகேனக்கல் காவிரியாற்றில் 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 8 நாட்களாக காவிரியாற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து காவிரியாற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து தொரப்பள்ளி சாலையில் யானை நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் அப்பகுதியை எச்சரிக்கையுடன் கடக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மூல திருநாள் கடந்த 13 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்வு மானூர் அம்பலவாணர் திருக்கோவிலில் நடைபெற்றது. ஆவணி மூல திருநாளின் 11 நாளான நேற்று இரவு கருவூர் சித்தரை அழைத்து வர சுவாமி சந்திரசேகரர், பாண்டியராஜா, சண்டிகேஸ்வரர், தாமிரபரணி அம்பாள், அகஸ்தியர் உள்ளிட்ட பல்லாக்கில் நெல்லையப்பர் கோவிலிருந்து மானூருக்கு எழுந்தறிஞர். மானூர் அம்பல தெருவில் சுவாமி நெல்லையப்பர் கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது.
0: திருவண்ணாமலை ஆரணி அருள்மிகு காமக்கூர் சுயம்பு சந்திரசேகர் ஆலய கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஸ்ரீ அங்காளம்மன் ஆலய மண்டலாபிஷேகம் இன்று நிறைவடைந்தது. இவற்றில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா வரும் 29 கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: வேளாங்கண்ணியில் பக்தர்களின் வசதிக்காக 2 மிகப்பெரிய புதிய திட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. 1,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆலய வளாகத்தில் மிக பிரம்மாண்டமான கலையரங்கம் கட்டப்பட்டு வருகிறது. பல்வேறு புகழ்பெற்ற இந்த பேராலயத்தில் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 29 கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் மாதம் 8 முடிவடைகிறது. இந்த ஆண்டு திருவிழா 10 கொண்டாடப்பட உள்ளது. திருவிழாவை முன்னிட்டு தற்போது ஆலயத்தை சுத்தம் செய்து சாரம் அமைத்து வர்ணம் பூசும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்றிரவு ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதியில் பங்கேற்க முடியும். கொழும்புவில் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது 1வது இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்திருந்தது. ஸ்லோவாக்கியாவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சிலாதர் வெள்ளிப்பதக்கத்தையும், தன்வி குண்டேஷ் மற்றும் கோமல் ஆகியோர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் தகுதிச்சுற்று இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தட்சிணேஸ்வரர் சுரேஷ் ஜோர்டானின் அபிதல்லா ஷெல்பேயை இன்றிரவு எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 1:55. திரைசை பாடல் இது யூத் படத்திலிருந்து.

0: And with that, we end the midday news.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: வேளாண் அரங்கம் இன்றைய நிகழ்ச்சியில் இணையவழி வேளாண் சேவைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி தமிழ்ச்செல்வி அவர்கள்.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பா நமக்கு ஒரு தொழில்நுட்பமோ இல்ல ஒரு நமக்கு தேவையான ஒரு ஆலோசனையோ வந்து உடனடியாக கிடைக்கிறது அப்படிங்கறது அவசியமானது. அந்த வகையில பார்க்கும்போது எல்லா மாவட்டங்களையும் வேளாண் அறிவியல் நிலையங்கள் இருக்கு. அது இல்லாம வேளாண்மை துறையை சார்ந்த அலுவலர்களும் அந்தந்த வட்டாரங்கள்ல இருக்கிறாங்க. ஆனா இப்ப உலகமே நம்ம கை கடக்கமா பயன்படுத்திட்டு இருக்க திறன்பேசிகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த திறன்பேசிகள் வந்து நம்ம இந்த மாதிரியான வேளாண் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கும், அந்த திறன்பேசிகளை நம்ம எப்படி இப்படி எல்லாம் பயன்படுத்தலாம், அதற்கான வாய்ப்புகள் என்னென்ன, அதன் மூலமாக நம்ம என்னென்ன சேவைகளை வந்து பெற முடியும், குறிப்பாக விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனையாக இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல ரகமாக இருக்கட்டும், இல்லை ஒரு விதையாக இருக்கட்டும், இல்லை ஒரு உயிர் உரமாக இருக்கட்டும், இல்லை இப்போ புதுசாக ஏதாவது தொழில்நுட்பம் சொல்கிறாங்கன்னா அதற்கான சில பொருட்கள் மூலப்பொருட்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு இந்த இணையதளங்கள் எப்படி பயனுள்ளதாக இருக்கும், நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இங்கே இருக்கிற இந்த பகுதியில் இருக்க வேளாண் அறிவியல் நிலையங்கள் எப்படி இந்த இணையதளங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க, அதன் மூலமாக நம்ம என்னென்ன பொருட்களை பெற முடியும் அப்படின்ற தகவல்களை நம்ம கூட சொல்கிறதுக்கு கரூரில் இருக்கிற புழுதெரி வேளாண் அறிவியல் நிலையத்தோட தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி தமிழ்செல்வி வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. மேம் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: இந்த திறன்பேசிகள் தான் வந்து எல்லார் கையிலையும் இருக்குது, விவசாயிகள் கையிலையும் இருக்குது. என்ன இப்ப கிராமம் நகரம் அப்படின்ற பெரிய இந்த வரம்புகள் எல்லாத்தையுமே இந்த திறன்பேசிகள் வந்து உடைச்சிருச்சு. நீங்க எந்த இடத்துல இருந்தீங்கனாலும் இணையவழி வசதி உங்கள்கிட்ட இருக்கு, ஒரு திறன்பேசி இருக்குன்னா நீங்க எந்த இடத்தையும் தொடர்பு கொள்ளலாம், யார்கிட்ட வேணாலும் உங்களால நீங்க நினைச்ச தகவலை பரிமாற்ற முடியும், உங்களுக்கு தேவையான தகவலை பெற முடியும். அப்படி இருக்கும்போது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த இணையதள வசதிகள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான தகவல்களை கொடுக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
4: இப்ப நவீனமயமாக்கப்பட்ட இந்த காலத்துல உங்களுக்கு வந்து எல்லா துறையிலுமே வந்து புதிய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு, எல்லாருக்கும் உதவிகரமா இருக்கு. நம்ம விவசாயிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி வேளாண் அறிவியல் மையங்கள் மற்றும் வேளாண் துறை மூலமா வந்து கிடைக்குது. ஆனா இப்ப வந்து விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையும் சவாலும் என்ன இருக்குன்னா நேரத்துக்கு இடுபொருட்கள் கிடைப்பது தான். அப்ப என்ன பண்ணும், இப்ப நைட்டு மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலையில வந்து மானாவாரியில விதைக்கணும்னு நினைப்பாங்க. இதே மாதிரி இப்ப நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னையோ இல்ல ஒரு மாதத்திற்கு முன்போ வந்து பொருட்களை வாங்கி வைக்கிறது அவங்களுக்கு சிரமமா இருக்கு. அப்போ நம்ம வந்து ரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு என்ன சொல்றோம், 10 வருடங்களுக்கு உட்பட்டு வெளியிடப்பட்ட ரகங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்றோம். இப்ப விவசாயிகள் வந்து உடனடியா போய் விதைகள் வாங்கணும் அப்படிங்கும் பொழுது மண்டி கடைகள்லயோ வெளியில இருக்க தனியார் கடைகளிலேயோ வாங்கும் பொழுது அந்த 10 வருடத்திற்கு உட்பட்ட ரகங்களோ இல்ல வந்து லேட்டஸ்டா வெளியிடப்பட்ட ரகங்களுக்கான விதைகளும் அவங்களுக்கு கிடைக்காது. அப்ப இந்த பிரச்சனையும் இதே போல மற்ற இடுபொருட்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்ற அந்த ஒரு பிரச்சனையை வந்து தீர்வு காணும் வகையில நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து பாத்தீங்கன்னா இணையதளம் வாயிலாக வந்து விவசாயிகளுக்கு இடுபொருள் விற்பனை தளத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. அதோட பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா சார் TNAU அக்ரிகார்ட். TNAUனா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, அதனோட முதல் எழுத்து சார் TNAU அக்ரி AGRI கார்ட் CART. இதை வந்து நம்ம வழக்கம் போல நம்ம கூகுளில் போயிட்டு விவசாயிகள் வந்து TNAU அக்ரி கார்ட் அப்படின்னு போட்டாங்கன்னா நேரடியாக அந்த விற்பனை தளத்துடைய முகப்பு பக்கம் வந்துடும். அதுக்குள்ளே போகும் பொழுது விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நுண்ணூட்ட உரங்கள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி விதைகள், பழச்செடிகள், பூச்செடிகள் போன்று விவசாயிகளுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து விவசாயிகள் நேரடியாகவே பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வங்கி கணக்கு மூலமா பணம் செலுத்தி நம்ம வாங்கிக்கலாம். அவர்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் இந்த இணையதளம் வாயிலாக அவங்க வந்து பொருட்களை வாங்கிக்கலாம், பார்சல் வந்து அவங்க வீட்டு விலாசத்திற்கே வந்துடும் சார்.
3: இப்போ எவ்வளோ அவங்களுக்கு தேவைன்னா என்னென்ன மாதிரியான அளவுகளில் அவர்களுக்கான அந்த பொருட்கள் வந்து கிடைக்கும்.
4: இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல் நினோ ஆண்டு அப்படின்றது எல்லா விவசாயிகளும் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதாவது வந்து பருவகால மாற்றத்தால் வந்து நமக்கு போதிய அளவு மழை இல்லை, இல்லை சில மாவட்டங்களில் அதிகமான மழை இருக்கு, வெப்பநிலை உயர்வாக காணப்படுது, காற்று வந்து அதிகமாக இதில் வீசுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இயல்பை விட மாறாக நமக்கு வந்து பருவநிலை வந்து மாறி இருக்கு. அதுதான் எல் நினோ வருடம் அப்படிங்கிறது. இப்போ இருக்கிறதுல நெல் விவசாயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா எங்களுடைய கரூர் மாவட்டத்திலேயே

0: இப்போ சம்பா பருவத்தில் தான் வந்து நெல் சாகுபடி பண்ணுவாங்க. அப்போ சம்பா பருவத்தில் நெல் சாகுபடி பண்ணும் பொழுது அவர்களுக்கு வந்து தண்ணீர் தேவையை பொறுத்து தான் அவங்க வந்து நாற்றாங்கால் வந்து தயார் பண்ணுவாங்க. ஒருவேளை வந்து அவர்களுக்கு வந்து தண்ணீர் வந்து கிடைக்க வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகுது, மழை கிடைக்க காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, குறுகிய கால நெல் ரகங்களை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ வந்து தள்ளி விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோம்னா கோ 51 போன்ற அந்த ரகங்களை வந்து பயிரிடுங்க, டிகேஎம் 15 போன்ற ரகங்களை பயன்படுத்துங்க, 105 110 நாட்கள் வயதுடைய நெல் ரகங்களை பயன்படுத்துங்க, இப்போ ஆந்திரா பொன்னி போன்ற 130 to 135 நாட்கள் வயதுடைய நெல் ரகங்களை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஆலோசனை கூறிட்டு இருக்கோம். இப்போ விவசாயிகளுக்கு இந்த ரகங்கள் வேணும், ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வரிசை முறையில் வந்து பயிரிடுறாங்கன்னா குறைவான அளவு தேவைப்படும், அப்படி இல்லைன்னா அவங்க வழக்கம் போல பயிர் சாகுபடி பண்ணுறாங்க, எனக்கு ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ தேவைப்படுது, 15 கிலோ தேவைப்படுது, இல்லை நான் வரிசை முறையில் தான் நான் நடவு பண்ணுறேன், அப்போ எனக்கு வந்து 3 கிலோ போதும், 5 கிலோ 7 கிலோன்னு எந்த அளவில் விதைகள் தேவைப்பட்டாலும் நம்ம இந்த இணையதளம் வாயிலாக வந்து நம்ம வாங்கிக்கலாம் சார். இதுக்கு வந்து அங்கே இருப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு விவசாயிக்கு வந்து ADT 59 அப்படின்னு சொல்லி ஒரு புதிய நெல் ரகம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 39 ரூபாய். இப்போ அவருக்கு வந்து 5 கிலோ தேவையா இல்லை 7 கிலோவா எத்தனை கிலோ தேவையோ அதற்குரிய அந்த பணத்தை வந்து நம்ம ஆன்லைன் மூலமாக கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் கொடுக்குற விலாசத்துக்கு நமக்கு பார்சல் வந்துடும் சரிங்களா. இதே மாதிரி நீங்கள் எல்லா விதைகளையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம், அங்கே இருப்பு காட்டும். நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு 100 கிலோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்க இருப்பு 50 கிலோ தான் இருக்குன்னு நம்மளால 50 கிலோ மட்டும் தான் வாங்க முடியும்.
1: அதிகபட்சம் இவ்வளவுதான் வாங்கணும் ஒரு விவசாயின்னு ஏதாவது அதுல இருக்கா?
0: அந்த மாதிரி வந்து இல்ல சார், லிமிடேஷன்ஸ் கிடையாது. ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து சிலர் வந்து பெரும் விவசாயிகளா இருப்பாங்க, உதாரணத்துக்கு 10 ஏக்கருமே நெல் போடுறவங்களா இருப்பாங்க, சிலர் வந்து குறு விவசாயிகள் சிறு விவசாயிகளா இருப்பாங்க, அதனால அவர்களுக்கு வந்து அந்த லிமிடேஷன்ஸ் கிடையாது. அங்க இருப்பு இருக்கிறத பொறுத்து நீங்க எவ்வளவு ஆர்டர் போட்டீங்கனாலும் நம்ம வாங்கிக்கலாம் சார்.
1: இந்த எல்நினோ மாதிரியான வருடம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வறட்சியை தாங்கி அந்த விதைகள் வந்து நல்ல ஒரு வழிப்பா வர்றதுக்கு வந்து இந்த விதைநிறுத்தி அப்படிங்கறது ரொம்ப அவசியமானது. அப்ப இந்த விதைநிறுத்தி செய்வதற்கு தேவையான பொருட்களும் கிடைக்குமா? இப்ப வந்து குறிப்பாக இந்த எல்நினோ ஆண்டுன்றனா இந்த பொட்டாஷ் நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை வந்து விதைநிறுத்தி செய்யும் பொழுது நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறத பத்தியும் சொல்றாங்க. அதுக்கான தேவைகளும் விவசாயிகளுக்கு இருக்கு, இதெல்லாமும் அந்த அக்ரிகார்ட்ல கிடைக்குதுங்களா?
0: அதாவது நெல் விதைகள் மட்டும் இல்லைங்க சார், இப்ப நீங்க கேட்ட உயிர் உரங்கள், ஏன்னா நம்ம எப்பயுமே விதை நேர்த்தி, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நாற்று நேர்த்தி, அப்புறம் நடவு வயல்லையும் தூவ சொல்லி சொல்லியிருக்கோம், உயிர் உரங்களான பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம், அசோஸ்பைரிலம் அப்படின்ற உயிர் உரங்களா இருந்தாலும் சரி, இல்ல வந்து பேசிலஸ் சப்டிலஸ் இல்லைன்னா ட்ரைகோட்ரமா விருடி நோயை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஒரு பொருட்களுமே நமக்கு இந்த இணையதளம் வாயிலாக கிடைக்குங்க சார். இப்ப நம்ம 1 ஏக்கருக்கு 1 கிலோ அப்படின்னு பரிந்துரை சொல்லுவோம். இதே விதை நேர்த்தி அப்படின்னு சொன்னோம்னா 4 கிராம் 10 கிராம் அப்படின்ற அளவுல நம்ம சொல்றோம். நம்ம வந்து 1 கிலோ அப்படின்ற பாக்கெட் அளவுக்கு நம்ம வந்து அதை ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா விதை நேர்த்திக்கு பயன்படுத்திட்டு எடுத்து வச்சு அடுத்து நாற்றங்கால அப்ப நாற்றத நினைச்சு நம்ம நடவு பண்ணிட்டு மீதம் இருக்கிறத வந்து நம்ம நடவு வயல்ல தூவிக்கலாம். அடுத்தது வந்து நீங்க இந்த பொட்டாஷ் கரைச்சி கொடுக்குற பாக்டீரியா சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா, இப்ப வந்து பாஸ்பரஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா விவசாயிகள் வந்து அதிகபட்சமா வந்து டிஏபின்ற வடிவில் அதை கொடுக்குறாங்க. ஆனா இப்ப நம்ம பரிந்துரை வந்து பாத்தீங்கன்னா நேரடியா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அந்த உரத்தை போட சொல்லி சொல்றோம். ஏன்னா ஏற்கனவே நிறைய போட்டதுனால அந்த பாஸ்பேட்ன்ற அந்த உரம் வந்து மண்ணுக்கு அடியில் இருக்குங்க சார், அது வந்து நம்ம வேருக்கு கிடைக்கக்கூடிய நிலையில இல்லை. அப்ப அதை வந்து என்ன பண்ணணும், கரைச்சி வேருக்கு கொண்டு வந்து கொடுக்குற வேலையை பார்க்கறது தான் அந்த பாஸ்பரஸ் கரைத்து கொடுக்கக்கூடிய பாக்டீரியாங்கிறது. அதே மாதிரி பொட்டாஷ் வந்து கொடுக்குற பாக்டீரியான்னு இது அனைத்துமே வந்து நம்மளுடைய டிஎன்ஏயு அக்ரிகார்ட்னு சொல்லக்கூடிய இணையதளத்துல விற்பனைக்கு இருக்குங்க சார்.
1: அதே மாதிரி இப்ப இந்த ரசாயன உரங்கள் பயன்படுத்தும் மூலமாகவும் தண்ணி தேவை அதிகமாகும், அதனால அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா இப்ப இந்த எள்ளுணவு சூழல்ல நமக்கு தண்ணி எப்படி இருக்கும்ன்றது தெரியாதுன்றனால இயற்கை சார்ந்த இடுபொருட்கள கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான பரிந்துரைகளும் இருக்கு. அதற்கு நம்ம அக்ரிகார்ட்ல வாங்கணும்னா என்ன மாதிரியான பொருட்கள் இருக்கு? இப்ப நம்ம ஒரு சமயம் தலைச்சத்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து இந்த தகப்பூண்டு சனப்பா இதெல்லாம் போட்டு உழுறதுக்கும் நம்ம சொல்றோம், அதற்கான விதைகள் நமக்கு இதுல கிடைக்குமா?
0: இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். வழக்கமா விவசாயிகள் வந்து தக்க பூண்டு இல்ல கொளிஞ்சி, இன்னும் லோக்கல்ல வந்து அவுரின்ற பேர்ல கூட சொல்லுவாங்க, சனப்பா இதெல்லாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா, வழக்கமா பண்றதுல இந்த ஆண்டு கண்டிப்பா அனைத்து விவசாயிகளுமே வந்து இந்த பசுந்தலை பயிர்களையும் பசுந்தாள் பயிர்களையும் வந்து கண்டிப்பா பயன்படுத்தணும். இதுக்கு விதைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இணையதளத்துல இருக்கு, தக்க பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள பாத்தீங்கன்னா பசுந்தாள் உரப்பயிர்கள் அப்படின்னு தமிழ்ல தான் சார் இருக்கும், இங்கிலீஷ்ல இருந்தாலும் பக்கத்திலே தமிழ்ல இருக்கும். அந்த பசுந்தால் உர பயிர்களை நம்ம தொட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா உள்ள வந்து அது காட்டும். இப்ப வந்து டேஞ்சா அப்படின்னு இருக்கும், டேஞ்சானா தக்க பூண்டு கிலோ இவ்வளோன்னு இருக்கும். அந்த படத்தை நீங்க தொட்டீங்கன்னா உள்ள அதனுடைய வயது அதை நம்ம கரெக்டா 45 நாள் இல்ல பூ எடுக்கும் பொழுது வந்து மடக்கி

0: அந்த தகவலும் கொடுத்து கிலோ என்ன ரேட்டுன்னு இருக்கும்.
1: இது எல்லாமே தமிழ்ல தானே இருக்கும்.
0: இது எல்லாமே தமிழ்ல இருக்குங்க சார். இந்த முன்னால வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிரீன் மென்யூர் அப்படின்னா ஒரு கோடு போட்டு ஹைபன் போட்டு பசந்தால் பயிர்கள் அப்படின்னு இருக்கும். இப்ப வந்து பேடி அப்படின்னு போட்டு ஒரு கோடு போட்டு நெல் அப்படின்னு இருக்கும். அதனால எல்லாமே தமிழ்ல இருக்குங்க சார். அதனுடைய பேர் மட்டும் கிடையாது, படம் போட்டு இருக்கும். நம்ம அந்த படத்தை தொட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா உள்ளுக்குள்ள போனா அதனுடைய பெற்றோர்ல இருந்து அதுக்கு என்ன வயது, அதனுடைய சிறப்பு இயல்புகள் என்ன இருக்கு. உதாரணத்துக்கு நெல் விதைகள் இருந்தது அப்படின்னா இது வறட்சியை தாங்கி வளரக்கூடியதா, குறுகிய கால வயதுடையதா, பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் உள்ளதான்னு அந்த சிறப்பு இயல்புகளும் அதுல கொடுத்து அதனுடைய வந்து மகசூல் வந்து எவ்வளவு எடுக்கலாம்ன்றதையும் அதுல உள்ள கொடுத்திருப்பாங்க. அனைத்துமே தமிழ்ல தான் சார் இருக்கும். இது இல்லாம நீங்க கேட்டீங்க இயற்கை இடுபொருட்கள், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ இயற்கை இடுபொருட்கள்னு சொல்லிட்டு ஒரு படம் போட்டு இருக்கும். உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னோம்னா மண்புழு உரம், பஞ்சகாவியா, பூச்சி விரட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயற்கை விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய அந்த இடுபொருட்களும் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்காக வந்து இதுல இருக்கும். நீங்க உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னோம்னா லிட்டர் என்ன விலை அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கும். உங்களுக்கு நீட்டா பேக் பண்ணி உங்களுக்கு பார்சல் அனுப்பிச்சிருவாங்க சார்.
1: சரிங்க, இப்ப இதுக்கு நம்ம பணம் செலுத்தணும் அப்படின்றப்ப பணம் செலுத்துவதற்கு என்ன வழி இருக்கு? அவங்க வந்து முதல்ல பாக்குறாங்க எவ்வளவு கிலோ தேவையோ எடுக்கிறாங்க, அதுக்கு பணம் செலுத்தணும் அப்படின்னா நம்ம ஆன்லைன்லயே செலுத்தணுமா, இல்ல பெருநிறுவனங்கள்லாம் எப்படி பண்றாங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி மாதிரி நீங்க ஒரு பொருளை போடலாம், வீட்டுக்கு வரும்போது பணம் கொடுக்கலாம் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வசதி இருக்கு?
0: இது வந்து பாத்தீங்கன்னா சார் இது ஆன்லைன்ல தான் சார் நம்ம பண்ணணும். ஏன்னா இது வந்து இப்ப ஒரு நவீன தொழில்நுட்பம், இணையதளம் பயன்படுத்துறோம் போது இணையத்துல நிறைய விவசாயிகள் பயன்படுத்துறாங்க சார். அதுல நிறைய தொழில்நுட்பங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னே டிஎன்ஏனுடைய மற்ற அந்த மொபைல் ஆப்ஸ் எல்லாம் கூட விவசாயிகள் வந்து பதிவிறக்கம் பண்ணி பயன்படுத்தி இருக்காங்க. இதுல ஆன்லைன்ல தான் நம்ம பே பண்ற மாதிரி இருக்குங்க சார். கேஷ் ஆன் டெலிவரி வராதவங்களுக்கு நீங்க எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. விவசாயிகள் வந்து எப்படி ஆன்லைன் பேமெண்ட் அதுல பண்றாங்க அப்படின்றதன் மூலமும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய வீட்டுல வந்து கண்டிப்பா மகனோ மகளோ யாருனாலுமே வந்து இந்த தொடுதிரை அலைபேசி வந்து வச்சிருப்பாங்க. நம்ம எந்த நேரம் சார் அதாவது 24/7 சொல்ற மாதிரி நீங்க ஞாயிற்றுக்கிழமை கூட வாங்குறதுக்கு அதுல ஆர்டர் போடலாம்னு வச்சுக்கீங்களேன். அதனால ஆன்லைன் மூலம் மட்டும்தான் சார் இதுல வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கு.
1: சரி மேம், இப்ப விவசாயிகள் வேற என்னென்ன தேவைகளுக்காக இந்த இணையதள வசதியை பயன்படுத்திக்கலாம்? இதன் மூலமாக அவங்க பயன்படுத்தும் போது அவங்களோட பொருளாதாரம் மேம்படுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? ஒரு சரியான விதைப்பே வந்து அவங்களுக்கு சரியான அறுவடைக்கும் அதற்கான சரியான விலைக்குமான ஒரு காரணியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னென்ன விஷயங்களுக்காக இதை முழுமையாக எப்படி எப்படி பயன்படுத்திக்கலாம்ன்றது?
0: அதாவது விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா சார் வயல்ல வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சாகுபடி பண்றாங்க, அப்படிங்கும் பொழுது மகசூல் சரியா வரல, நமக்கு வந்து போதிய அளவுக்கு லாபம் கிடைக்கலன்ட்டு அதனுடைய முடிவில் வந்து வருத்தப்படுறாங்க. ஆனா ஆரம்பத்திலேயே அவர்கள் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது, கவனிப்பு தர வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த விதைகள் தான். விதைகள் இல்லைன்னா கன்றுகள் செடிகள்னு சொல்லி நம்ம எதை நடவு பண்றோமோ அந்த நடவு பொருள்ல வந்து கவனம் செலுத்தணும். விதைகளா இருந்ததுன்னா கண்டிப்பா எந்த ஒரு பயிரா இருந்தாலும் நமது அரசாங்கம் வந்து அந்த ரகத்தை வந்து வெளியிட்டு 10 வருடங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரகங்களை மட்டும் பயன்படுத்தும் பொழுது நமக்கு வந்து புதிதாக வெளியிடப்பட்டுள்ள அந்த ரகங்களை வந்து பாத்தீங்கன்னா வேளாண் அறிவியல் மையம் வந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு வந்து நல்ல வருமா அப்படின்னு சொல்லி பரிசோதித்து முடிவுகள் கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா அவர்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். நல்ல மகசூல் கிடைப்பதன் மூலமா அவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். இப்ப சில ரகங்கள்லாம் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் உள்ளதுன்னு இருக்கு, அந்த ரகத்தை போடணும். ஒரு உதாரணத்துக்கு நமக்கு கலர் மண்ணா இருக்கு, உவர் மண்ணா இருக்குன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைக்குரிய கலர் மண் உவர் மண்ணை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள்ல சில ரகங்கள் இருக்கு, அந்த ரகங்களை விவசாயிகள் போடும் பொழுது மகசூல் இழப்பு ஏற்படாது. சரிங்களா, அப்ப விவசாயிகள் வந்து விதைகள்ல கவனம் செலுத்துறோம். சான்று பெற்ற விதைகளா இருக்கு, விதைகள் வந்து எப்ப வந்து வெளியிடப்பட்டதுன்னு அந்த ஆண்டும் அதுல கொடுத்திருப்பாங்க, அதை வந்து பார்த்துட்டு வாங்கி பயன்படுத்தணும். ஆரம்பத்துல கொஞ்சம் கவனிச்சு நம்ம நல்லதா வாங்கி விதைக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். அதன் மூலம் லாபம் கிடைக்கும் போது பொருளாதார ரீதியா விவசாயிகள் முன்னேறலாம்.
1: இதை தாண்டி அவர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் அப்படின்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்?
0: என்னோட அலைபேசி எண் சொல்றேன், குறிச்சுக்கோங்க. 94 88 39 38 49. இன்னொரு தடவை சொல்றேன், 94 88 39 38 49.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க சார்.
2: விவசாயி மனசுக்குள்ளே பசுமை வளருது, அது விளைச்சலாகி வயல்களிலே.
3: இணையவழி சேவைகளை விவசாயிகள் எவ்வாறெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என பல்வேறு தகவல்களை இதுவரை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி தமிழ்ச்செல்வி அவர்கள்.

0: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய மலரில், தமிழகத்தில் இலவச வேட்டி சேலை உற்பத்தி பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக மாநில கைத்தறி துணிநூல் மற்றும் கதத்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன விழா, ரயில் விபத்து மீட்பு நடவடிக்கை ஒத்திகை நிகழ்ச்சி, முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள், தமிழ்நாடு உரிமைகள் திட்டம், யாசகம் பெறும் நபர்களுக்கான மறுவாழ்வு களப்பணி ஆய்வு ஆகியவை இடம்பெறுகின்றன. தமிழகத்தில் இலவச வேட்டி சேலை உற்பத்தி பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக மாநில கைத்தறி துணிநூல் மற்றும் கதத்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். இதற்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். மேலும் நெசவாளர்களின் கூலி உயர்வு தொடர்பாக அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.
2: இலவச வேட்டி சேலை டெண்டர் முடிஞ்சு நூல் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதற்கட்டமா கவர்மெண்ட் மில்ல இருந்து வந்த 476 மெட்ரிக் டன் நூல் வந்து அந்தந்த சொசைட்டிக்கு அனுப்பிச்சு விட்டு உற்பத்திக்கு தயார் நிலையில இருக்குது. இப்ப 60 ஷிப்ட் ஏழை முடிஞ்சதுனால 15 நாள் அவங்க உற்பத்தி பண்ற டைம் ஆகும். அந்த 15 நாளைக்கு அந்த நெசவாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி முதற்கட்டமா 1 மெட்ரிக் டன் வந்து ஓபன் மார்க்கெட்ல வாங்க சொல்லி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்குது. குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்ட டைமுக்கு நெசவாளர்கள் சரி பொதுமக்களுக்கும் சரி இந்த இலவச வேட்டி சேலை திட்டம் சென்றடையும். 300 கோடி ரூபாய் முதல் ரிலீஸ் பண்ணி இருக்கிறாரு. கூலி உயர்வு சம்பந்தமா அதிகாரிகள்கிட்ட தகவல் சொல்லி இருக்குது. அவங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு நடவடிக்கை எடுக்கிறோம்.
1: திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன தின விழா மற்றும் உழவர் தின விழா நேற்று முன்தினம் கொண்டாடப்பட்டது. இதுகுறித்து திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குநர் டாக்டர் ஆர் செல்வராஜன்,
3: 2 வாழை ரகங்கள் வெளியிடப்படுகிறது. 1 காவேரி தங்கம், விட்டமின் ஏ சத்து மிகுந்திருக்கிறது. ஒரு 5 பழங்கள் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய விட்டமின் ஏ னுடைய முழு அளவும் கிடைத்துவிடும். காவேரி லார்டன் என்ற ஒரு ரகமும் நாம் வெளியிடுகிறோம். ஏற்கனவே இருக்கின்ற பச்சை நாடன் ரகத்தை விட 2 மடங்கு மகசூல் தரவுள்ளது. இந்த 2 ரகங்களும் பெரிய அளவில் விவசாயிகள் பயிர் சாகுபடி செஞ்சு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. இந்த காவேரி தங்கம் என்ற வாழைப்பழம் பழுத்த பின்னாலும் 8 நாள் நம்ம டேபிளை வச்சாலும் கெடாமல் இருக்கும். முக்கியமா சொல்ல போனா அதுல வந்து 1000 மைக்ரோகிராம் விட்டமின் ஏ பீட்டா கெரோட்டின் வந்து அதுல இருக்கு. சோ ஃபுட் செக்யூரிட்டி விட நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி குழந்தைகளுக்கு சென்று அடைந்தால் அவங்களுக்கு விட்டமின் ஏ னுடைய நிவர்த்தி இது கிடைக்கும்.
1: திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பருவநிலை மாற்ற ஆராய்ச்சி மைய இயக்குநர் டாக்டர் எம் கோவிந்தராஜு,
4: பருவநிலை மாற்றம் என்பது செயற்கையாக நாம் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு பேரிடர். கரியமில வாயு மற்றும் சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் போன்ற பலவிதமான பொல்யூஷன் மாசுகள் பூமியில் இருந்து அனுப்பப்பட்டு காற்றின் மூலமாக மேலே சென்று மேகத்தோட கெமிக்கல் அண்ட் பிசியலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரையும் மாடிஃபை பண்ணுது. இதனால விவசாயத்துல பெரும்பான்மையான பாதிப்புகள் ஏற்படுகிறது. இந்தியா உள்ள லேக்ஸ் கணக்கான ஏக்கர்கள் ஹெக்டேர்ஸ் விளைநிலங்கள் பாதிக்க படுகிறது. மில்லட்ஸ் நிறைய கிராப்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எனவே விவசாயிகள் அனைவரும் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் டாக்டர் கே அண்ணாதுரை,
5: உலகளாவிய அந்த வானிலை மாற்றம் தான் எல்நிலோ. சயின்டிபிக்கா 1 to 2 டிகிரி வந்து கூட வரும்போது அதுக்கு பேரு எல்நிலோ. 2 to 2.5 டிகிரிக்கு மேல போயிடுச்சுன்னா அது சூப்பர் எல்நிலோ. இந்தியா முழுவதும் 42 விழுக்காடு, ஜூன் மாசம் மட்டும் மழை வந்து கம்மியா இருக்கு, ஜூலை வந்து 50க்கு மேல இருக்கு. அதனால எல்நிலோனா மழை வராது அப்படிங்கறதும் கிடையாது. ஒரு பகுதியில வந்து மழையே வராது, இன்னொரு பகுதியில மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டு சேர்ந்ததுதான் எல்நிலோ. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சாகுபடி முறையை வந்து நம்ம மாத்தணுங்கிறதான் எல்நிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். இப்ப வாழையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 மாசம் கிராப்பர், கரும்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 மாசம் கிராப்பர். எப்படி தண்ணி விடுவீங்க? சொட்டு நீர் பாசனம் மூலமா எப்படி பண்ணலாம், தெளிப்பு நீர் பாசனம் மூலமா எப்படி பண்ணலாம்னா இது எல்லா பயிருக்கும் சாத்தியம். பயிருக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம போவோம். குருவை சாகுபடி சுத்தமா அவுட் ஆயிடுச்சு. இப்ப இங்க என்ன மண் வளம், என்ன பகுதி எல்லாத்தையும் பாக்கணும். தண்ணி குறைவா இருக்கிற பயிர்களை கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்பு சொல்லணும்னா மானாவாரி பெருக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 60 to 70 விழுக்காடு வந்து மானாவாரி பெருக்கலாம். இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க எல்லா இருக்கட்டும், இல்ல உளுந்து பச்சை பயிர் எல்லாமே பாத்தீங்கன்னா மானாவாரியில இருந்து வர்றது.

0: பயிர் மேலாண்மையில வந்து என்ன பண்ணணும், பயிர் வளர்ச்சி ஊக்கிக்கு என்ன பண்ணணும். நெல்லை பொறுத்துக்கிட்டீங்கன்னா 1% பிபிஎஃப் பல்கலைக்கழகத்துல வந்து கிடைக்குது, அதை வந்து அடிக்கலாம். அதே மாதிரி 2.5% பொட்டாசியம் குளோரைடு அது இருக்கு, டயோலின் வந்து அப்ளை பண்ணலாம். இது போல சில சின்ன சின்ன மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி எல்லாம் நம்மள்ட்ட இருக்கு. ஆனா எந்த பயிருக்கு எப்ப அடிக்கணும், எந்த சூழ்நிலைக்கு அடிக்கணும் அப்படிங்கறத வந்து பருவநிலை சார்ந்த சாகுபடி முறைகளை வந்து பயன்படுத்தி நம்ம வாழ்வில் வந்து முன்னேறணும்.
1: திருச்சியில் உள்ள பெண்களுக்கான தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன முதல்வர் டாக்டர் ஜி ஜானவி.
2: எல்லினோ என்பது நமது பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய தட்பவெப்ப மாற்றங்கள், மாநில அரசு மற்றும் மத்திய அரசு நம்மளுக்கு எல்லா விதமான தற்காப்பு, மண்ணில் இருக்கக்கூடிய ஈரம் காயாதவாறு பல வகையான மூடா பிளாஸ்டிக் மல்ச் போட்டுருந்தோம், இப்ப அதெல்லாம் மாறி நம்ம பண்ணையில இருக்கிற இலை சருகுகளையே மூடாக்க பயன்படுத்தலாம். இப்ப வீட் மேட்டுன்னு இன்னொன்று வந்திருக்கு, கொஞ்சம் பெர்மனெண்டா போடுற மாதிரி நமது வாழையின் காய்ந்த இலைகளையே மூடாக்க போட்டுக்கலாம். இளம் கன்றுகள் வரும்போது அதிகமான கன்றுகளை விடாம நான் ஒண்ணு இல்லைனா ரெண்டு அதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாம் எடுத்துடணும். அப்ப எடுக்கும் போது அடுத்தடுத்து நம்மளுடைய வாழையின் நீர் உறிஞ்சும் தன்மை குறையும். அதனால தாய் மரங்களுக்கும் அடுத்து இருக்கிற ஒன்னு ரெண்டு கன்றுகளுக்கும் மட்டும் அந்த தண்ணியின் தேவை சரியாக இருக்கும். பிபிஎஃப் ஒண்ணு வறண்ட காலங்களில் நெல்லுக்கு நம்ம அதை பயன்படுத்தணும், வாழையிலும் தெளிக்கலாம். பாதுகாப்பு வழிமுறைகளை மேற்கொண்டு வாழையில் இந்த எல்லினோ தாக்கத்தை குறைத்துக் கொள்வதெல்லாம் விவசாயிகள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வேப்பம் புண்ணாக்கு, வேப்பம் எண்ணெய் இந்த வழிமுறையில் பூச்சி நோய் நிறைய இப்போ ட்ரைகோடர்மா ட்ரைகோகிராமா எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி உள்ள பயிர் பாதுகாப்பு உத்திகளை பயன்படுத்தி நம் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மற்றும் பயிர் மேலாண்மையை மேற்கொண்டு இந்த எலினோவை எதிர்கொள்வோம்.
1: கோயம்புத்தூர் தென்னை வளர்ச்சி வாரிய இயக்குநர் ஸ்ரீ அறவாளி.
3: நம்மளுடைய இந்த திருச்சி மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் பகுதியில பாத்தீங்கன்னா தென்னையில வாழைதான் வந்து பிரதானமான ஊடு பயிர். அனைத்து நாடுகளிலும் தென்னை வந்து பயிரிடப்பட்டு வருகிறது. நம்ம வந்து பரப்பளவுல 3வது இடத்துல இருந்தாலும் உற்பத்தி திறன்ல உலகளாவில இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கு. தென்னையை பொறுத்த வரையிலும் கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஹெக்டருக்கு மேல வந்து நம்ம தென்னையை சாகுபடி பண்றோம். அந்த சாகுபடியில கிட்டத்தட்ட 90% தென் மாநிலங்களினுடைய பங்களிப்பு இருக்கு. தென்னையினுடைய சாகுபடியும் சரி உற்பத்தியிலையும் அந்த வகையில நம்ம தமிழ்நாடு உற்பத்தி திறன் அப்படின்னு பார்க்கக்குள்ளார முதல் இடத்துல வைக்கிறோம். நம்ம அத்துணை மாவட்டங்களிலும் வந்து தென்னையினுடைய சாகுபடி இருக்கின்றது. இந்த தென்னை வளர்ச்சி வாரியத்தின் பங்கு மத்திய அரசாங்கத்தின் உழவர் மற்றும் வேளாண் அமைச்சகத்தின் கீழே நிறுவனம் தன்னங்கண்டுனா அதை உற்பத்தி செய்வதில் இருந்து தோட்டம் அமைத்தல், வருகின்ற மகசூலை வைத்து மதிப்பு கூட்டுதல் பொருள் வணிகம் மற்றும் சந்தைப்படுத்துதல், இந்த மாதிரி அத்தனை தலைப்புகளுக்கும் உள்ள திட்டங்கள் வந்து தென்னை வளர்ச்சி வாரியத்திலே இருக்கின்றது. தனி விவசாயி தொடங்கி எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அவர்களும் இந்த இதில் திட்டங்களை பயன்பெறக்கூடிய வகையிலே இருக்கின்றது.
1: மகாதானபுரம் வாழை விவசாயி திரு ராஜாராம்.
4: வாழையும் தென்னையும் கற்பக விருட்சம், ஏன்னா வேர்லேருந்து எல்லாமே உபயோகப்படக்கூடியது. இப்போ அந்த அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்லேருந்து வாழையிலேருந்து ஆரம்பிச்சு செல்லுலஸ் பண்ணினோம், கிட்டத்தட்ட 80-85% வருது செல்லுலஸ். வைக்கல், சோளத்தட்டை, கரும்பு தோகை, வாழையில தார் போக பாகங்கள், வெற்றி வேர், கொட்டைப்பாக்கு எடுத்தப்புறம் அந்த இது கோர கழிவு, பாமாயில் போக வச்சு இதை செல்லுலஸ் பண்றோம். இந்த செல்லுலஸ் தினம் 1 டன் கேட்டு 4 கம்பெனிக்காரங்க வராங்க. இப்போ செக்கோல எங்களுக்கு மேனுபேக்சரிங்க்கு லோன் கொடுக்கறேன், சப்சிடி கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அக்டோபர் 2 விவசாய கழிவுகள் இருந்து செல்லுலஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தொழிற்சாலைய நாங்க தொடங்க போறோம். அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு தாலுக்காலையும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது என்னோட ஆசை.
1: ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக மீட்பு நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து தத்ரூபமான ஒத்திகை நிகழ்ச்சி நேற்று முன்தினம் திருச்சியில் நடைபெற்றது. இதுகுறித்து திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி.
5: An accident like situation has been created wherein train number 00686 Tambaram Rameswaram has been derailed between GOC and TPJ at kilometer 0.56. In this actually 3 coaches, one second AC, one sleeper and one GS coach has been derailed, which was consisting 123 numbers of passengers, and all the department have performed very well. This type of exercise helps us in tuning us and making us in readiness position in all circumstances whenever

0: in real scenario any accident happens, we will be able to cope up the situations and give our best.
1: அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையின் 4வது படைப்பிரிவின் துணைத் தளபதி திரு சுதாகர்,
2: இந்தியன் ரயில்வேஸும் என்டிஆர்எஃப்ம் மற்ற ஏஜென்சிஸும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் மாக்ட்ரில் ஒத்திகை பயிற்சி இன்னைக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சுன்னா அதில் மாட்டிட்டு இருக்க மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு பயிற்சி இது. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு 3 கோச்சஸ் வந்து டீரெயில் ஆன மாதிரியான ஒரு சினாரியோ, அதில் ஒரு கோச்சில் ஃபயர் ஸ்மோக் உண்டாகிற மாதிரியும் மற்ற கோச்சஸில் மக்கள் மாட்டிட்டு இருக்க மாதிரியும் காப்பல் ஆன மாதிரியான ஒரு சினாரியோ, தமிழ்நாடு ஃபயர் சர்வீசஸ் ஃபயர் அணைச்சிட்டு அவங்க அந்த கோச்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மற்ற கோச்சஸில் இந்தியன் ரயில்வேஸோட ஏஆர்டி டீமும் அதுக்கப்புறம் என்டிஆர்எஃப்ம் வந்து பண்ணிருந்தாங்க. உள்ள மாட்டிட்டு இருக்கவங்கள வேரியஸ் கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமா கட் பண்ணி உள்ள போய் அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்களை கோப்பு மூலமா காப்பாத்தி வெளியில கொண்டு வந்தோம். இந்த மாதிரி ஒரு வருஷத்துல நிறைய வாட்டி நாங்க வந்து என்டிஆர்எஃப் இந்தியன் ரயில்வேஸும் வேரியஸ் மாக்டில்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். என்டிஆர்எஃப் மட்டும் இல்லாம ஆர்பிஎஃப், தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு ஃபயர் சர்வீசஸ், இந்தியன் ரயில்வேஸோட வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே இல்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க.
1: 2026-27 ஆண்டிற்கான மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் நடைபெறவுள்ளது. இப்போட்டிகளில் பங்கேற்பது குறித்து திருச்சி மாவட்ட விளையாட்டு அலுவலர் திருமதி ஞான சுகந்தி தெரிவிக்கையில்,
3: பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர், மாற்றுத்திறனாளிகள், பொது பிரிவு மற்றும் அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலாரும் பங்கேற்கும் வகையில் 45 விளையாட்டு போட்டிகள் மாவட்ட மண்டல மற்றும் மாநில அளவில் நடத்தப்பட உள்ளது. போட்டி முன்பதிவு பண்ணுவதற்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் sdat.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக வீரர்களின் குழு மற்றும் தனிநபர்கள் அனைத்து விவரங்களையும் பதிவு செய்ய வேண்டும். முன்பதிவு செய்திட கடைசி நாள் 31/8/2026. மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரம்பு இல்லை. பொது பிரிவு 15 முதல் 35 வயது வரை ஆதார் அட்டையில் குறிப்பிட்டுள்ள மாவட்டத்தில் மட்டுமே கலந்து கொள்ள இயலும். தற்போது பணியில் உள்ளவர்கள் மட்டும் பணிபுரியும் மாவட்டத்தின் சார்பாக மட்டுமே கலந்து கொள்ள இயலும். மேலும் விவரங்களுக்கு 0431-24-20685 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகள் கட்டணமில்லா சேவைகளை பெற்று பயன்பெறலாம் என திருச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திரு இரா ரவிச்சந்திரன் கூறுகையில்,
4: விழுதுகள் கோட்ட அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையங்களில் உள்ள நிபுணர்களால் தரமான மறுவாழ்வு சிகிச்சை சேவைகளான ஏன்முறை பயிற்சிகள், தொழில்முறை பயிற்சிகள், பேச்சு பயிற்சிகள், மொழிசார் சிகிச்சைகள், உளவியல் ஆலோசனைகள், கண் பரிசோதனைகள், சிறப்பு கல்வி பயிற்றுவித்தல் போன்ற பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி 4 கோட்ட அளவிலான மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் கட்டடத்திலும், மணப்பாறை அரசு தலைமை பொது மருத்துவமனை வளாகத்திலும், முசிறியில் பழைய நகராட்சி கட்டடத்திலும், துறையூரில் விநாயகர் கோயில் தெரு அமைந்துள்ள சமுதாய கூடத்திலும் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. எண்முறை சிகிச்சை அளிப்பதற்கும் எண்முறை சிகிச்சையாளர்கள், உளவியல் சிகிச்சையாளர்கள், கண் பரிசோதகர்கள் போன்ற நிபுணர்கள் இருந்து அங்கு வருகின்ற மாற்றுத்திறனாளிகளை அவர்களுக்கான சேவை செய்து வருகிறார்கள். வட்டார அளவிலான விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் 14 ஊராட்சி ஒன்றியங்களிலும் செயல்பட்டு வருகிறது. எனவே மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் தங்களுக்கு தேவையான அரசு உதவிகள், சேவைகள் மற்றும் பயிற்சிகள் பெற தங்களது பகுதியில் உள்ள உட்கோட்ட வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையங்களை அணுகி கட்டணமில்லா சேவைகளை பெற்று பயனடையலாம்.
1: திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் யாசகம் பெறும் நபர்களை மீட்டு மறுவாழ்வு அளிப்பதற்கான களப்பணி ஆய்வு அண்மையில் நடைபெற்றது. திருச்சி மாநகரம், ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் 59 யாசகம் பெறும் நபர்கள் கண்டறியப்பட்டு மறுவாழ்வு இல்லத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக திருச்சி மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் திருமதி பிரியதர்ஷினி தெரிவித்தார்.
5: மீட்கப்பட்ட நபர்களின் வயது, உடல்நிலை மற்றும் தேவைகளின் அடிப்படையில் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பும் மறுவாழ்வும் வழங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி மீட்கப்பட்டவர்கள் முதியோர் இல்லங்கள், மனநல காப்பகங்கள் மற்றும் யாசக பெறுவோருக்கான மறுவாழ்வு இல்லங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான பராமரிப்பு மற்றும் மறுவாழ்வு சேவைகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் மாநகரின் முக்கிய பகுதிகளில் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் களப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு யாசகப் பெறும் நபர்களை மீட்டு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு சேவைகளை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.
1: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்திப்பிரிவு வழங்கிய செய்திமலர் கேட்டீர்கள். மலராசிரியர் சாந்தி ரமேஷ்,

அந்த காலத்துல எல்லாம் நாங்க கடிதந்தியா எழுதுவோம். சொந்தக்காரங்களுக்கு சொக்காரங்களுக்கு உடமையானவங்க எப்படி இருக்காங்கன்னு கடிதமா எழுதி அனுப்புவோம். அந்த கடிதத்துல படிக்கும் போது இருக்கிற உயிர்ப்பு வேற எதுல இருக்கு சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு கடிதம் எழுதுறதுக்கு யாருக்கும் நேரமும் இல்ல ஆர்வமும் இல்லாம போயிடுச்சு. எல்லாத்தையும் போன்லயே பேசி முடிச்சுக்கிறாங்க. ஆனா நீங்க நம்ம பண்பலையோட பாசக்கார நேர்களாச்சே. பள்ளிக்கூட பிள்ளைய மாதிரி காலையில இருந்து நம்ம பண்பலை நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு ரசிக்கிறவங்க, நிகழ்ச்சிகளை பத்தின உங்களோட கருத்துக்களை கடிதம் வழியா எழுதி அனுப்பலாம்ல. முகவரி என்னன்னா கேக்குறீங்க? இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1. கடிதம் எழுத முடியல அப்படின்னு கொஞ்சம் சடச்சுக்கிறவங்க மின்னஞ்சல் வழியாவும் எழுதலாம்ல. air.trichy@gmail.com இதுதாங்க மின்னஞ்சலோட முகவரி. மின்னஞ்சல்லையும் அழகு போல எழுதலாம் நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை. உங்க கடிதத்தையும் மின்னஞ்சலையும் வாசிக்க நாங்க தயாரா இருக்கோம். என்னங்க எழுத நீங்க தயாரா இருக்கீங்களா?

நேர்லேயே 4 மணிக்கு இன்னைக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி காத்திருக்கு. இன்னைக்கு வண்ணக்கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டி தாங்க விளையாட போகிறோம். கட்டங்கள் எத்தனை, கேள்விகள் எத்தனை அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம் 3:30 மணிக்கு அப்புறம். ஏன்னா லோகநாதன் வந்ததுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத அவருக்கே தெரியாமல் கேள்விகளை மட்டும் சொல்லாமல் உங்களுக்கு கட்டத்தெல்லாம் சொல்கிறேன். ஆனால் கட்டம் போட்டுட்டு தான் நீங்கள் விளையாட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை நம்மக்கிட்ட இருக்கிறதுனால கட்டங்கள் போட மட்டும் நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க நேயர்களே. பேனா பென்சிலை வச்சும் கட்டம் போடலாம், இல்லை நான் சின்ன பிள்ளை பழக்க உலகத்தில் அப்படியே தாங்க இருக்கேன் அப்படின்னா ஸ்லேட் டு ஸ்லேட் பென்சிலை வச்சும் கூட நீங்கள் கட்டம் போட்டு விளையாடலாம். ஆனால் விளையாட்டுக்கு முன்னாடி கட்டம் போடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். விளையாட நேயர்கள் அழைக்கலாம் 2462-1 அப்படிங்கிற இந்த எண்களில் திருச்சியோட முன்னிணைப்பு என்னான 0431 அப்படிங்கிற இந்த எண்ணையும் சேர்த்தழைக்க மறக்காதீங்க. அடுத்த உங்களுக்காக காத்திருக்கு இசைத்துறல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு முன்பாய்

நேரம் 3 மணி. ஆகாஷவாணி நேயர்களே, உங்களின் விருப்ப பாடல்கள் ஒளி உலா வரும் நேரம் இது. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை ரசிக்க திருச்சி வானொலி நேயர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக

0: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேயர் காத்திருக்கிறார், யாருன்னு பார்ப்போம். வணக்கம் சார்.
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன் சார்.
0: சத்யநாராயணன் சார், வணக்கம். உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து பெண் பாடல், வந்து சொன்ன சொல்லை மறந்துடலாம்.
0: நல்ல அருமையான பாடல் சார், இணைந்து ரசிக்கலாம்.
1: நன்றி சார்.
0: நன்றி சார்.

0: சொன்ன சொல்லை மறக்கக்கூடாது என்று அறிவுறுத்தி வளம் வந்தது பெண் படப்பாடல் எம் எஸ் ராஜேஸ்வரி டி எஸ் பகவதி குரல்களில். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து தனது விருப்பத்தை தெரிவிக்க காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார், எங்கிருந்து பேசுறீங்க? அருள் சார் வணக்கம், தொடர் நேயர். நீங்க என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேணும் அருள் சார்? நல்ல பாடலுங்க, இணைந்து ரசிக்கலாம்.
1: ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஐயா.
0: சொல்லுங்க.
1: இது சனி ஞாயிற்றுக்கிழமை போறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
0: சரிங்க,
1: சனிக்கிழமையும் போறீங்கன்னா நல்லா இருக்கும். இதே டைம் நிகழ்ச்சி நிறைவு செய்து நிறைவு நிகழ்ச்சி நேரம் போறீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: உங்க கோரிக்கை நல்லதுங்க, நிறைவேற்ற முயற்சிக்கிறோம். நன்றி.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் குரல்களில் நாம் ரசித்தோம் நேயரோடு அந்த பாடல் கும்பக்கரை தங்கையா படத்திலிருந்து. நேரம் 3:15. நேரிலே விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து தனது விருப்பத்தை தெரிவிக்க காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வாங்க, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். கோவை ராஜேஷ்.
0: வணக்கம் கோவை ராஜேஷ், உங்களுக்கு எந்த படத்திலிருந்து எந்த பாடல் வேணும்?
1: படம் வந்து அன்புள்ள மலரே.

0: சிடி சாரும் சுசிலா அம்மாவும் பாடின ஒரு அரிதான பாடல் அந்த பாட்டு சார்.
1: எங்க அன்புள்ள மலரே படத்திலிருந்து நேயர் வந்து எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல் கேட்டிருந்தார். நம்ம எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல் ஒலிபரப்புறோம்.

0: விடுமுறை விருப்பத்தில் தனது பாடல்களை நேயர்கள் இனிமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்த பாடல்களும் இனிமையாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை தெரிவிக்க காத்திருக்கும் நேயர் வரவேற்போம். வாங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: கோவையிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: கோவை ராஜேஸ்வரி, சொல்லுங்க.
1: எனக்கு அது அந்த காலம் படத்துல ஜெயசாஸும் வாணிஜிராமும் பாடின அழகான சந்தங்கள் அந்த
0: பாடலுங்க, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ.

0: அழகான சந்தங்களால் இசை சொந்தங்களை வளமாக்கியது, வசமாக்கியது. கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில் அது அந்த காலம். இசைக்கு எந்த காலமும் சொந்தம் அல்லவா? நேரம் 3:24. அழகான இனிய பாடல்களை ரசித்து ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள், மற்றும் ஒரு முறை ரசிக்க இந்த விடுமுறை விருப்பத்தில் ஒரு வாய்ப்பு. அடுத்த நேயர் காத்திருக்கிறார், வரவேற்போம். வாங்க, வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கத்தடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷம். இங்கேயும் எல்லாம் அனைவரும் நலம். எந்த படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: சூர்யா மற்றும் தமன்னா அவர்களுடைய நடிப்புல ஐயன் இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே பாட்டினுடைய இசையும் வரிகளும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல காற்றலைகளை தவிழ விடுறீங்களா ஐயா?
0: நிச்சயமா, காற்றலைகளில் உங்கள் விருப்பத்திற்கேற்ற பாடல் தவிழ காத்திருக்கிறது. இணைந்து ரசிப்போம்.
1: நன்றி.

0: நேரம் 3:30. விருப்பம் தெரிவிக்க காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வணக்கம் ஆகாஷவாணி. வணக்கம் சார், சொல்லுங்க சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடியிலிருந்து வடிவேல் பாஸ்கர் சார்.
0: தூத்துக்குடியிலிருந்து வடிவேல் பாஸ்கர், வணக்கம் சார், நலமா?
1: நலம் சார், நீங்க நலமா?
0: இங்க அனைவரும் நலம், நிலையத்தில் அனைவரும் நலம். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
1: வாணிராணியிலிருந்து முல்லை பூ
0: போவதுங்கிற நல்ல பாடல் சார், இணைந்து ரசிப்போம். நன்றி நன்றி.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில் நாம் ரசித்தோம் வாணி ராணி படப்பாடலை. நேரலோடு இணைந்து ரசிக்க காத்திருக்கிறோம். அடுத்த நேயரை வரவேற்போம். நேரம் 3:34. வணக்கம், வாங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணம், துவரங்குறிச்சி, எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன் பேசுறேன் சார்.
0: வணக்கம் ஞானி ஜி ஆர் சரவணன் சார். என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இன்னைக்கு வந்து திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் அண்ணாச்சி மணி, இவர் பிரபலமான பல பாடல்களை எழுதியிருக்கிறார். நல்ல நேரம் படத்தில் ஆகட்டிருந்தார் தம்பி ராஜா, நிச்சயகாரன் படத்தில் பம்பை உடுக்கை கட்டி, காட்டிச்சட்டை படத்தில் தூப்போட்ட தாவணி, தங்கமோகன் படத்தில் அடுக்கு மல்லிக, அப்புறம் அங்கே வருவது யார் என்ற நேற்று நடைபெற பாடல் எழுதிய கவிஞர் அண்ணாச்சி மணி அவருடைய நினைவு தினம்.

0: அதனை அனுசரிக்கும் வகையில் அவரின் நினைவாக ஒரு பாடல் மணிப்பயல். இந்த படம் 1973 வெளிவந்தது. ஸ்ரீ ஜெயச்சந்திரன் பாடிய முதல் பாடல் இது. அவினாசி மணி கற்பனையில இந்த பாடல் அவர் ஞாபகார்த்தமா தங்கச்சி மில் போல் இதழோ என்ற பாடலை கேட்க ஆசைப்படுறேன்.
1: நிச்சயமா அவினாசி மணி அவர்களை நினைவு கூர்ந்து இந்த பாடலை நாம ஒளிபரப்புறோம். நிறைய தகவல்கள் சொன்னீங்க, உங்கள் தகவல்களுக்கு நன்றி. இணைந்து இந்த பாடலை ரசிப்போம். நன்றி சார்.
0: நன்றி.

0: அவினாசி மணி அவர்கள் இயற்றிய பி ஜெயச்சந்திரன், புஷ்பலதா ஆகியோர் பாடிய மணிப்பயல் படப்பாடலை ரசித்தோம். நேர்களே, உங்களின் விருப்ப பாடல்களும் ஒலி அரங்கேற வேண்டுமா? தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044249873555 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 298600037. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் தனது விருப்பத்தை தெரிவிக்க காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வணக்கம், வாங்க. வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? சார், புட்லூர்ல இருந்து கல்யாண சுந்தரம் பேசுறீங்க, சொல்லுங்க சார். எந்த படத்துல இருந்து எந்த பாடல் வேணும் சார்?
1: இனிமையான
0: பாடல், கேட்டு காலமாகிவிட்டது, மீண்டும்

0: நேயர்களே, ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் ஆகாஷ்வாணி .gov.in என்ற இணையதளம் வாயிலாகவும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 3:43:50. விருப்பம் தெரிவிக்க காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: எம் ராஜு, நுழம்பூர், விழுப்புரம் மாவட்டம்.
0: விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ராஜு அவர்கள். வாங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: அவள் ஒரு தொடர் கதை. கடவுள் அமைத்து வைத்த மேடைன்னு வரும், அந்த பாட்டு போடுங்க. நல்லது, மகிழ்ச்சி, சந்தோஷம்.
0: சந்தோஷம், நல்லது. ஒரு பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா சதன் குரல்களில் அவள் ஒரு தொடர்கதை பட பாடலை ரசிக்கலாம். இணைந்து

பொங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: அருமையான பாடலை ரசித்தோம். விருப்பம் தெரிவிக்க காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வணக்கம், ஆகாஷவாணி.
1: கும்பகோணம், கணபதி நகர், மனோகரன் பேசுற.
0: கும்பகோணம் மனோகரன் சார், சொல்லுங்க சார், எந்த படத்துல இருந்து பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து மோகம் 30 வருஷம் படத்துல இருந்து எந்த பாதை எந்த பயணம்னு பாட்டு, அந்த பாட்டை கொடுங்க.

0: அருமையான அரிய பாடல்களை கேட்டு நம்மையும் ரசிக்க வைத்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கு நன்றி. நேரம் 3:53:35. தனது விருப்பத்தை காத்திருக்க, தனது விருப்பத்தை தெரிவிக்க காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார். என்ன மாலா பேசுறேன் சார்.
0: மாலா அவர்கள் வணக்கம்.
1: வணக்கம். எனக்கு வந்து உலகம் சுற்றும் வாலிபன் படம் சார்.
0: உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடல்
1: சிரித்து
0: வாழ வேண்டும். அந்த பாடல் ரசிக்கலாங்க. அனைவரும் சிரித்து மகிழ்வோம். ஞாயிற்றுக்கிழமை.
1: நன்றிங்க சார்.
0: நன்றிங்க மாலா.
2: சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா.

முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை, சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே.

படிக்கும் இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும் சிரித்து வாழ

டி எம் சவுந்தரராஜன் குரலில் நாம் ரசித்தோம் உலகம் சுற்றும் வாலிபன் படப்பாடலை. நேர்களே, விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் தங்களது விருப்பத்தை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை அருமையான பாடல்களால் நிரப்பிய அன்பு நேயர்கள் கோயம்புத்தூர் சத்யநாராயணன், வந்தவாசி அருள், கோவை ராஜேஷ், கோயம்புத்தூர் ராஜேஸ்வரி, வேலூர் காட்பாடி சந்திரசேகர், தூத்துக்குடி வடிவேல் பாஸ்கர், கும்பகோணம் ஜி ஆர் ஞானி சரவணன், புட்லூர் கல்யாணசுந்தரம், விழுப்புரம் எம் ராஜு, கும்பகோணம் மனோகரன், எர்ணாவூர் மாலா, இவர்களோடு நிலையத்தில் உதவி புரிந்த நட்பு அறிவிப்பாளர்கள் கிருஷ்ணகுமார், சுதா, பிரீத்தி, உங்களுடன் இவர்களுடன் நிகழ்ச்சியை ரசித்து தொகுத்து வழங்கியவர் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் பசுபதி.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 4 மணி.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் படைத்தளிக்கும் ஜெய் ஹிந்த் செண்பகராமன் சரித்திர நாடகம். எழுதியவர் மருதூர் கே கோட்டீஸ்வரன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் எம் சிவகணேசன், கே சாந்தி, காரைக்குடி லே நாகராஜன், என் உன்னிகிருஷ்ணன், வி சீதாராமன், சி

0: அமலோற்பவா அருள்மணி, கே ரவீந்திரன் மற்றும் இ சூர்யா ஆகியோர். அமைப்பு எஸ் விஜயகுமார். ஜெய் ஹிந்த் செண்பகராமன். சரித்திர நாடகம்.
1: நாகம்மா கூப்பிடுறது காதல விழலையா? எங்க இருக்க நாகம்மா?
2: இதோ வந்துட்டேனுங்க. ஏங்க இப்படி சத்தம் போடுறீங்க? அடுப்புல பாலை வச்சிருந்தேன், பொங்கிடுமே நின்னேன். அதுக்குள்ள என்னாச்சுங்க?
1: என்ன ஆச்சா? என்னோட ஏட்டு வேலைக்கே உன் மகன் வேட்டு வச்சிருவான் போல இருக்கு.
2: என்ன சொல்றீங்க?
1: எங்க அவன், எங்க போயிருக்கான், என்ன முழிக்கிற? செண்பகராமன் தான் கேக்குறேன்.
2: ஏனுங்க என்னென்னமோ சொல்றீங்க, வேலைக்கு புரியலீங்க. அவன் எப்படி என்னதான் செஞ்சான்?
1: புத்தன் சந்த ஊர்ல ஆங்கில அரசாங்கத்துல போலீஸ் ஏட்டு வேலை பாக்குற எனக்கு இப்படி ஒரு பையன். அவன்
2: என்னதான் அப்படி தப்பு பண்ணிட்டானுங்க? வெளியில போனவன் இன்னும் வீட்டுக்கு வரலீங்க.
1: நாகம்மா, அவன் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிட்ட பேசுறதா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புகார் வந்திருக்கு.
2: திருவாங்கூர் வீதியில வந்தே மாதரம் பாரத மாதாவுக்கு ஜெயின்னு தொண்டர்கள் கோஷம் போட்டுட்டு ஊர்வலமா போறத பாத்துட்டு ஓடி போய் இவனும் வந்தே மாதரம் கோஷம் போட்டுட்டு ஆங்கில ஆட்சி ஒழிகன்னு கத்திக்கிட்டே வந்தான். அப்பவே
1: 8ஆம் வகுப்பு படிக்கிறப்பவே அப்படி செஞ்சவன் இன்னைக்கு சும்மா இருப்பானா? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பக்கத்து வீட்டு கிருஷ்ணயர் தான். தேசத்துக்கு பாடுபடுற தலைவர்கள், சுதந்திர போராட்டத்தை செய்யற திலகரு, கோகலு, விபின் சந்திரபாலரு, வீரமங்க வேலுநாச்சியாரு, ஜான்சி ராணி, திப்பு சுல்தான், புளித்தவன், இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கிறவங்க கதையெல்லாம் சொல்லி இவனை மாத்திட்டாங்க. படிக்கிறத விட்டுட்டு இவனுக்கு எதுக்கு இந்த வேலை? வரட்டும். அவனை
2: ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நான் அவனுக்கு புத்திமதி சொல்லி மாத்திடுறேங்க. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரா நீ கோஷம் போட்டா அப்பா வேலையும் போயிரும், உன்னையும் ஜெயில போட்டுடுவாங்கன்னு சொல்லி திருத்துறனுங்க. இப்ப என்ன பண்ணினான்னு இவ்வளவு கோபமா அவனை தேடுறீங்க?
1: தேடுறதா? கையில கிடைச்சான்னு லத்தியில அடிக்கத்தான். பாரத மாதான்னு சங்கம் ஏற்படுத்தி அதுக்கு இவர் தான் தலைவர். படிக்கிற இவனுக்கு எதுக்கு இந்த வேலை?
2: அப்புறம் என்ன செஞ்சானுங்க?
1: அதை விட ஜெய்ஹிந்த் கோஷம் புதுசா உருவாக்கி ஜெய்ஹிந்த் கோஷம் போட்டு ஊர்வலம் போயிருக்கான். பாரத மாதாவுக்கு கைவிலங்கு பூட்டி மக்களை அடிமைகளாக்கிய வெள்ளைக்காரன் ஒழிக, பிரிட்டிஷ் ஆட்சி ஒழிக, வந்தே மாதரம்னு கோஷம் போட்டுட்டு மாணவர்களை மட்டுமல்ல ஆசிரியர்களையும் கோஷம் போட சொல்லிருக்கான். போற போக்க பார்த்தா இனிமே நாமும் ஜெய்ஹிந்த் கோஷம் போடணும் போல இருக்கு.
2: நம்ம செண்பகராமனா இப்படி செஞ்சான்? இவன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு அரசாங்க வேலைக்கு வருவான்னு நினைச்சிட்டு இருக்கேன், இப்படி பண்றதா சொல்றீங்களே.
1: பிரிட்டிஷ் ஆட்சி எதிர்த்து தேவையில்லாத வேலையை செஞ்சிட்டு இருக்கான். என் கையால அடிபட போறான். சொல்லி வை, எனக்கு நேரமாச்சு, நான் வர்றேன்.
2: அவன் வீட்டுக்கு வரட்டுங்க, நான் பக்குவமா எடுத்து சொல்லி அவனை மாத்துறேன். இனிமே அப்படியெல்லாம் அவன் செய்ய மாட்டானுங்க. நீங்க அவனை பத்தி நினைக்காம போங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்.
3: தம்பி செண்பகராமா, உனக்கு ஆங்கிலேயர்களை கண்டால் பிடிக்காது அல்லவா? பிரிட்டிஷ் ஆட்சியை நாட்டை விட்டே துரத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அல்லவா?
4: முற்றிலும் உண்மை ஐயா. ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
3: செண்பகராமா, நீ ஜெய்ஹிந்த் கோஷம் போடுவதும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக பாரத மாதாவுக்கு ஜே என முழங்குவதும் எனக்கு நன்றாக தெரியும்.
4: ஐயா, இதுவரையில் நான் உங்களிடம் பேசி பழகி இருக்கின்றேன். ஆனால் நான் எனது பெயரை கூட சொன்னதில்லை. எப்படி உங்களுக்கு தெரிந்தது?
3: செண்பகராமா, நான் உன்னை பார்த்த நாள் முதல் இன்று வரை உன்னுடைய நாட்டுப்பற்று, உன் செயல், நடைபெறும் கூட்டங்கள் இவற்றை கண்காணித்து விவரங்களை சேகரிக்க தொடங்கினேன். ஆமா, ஆங்கிலேயர்களிடம் அப்படி என்ன வெறுப்பு, கோபம்?
4: ஐயா, என் தாய் திருநாட்டில் அண்டி பிழைக்க வந்த வெள்ளை கொக்குகள் எங்கள் நாட்டு மக்களை அடிமைப்படுத்தியும் சித்திரவதை செய்தும் சிறையில் அடைப்பதையும் கண்டு என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் கோஷம் போட்டு மக்களை அடிமை விலங்கிலிருந்து மீட்டு சுதந்திர காற்றை சுவாசிக்க வைக்கவே பாரத மாதா சங்கம் ஏற்படுத்தி மக்களை விடுதலை

0: போராட்டத்திற்கு தயார்படுத்துகிறேன்.
1: செண்பகராமா, உன் போராட்டம் வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். பிரிட்டிஷ் ஆட்சியை ஒழித்து வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு ஓட வைத்து சுதந்திர கொடியை பறக்க விட வேண்டும். அதுதானே உனது தனியாத ஆசை? அதற்கு நான் முழு ஒத்துழைப்பு தருகிறேன். என்னடா இந்த பைத்தியக்காரன், அரைக்கிருக்கன், ஏதோ உளறுகிறான் என்று நினைக்கிறாயா?
0: ஆமாம் ஐயா, அப்போதுதான் என் சுதந்திர தாகம் அடங்கும். ஆமாம், இதையெல்லாம் ஏன் நீங்கள் சொல்கிறீர்கள்? நீங்களோ ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்தவர்.
1: ஆம், நானும் ஐரோப்பிய நாட்டைச் சார்ந்தவன்தான். என் பெயர் ஸ்ட்ரிக்லாண்ட். என்னுடைய ஆசையும் வெள்ளையர்கள் பூண்டோடு அழிய வேண்டும், அவர்களுடைய சர்வாதிகாராட்சி ஒழிய வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. என்ன பார்க்கிறாய்? நீயோ இளைஞன், நானோ வயதானவன். இரும்பை இரும்பு இழுக்காது, புரிகிறதா? காந்தம்தான் இரும்பை இழுக்கும். அதுபோல நீ ஒரு சாதாரண இரும்பு துண்டு.
0: உண்மைதான் ஐயா.
1: நானோ ஒரு காந்தக்கட்டை. உன்னை போன்ற இரும்பு துண்டை இழுத்து காந்தக்கட்டையாக மாற்ற வேண்டும். அதுதான் என் முதல் வேலை.
0: என்னை ஒரு காந்தக்கட்டையாக மாற்றுவதனால் என்ன பயன் ஐயா? அதனால் என்ன விளைய போகிறது? எனக்கு புரியவில்லை.
1: செண்பகராமா, இந்த பைத்தியக்காரனை தெருவில் பிதற்றுவதைத்தான் பார்த்திருப்பாய். நீ காந்தக்கட்டையாக மாறிவிட்டால் இந்த நாடு சுதந்திரமடைய வாய்ப்பிருக்கிறது.
0: எப்படி ஐயா முடியும்? இந்த மக்களை எல்லாம் காந்தக்கட்டையாக மாற்ற வேண்டுமா? அப்போது சுதந்திரம் கிடைத்து விடுமா?
1: நிச்சயம் கிடைக்கும். என் ஆராய்ச்சி எல்லாம் என் வீட்டுக்கு வந்து பார், அப்போது புரியும்.
0: இப்போதே நான் உங்களுடன் வீட்டுக்கு வர தயாராக இருக்கின்றேன்.
1: சரி, போலாம் வா.
2: நாகம்மா, நாகம்மா,
3: இதோ வந்துட்டேனுங்க. ஏன் கூப்பிட்டீங்களா? இப்பதான் வந்தீங்களா?
2: சபாடா, அப்பா பாப்பா, என்ன வெயிலு, என்ன வெயிலு! வெளியில வெயிலு கொளுத்துது, ஒன்னும் தாங்க முடியல. கொஞ்சம் மோர் கொண்டாமா.
3: இந்தாங்க மோரை குடிங்க.
2: செண்பகராம எங்க? என்ன வல்லையா? அவனை நினைச்சா என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது. இவனால ஸ்டேஷன்ல எனக்கும் கெட்ட பேரு.
3: என்னாச்சுங்க?
2: ஏட்டு புள்ளையே இப்படி இங்கிலீஷ்காரனை ஏத்து பேசினா அவங்க அப்பனையே வேலையில இருந்து தூக்கிடுவானுங்க அப்படின்னு ஏங்காது படவே பேசுறானுங்க. அவனை திட்டியும் பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு, திருந்தவே மாட்டேங்கிறான். என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல.
3: கோபப்படாதீங்க, பொறுங்க. சின்ன வயசு அப்படிதான் இருப்பான். அன்னைக்கு சோசியக்காரர் என்ன சொன்னாரு? அவன் நல்லா படிச்சு பெரிய பட்டம் எல்லாம் வாங்குவான்னு சொன்னத மறந்துட்டீங்களா?
2: மறக்கல நாகம்மா, நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா இவன் இப்படி வெள்ளக்காரனை துரத்தணும்னு வெறி பிடிச்சு அலையறான். இவன் அந்த கிருஷ்ணர் வீட்டுக்கு போறத முதல்ல நிறுத்தணும், அப்பதான் உருப்பிடுவான்.
3: ஆமாங்க, நான் கூட நினைச்சனுங்க. அந்த வீட்டுக்கு போய் வெள்ளக்காரங்களை எதிர்த்து போராடினவங்களை பத்தின கதையெல்லாம் தெரிஞ்சிட்டு வந்து வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்னு கோஷம் போடுறான். அங்க போகாம தடுக்கணுங்க.
2: நேத்துக்கு கூட பாரு, வெள்ளக்காரன் ஒழிக இந்த நாட்டை விட்டே துரத்தணும்னு தெருவுல கோஷம் போட்டுட்டு போறதா சொன்னாங்க. ஜெய்ஹிந்த் கோஷத்தை கேட்ட கல்வி அதிகாரியே செண்பகராமனை கல்லூரியிலிருந்து நீக்கணும்னு சொல்றாராம். என்னையும் ஸ்டேஷன்ல சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல போ.
3: ஏனுங்க இப்படி பண்ணா என்ன? வெளியூர்ல இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு கொஞ்ச நாள் அனுப்பிட்டா இதையெல்லாம் விட்டுடுவானுங்க.
2: போலீஸ் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டு. நீ சொல்றதும் சரிதான், அப்படியே செய்வோம். அவன் வந்ததும் இத பத்தி பேசுவோம்.
1: செண்பகராமா, வாப்பா வீட்டுக்குள்ள வா, பயப்படாத வா. பைத்தியக்காரன் வீடு வந்து பாரு.
0: ஐயா என்னங்க இது? எங்க பார்த்தாலும் கண்ணாடி ஜாடிக, ஐயோ, பாம்பு, தேளு, பூரா, நண்டு, பூச்சிங்க, விஷ ஜந்துக்களை அடைச்சு வச்சிருக்கீங்களே. அடுத்து தாவரங்கள், அதெல்லாம் விஷ செடிங்க, எல்லாத்தையும் வச்சிருக்கீங்களே. இதெல்லாம் எதுக்குங்க ஐயா?
1: இதெல்லாம் என்னுடைய ஆராய்ச்சிக்காக வச்சிருக்கிறேன். இதுக்காகத்தான் நான் இந்தியாவுக்கே வந்தேன். இது சித்தர்கள் வாழ்ந்த பூமி.
0: ஸ்ட்ரிக்லாண்ட் ஐயா, நீங்கள் சாதாரண ஆள் இல்லைங்க, பெரிய ஆராய்ச்சியாளர் தான். என்னால நம்பவே முடியலங்க. அது சரி, அப்புறம் ஏன் வைத்தியார் நாட்டு நடமாடுறீங்க? உங்களை தாங்க, என்ன பதில் சொல்லாம போறீங்க?
1: இரு இரு.

0: வர்றேன், உனக்கு தேநீர் கொண்டு வர்றேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு.
1: இவர் கூட சேர்ந்து ஒரு மாசம் இருந்தா நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல் இருக்கே.
0: செண்பகராமா, இந்த தேநீர் குடி, காது கேக்குதா?
1: ஐயா ஐயா, அங்க பாருங்க, மேற்கூரையில ஒரு எட்டுக்கால் பூச்சி, அதோட வலையில ஒரு ஈ சிக்கி இருக்குதுங்க.
0: இதோ இந்த தேநீரை குடிச்சிட்டு அந்த சிறந்த வேலை பாரு, நல்லா பாரு.
1: ஐயா, அந்த எட்டுக்கால் பூச்சி வேகமா போய் ஈய தனது கால்களால மடக்கி பிடிச்சிருச்சுங்க. அதை தன் வாயால் அப்படியே முழுங்குதுங்க. அந்த ஈ படுற பாடு, யோ, சகிக்க முடியல.
0: செண்பகராமா, இந்த காட்சியை பார்த்தா உனக்கு என்ன தோணுது?
1: சொல்லட்டுங்களா, எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லட்டுமா? எங்கள் பாரத தேசம் முழுவதிலும் உள்ள மக்களையும் அடிமைப்படுத்தி சித்திரவதை செய்கிற வெள்ளைக்காரன் தான் அந்த எட்டுக்கால் பூச்சி. அது தனது எட்டு கால்களில் எட்டு திசைகளிலும் வலையை பின்னி பாரத திருநாட்டை தனது ஆதிக்கத்தால், நயவஞ்சகத்தால், சூழ்ச்சியால், ஆணவத்தால் அடிமைப்படுத்தி ஈவு இரக்கமின்றி சித்திரவதை செய்து கொள்வதைத்தான் காட்டுகிறது இந்த சிலந்தியின் செயல்.
0: அருமை அருமை, சரியான விளக்கத்தை சொல்லி உன் தாய்நாட்டு பற்றை வெளிப்படுத்தினாய். எங்கிருந்தோ வந்த அன்னக்காவடி பயல்களை நாம் நாட்டை விட்டே அவன் சீதள சீமைக்கு அனுப்ப வேண்டும் என்ற சிந்தனையை கிளறிவிட்டாய். ஆனால் அதே நேரம் செயலில் காட்ட வேண்டும். அதற்கு நீ துணிந்து போராட வேண்டும். அதுவே என்னுடைய விருப்பம்.
1: என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், நான் செய்து முடிக்கின்றேன்.
0: பிரிட்டிஷ் ஆட்சி ஒழிய வேண்டும். நாட்டு மக்கள் சுதந்திரமாக பறந்து வாழ வேண்டும். நம் தேசிய கொடி பறக்க வேண்டும். இதுதானே உன் ஆசை? அதற்கான போராட்டத்தை தொடங்க நான் வழிகாட்டுகிறேன்.
1: கல்லூரியில் படித்து வரும் என்னை கல்லூரி நிர்வாகம் வெளியே துரத்த ஏற்பாடு செய்கிறது. என் பெற்றோர்கள் என் சுதந்திரத்தையே அணைக்க துடியாய் துடிக்கிறார்கள். எனக்கு எல்லாம் தடையாகவே இருக்கிறது. நான் என்ன செய்வதென்று வழி தெரியாமல் திண்டாடுகிறேன். நீங்கள் எனக்கு வழிகாட்டினால் வெள்ளை கொக்குகளை பொசுக்கியே தீருவேன். இது சத்தியம்.
0: கவலைப்படாதே செண்பகராமா, உன் எண்ணம் நிறைவேறும். மனதை தளர விடாதே. உன் இடையூறுகளை நான் சரி பண்ணுகிறேன். உன் தாய் தந்தையிடம் நான் பேசுகிறேன்.
1: ஐயா, உங்களால் எப்படி முடியும்? எனக்கு புரியவில்லை. நீங்கள் இருப்பதோ ஜெர்மனி.
0: செண்பகராமா, அடுத்த மாதம் நான் ஜெர்மனிக்கு போக போகிறேன். அதே சமயம் நீ என்னோடு வர விரும்பினால் உன்னை அழைத்துச் செல்கிறேன். உன் படிப்புக்கான எல்லா செலவுகளையும் நானே பார்த்துக் கொள்கிறேன். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் வழிமுறைகளையும் சொல்லித் தருகிறேன்.
1: ஐயா, நான் தங்களோடு ஜெர்மனி வருகிறேன். உங்கள் வழிமுறைகளை பின்பற்றி வெள்ளையனை இந்த நாட்டை விட்டே துரத்துகிறேன். பெற்றோர்கள் விருப்பத்தையும் கேட்டு வந்து விடுகிறேன்.
0: சரி, போய் வா. பெற்றோர்கள் சம்மதிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஜெர்மனிக்கு உன்னை கூட்டி போக முடிவெடுத்து விட்டேன். நல்லதே நடக்கும். போய் வா.
1: ஐயா, நான் நல்ல செய்தியோடு நாளை தங்களை சந்திக்கின்றேன்.

0: அம்மா எங்கம்மா இருக்கீங்க? அம்மா
1: ஏண்டா என்ன விஷயம்? சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வர்றதுக்குள்ள.
0: அம்மா ஒரு முக்கியமான விஷயமா, அத சொல்லதான் உங்களை கூப்பிட்டேன்.
1: அப்படி என்னதான் முக்கியமான விஷயமோ சொல்லு.
0: ஸ்ட்ரிக்லாண்ட் ஐயா அவரோட செலவுல என்னைய ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. நான் போகட்டும் அம்மா?
1: என்னடா சொல்ற, அந்த பைத்தியக்கார ஒன்ன ராமா, நீ படிச்சு பட்டம் வாங்கி நல்ல வேலையில சேரணும் அப்படிங்கறதுதான் எங்க ஆசை.
0: அம்மா

0: ஜெர்மனிக்கு ஸ்ட்ரிக்லாண்ட் ஐயா கூட்டிட்டு போய் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாராமா.
1: யாரு அந்த அரப்பைத்தியமா?
2: அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அவர் பைத்தியம் இல்லப்பா, பெரிய விஞ்ஞானி, நிறைய ஆராய்ச்சி பண்றதுக்காக ஜெர்மனியில இருந்து வந்தவரு. பைத்திய மாதிரி நடிக்கிறாருப்பா.
1: என்னடா சொல்ற, ஆச்சரியமா இருக்கு. சரி, உன் விருப்பப்படி ஸ்ட்ரிக்லாண்டோட ஜெர்மனிக்கு போய் நல்ல முறையில படி. இங்க இருந்தா வெள்ளக்காரனை திட்டியே நீ ஜெயிலுக்கு போயிருவ. நாகம்மா, நாளைக்கு அந்த துறைய போய் பார்த்து பேசலாம்.
3: வாங்க வாங்க ஏட்டு சின்னசாமி, வாங்கம்மா. உங்களை பத்தி தினமும் செண்பகராம என்கிட்ட சொல்லுவான்.
1: வணக்கம் ஐயா. என் மகனை எவ்வளவோ கண்டிச்சிருக்கேன், வீட்டை விட்டு வெளியே போடான்னு கூட சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே அவனை பிரிய மனசு வரல.
3: ஏட்டு, என்ன பத்தி உங்க குடும்பத்துல இருந்த சந்தேகங்க எல்லாம் தீர்ந்திருக்கணும்னு நினைக்கிறேன்.
1: செண்பகராம, உங்களை பத்தி சொன்னதும் மனசு தைரியம் ஆயிடுச்சுங்க ஐயா.
3: ஐயா, போலீஸ் இலாக்காவில பணியாற்று நீங்க எப்படி குற்றவாளிகளை பத்தி துப்பு துளக்குறீங்களோ அது மாதிரி நானும் போலீஸ்காரங்க எங்க போறாங்க என்ன செய்யறாங்கன்னு கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இது என்னுடைய ஆராய்ச்சியில ஒண்ணு.
1: ஐயா, அப்படின்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமுங்களா?
3: நான் யாருங்கறத விடுங்க, உங்க மகன் செண்பகராம பல்வேறு திறமைகளை வச்சிருக்காரு.
1: அதென்னமோ உண்மைதானுங்க. இங்கிலீஷ்காரங்களை எதிர்க்கிறது மட்டும்தான் எனக்கு அவன்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம்.
3: அதை விடுங்க, எதிர்காலத்துல உங்க பையன் நல்லா படிச்சு எல்லாரும் பாராட்டும்படியா உயர்ந்த இடத்துக்கு வருவான், அதை புரிஞ்சுக்குங்க. அதே சமயம் உங்க மகனை நான் ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போய் படிக்க வைக்கிறேன், இத மட்டும் நீங்க ரொம்ப ரகசியமா வச்சுங்க, யாருகிட்டையும் சொல்லாதீங்க. சொந்தக்காரங்க வெளியார் யாருக்கும் தெரியக்கூடாது.
1: ஐயா, நீங்க சொன்ன மாதிரி ரகசியமா வச்சுக்கிறோம், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். இது சத்தியம் ஐயா. என் மகனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்.
3: இப்ப இருந்து அவன் என் மகன். அம்மா கவலைப்படாதீங்க.
0: சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. செண்பகராமா, உன்னை பிரியறத நினைக்கிற போதுதான்.
4: அம்மா அப்பா, நான் நல்லா படிச்சு பட்டம் வாங்கிட்டு வந்து உங்களை பாக்குறேன்.
1: சரி செண்பகராமா, பார்த்து போயிட்டு வாப்பா.
4: ஐயா, இந்த கப்பல்ல நாம ஜெர்மனிக்கு போக போறீங்களா?
3: இல்ல, கொழும்புல இருந்து நாம இத்தாலி நாட்டுக்கு போக போறோம்.
4: நீங்க ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போறது தானே என்கிட்ட சொன்னீங்க, இப்ப எதுக்கு அங்க போகணும்?
3: ஜெர்மனிக்கு போன உடனே நீ ஐரோப்பிய மொழியில பேசணும், அதுக்கு ஐரோப்பிய நாட்டு மொழிகளை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் இத்தாலிக்கு போறோம்.
4: சரிங்க ஐயா, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. எனக்கு என்ன தெரியும்,
3: கல்லூரியில சேர்ந்து படிச்சுட்டு பல மொழிகளை கத்துக்கிட்டு பேச பழகிட்டா நீ தொடர்பு வச்சு ஆங்கிலேயனை வீழ்த்த ஏற்பாடு செய்ய முடியும்.
4: ஐயா, நீங்க சொல்றபடியே நடந்துக்கிறேன், எப்படியாவது என் நாடு விடுதலை அடைய வேண்டும். ஐயாவை என்ன காணுமே, காலேஜுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்து விடுறேன்னு சொன்னவரு இங்க இருக்க சொல்லிட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது, என்ன செய்யறது?
3: மிஸ்டர் செண்பகராமன் நீங்க தானே?
4: ஆமாமா, நான் தான். நீங்க யாரு? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்?
3: செண்பகராமா, என்ன தெரியலையா? நல்லா பாரு, நான் தான் அரக்கிருக்க பைத்தியக்காரன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.
4: ஐயா, என் கண்ணை என்னால நம்பவே முடியல. நீங்களா? என்ன ட்ரெஸ், என்ன ஸ்டைல், என்ன நட, இத்தாலியில நீங்க ரொம்ப பெரிய ஆளியா?
3: உங்க ஊர்ல பைத்தியக்காரன், இது இத்தாலி, இதுதான் என்னுடைய ஒரிஜினாலிட்டி, புரியுதா?
4: நம்பவே முடியல ஐயா. அடேங்கப்பா, ஆடி போயிட்ட, இனி எனக்கு கவலையே இல்லை ஐயா.
3: செண்பகராமா, ஊருக்கு தகுந்த வேஷம் போடணும். இத்தாலி மொழியோட பல நாட்டு மொழிகளையும் படிக்க வச்சு பேச வைக்கிற கல்லூரியில உன்னை சேர்க்க போற. நீ நல்லா படிச்சு முன்னேறணும், அப்பதான் நீ போராட முடியும். திட்டமிட்டு வெள்ளைக்காரனை முறியடிக்கணும். உன்னை என்னோட வளர்ப்பு மகன் சொல்லி இருக்கிற, ஏன் தெரியுமா? அப்பதான் உன்னை பிளாக் இண்டியன் சொல்லி ரேகிங் பண்ணாம இருப்பாங்க, இல்லைன்னா கலாட்டா பண்ணுவாங்க.
4: ஐயா, நீங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன, அவங்கள சமாளிச்சிட மாட்டேன்.
3: சரி வா, காலேஜுக்கு போகலாம்.
0: ஆட்சிக்கு எதிராக ஜெய்ஹிந்த் கோஷமிட்டு இந்திய திருநாடு.

0: சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று துடியாய் துடிக்கும் செண்பகராமனை பார்க்க வேண்டும். தாங்கள் உதவி செய்ய முடியுமா?
1: காமா அம்மையார் அவர்களே, பெர்லினில் நடக்கும் சங்க கூட்டத்திற்கு தாங்கள் வருவீர்கள் என்று கேள்விப்பட்டேன். பாரிஸ் நகரத்தில் இருந்து தாங்கள் அனுப்பி வைத்த வந்தே மாதரம், மதன தல்வார் என்ற பத்திரிகைகளை தவறாமல் படித்து வருகிறேன். நான் தான் செண்பகராமன். ஜெய்ஹிந்த்.
0: ஜெய்ஹிந்த். கோஷம் காதல் விழுந்ததும் என்னை நான் மறந்தேன். செண்பகராமா, தங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி. என் அன்பு மாசியும் தங்களுக்கு எப்பொழுதும் உண்டு.
1: தங்களை சந்தித்தது பாரத மாதாவையே சந்தித்தது போன்ற உணர்வு எனக்கு. இனி கவலை இல்லை, பிரிட்டிஷ் ஆட்சியை மண்ணோடு மண்ணாக்குவேன். உங்கள் அறிவுரைப்படி நடந்து கொள்கிறேன்.
0: செண்பகராமா, உலகில் எங்கெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியின் அடக்குமுறை நடக்கிறதோ அதை பற்றி உனக்கு தகவல் கொடுக்கிறேன்.
1: காமா அம்மையார் அவர்களே, என் போராட்டத்திற்கு தங்கள் தகவல்கள் பேருதவியாக இருக்கும். வெள்ளை பரங்கியருக்கு பாடம் புகட்டுவேன். இந்திய திருநாட்டை சுதந்திர நாடாக்குவேன். உங்களிடம் ஒரு வேண்டுகோள், நான் ஜெர்மானிய மன்னரை காண வேண்டும் மேடம்.
0: செண்பகராமா, வாருங்கள். ஜெர்மானிய மன்னரின் பிஏவாக இருக்கும் என் நண்பர் ஹர்தயால் என்பவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்.
2: மேடம் காமா அவர்களே, வெல்கம். எப்படி இருக்கிறீர்கள்? பெர்லினில் தாங்கள் இருப்பதாக செய்தி கிடைத்தது. உடனே தங்களை காண வந்தேன்.
0: வாருங்கள் ஹர்தயால், மிக்க மகிழ்ச்சி. ஹர்தயால், இவர் செண்பகராமன், தேசப்பற்று மிக்கவர், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஜெய்ஹிந்த் கோஷத்தை உருவாக்கியவர்.
2: வணக்கம். இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இன்றுதான் நேரில் பார்க்கிறேன். தங்கள் முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: இவர் ஜெர்மானிய மன்னரை பார்க்க வேண்டுமாம். உடனே ஆவண செய்யுங்கள்.
2: அப்படியே ஆகட்டும் மேடம் காமா அவர்களே.

0: ஜெர்மானிய மன்னருக்கு எனது வணக்கங்கள்.
1: ஓ, வாருங்கள் மிஸ்டர் ஹர்தயால், வெல்கம், மிக்க மகிழ்ச்சி. ஆர் யூ ஃபைன்?
0: யுவரானர் நலம்தான். இவர் என்னுடைய நண்பர் செண்பகராமன். மேடம் காமாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். தங்களை காண வேண்டும் என்று அழைத்து வந்தேன்.
2: வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். மன்னருக்கு என் பணிவான வணக்கம். தங்களை பார்த்ததில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.
1: தேங்க்யூ. தங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு தான் தங்களை நேரில் பார்க்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி, மகிழ்ச்சி. இந்தியா விடுதலைக்காக தாங்கள் போராட எடுத்துள்ள முயற்சிகளை நான் பாராட்டுறேன். ஐ எம் விஷிங் யூ. தங்கள் ஜெய்ஹிந்த் கோஷம் என்னை புல்லரிக்க செய்து இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். அது உங்களை போன்ற நாட்டு பற்று கொண்ட வீர இளைஞர்கள் திரண்டாலே வெற்றி நிச்சயம்.
2: மேன்மை தங்கிய மன்னரின் பாராட்டுக்கும் உங்கள் எண்ணத்திற்கும் இந்திய திருநாடே தலை வணங்குகிறது. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு சாவுமணி அடித்தே தீர்வோம். பரங்கி சீமைக்கு அவர்களை ஓட ஓட விரட்டியே தீர்வோம். அதற்கு தங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் போதும்.
0: யுவரானர் செண்பகராமன் ஒரு அக்னி குழம்பு. நாடு விடுதலை பெற தன் உயிரையும் தியாகம் செய்ய துணிந்தவன், புரட்சிகரமானவன்.
1: செண்பகராமா, என்னுடைய பூரண ஆசீர்வாதம். என் படை உதவியும் உனக்கு உண்டு. உன் வீரம் மிக்க பேச்சு, உன் செயல் எனக்கு பிடிச்சது. ஐ அம் அப்ரிசியேட்டிங். அதனால் நாளையிலிருந்து எனக்கு ஆலோசகராக உன்னை நியமிக்கிறேன். என்ன மிஸ்டர் ஹர்தயால், நான் சொல்றது சரிதானா?
0: தங்களது முடிவு சரியானது யுவரானர். வாழ்த்துக்கள் செண்பகராமா.
2: மேன்மைமிக்க மன்னர் பெருமானே, நான் பிறந்ததின் பயனை அடைந்தேன். இனி பிரிட்டிஷ் ஆட்சியை ஒழிப்பதுதான் என் லட்சியம், கனவு எல்லாம். தங்கள் உயரிய நண்பனாக நட்பு கொண்டதற்கு வார்த்தைகளால் நன்றி சொல்ல முடியாது.
0: யுவரானர் தாங்கள் ஓய்விடுங்கள், நாங்கள் வருகிறோம்.
2: மேன்மை தங்கிய மன்னருக்கு வணக்கங்கள். தங்களிடம் என்னுடைய விருப்பம் ஒன்றை தெரிவிக்க தாங்கள்

0: அனுமதி அளிக்க வேண்டும்.
1: எஸ் மிஸ்டர் சண்பகர் ராமன், விரும்பியபடி ஜெர்மன் ராணுவ படையிலே சேர்ந்து அதிலும் நீர்மூழ்கி கப்பல் படையில் மிகச்சிறந்தவனாக உருவாகி இருக்கிறாய். கேப்டனுக்குரிய அத்தனை தகுதிகளையும் பெற்றுவிட்டாய். இனி என் விருப்பம்
2: யுவர் ஆனர், பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் போர் தொடங்கிவிட்டது அல்லவா? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்மிடமிருந்து ஆயுத உதவிகளை பெற்று இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷாரை விரட்டியடித்து சுதந்திரமடைய ரகசிய கடிதம் அனுப்பி வருகின்றனர். அதை சொல்லத்தான் சண்பகராமன்.
1: நல்ல செய்தி தானே சண்பகராமன், உங்க விருப்பத்தை சொல்லுங்க.
2: ஏன் தயங்குகிறாய் சண்பகராமா? உனக்கு உதவ மன்னர் காத்திருக்கிறார். சொல்.
0: மன்னர் அவர்களே, நீ சேனா, சான் ஹாரல்ட் போன்ற பெரிய போர்க்கப்பல்கள், அதைவிட எம்டன் லீப்சிக் கப்பல்களும் நம்மிடம் இருக்கின்றன. அதில் எம்டன் கப்பலில் நான் சென்று இந்திய கடற்படை பகுதிகளில் உள்ள பிரிட்டிஷ் படை ஆயுத கிடங்குகளையும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையையும் நீர்மூழ்கி கப்பல் எம்டன் மூலமாக தரைமட்டமாக்கி ஆங்கிலேயர்களை விரட்ட நினைக்கின்றேன். தாங்கள் உத்தரவு கொடுத்தால் உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கிழக்கிந்திய கம்பெனியின் பெயரில் இந்தியாவிற்குள் நுழைந்து எங்களையே அடிமைகளாக்கிய பரங்கிகர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். அதுதான் என் ஆசை. அதே சமயம் நான் திரும்பி ஜெர்மனிக்கு வர வேண்டும். தாங்கள் அனுமதி தர வேண்டும். இதுவே என் விருப்பம்.
2: செண்பகராமா, மன்னரின் உத்தரவு தான் ஏற்கனவே கிடைத்துவிட்டதே.
0: மன்னர் அவர்களுக்கு நன்றி. இந்திய திருநாட்டை சுதந்திர திருநாடாக்கிவிட்டு ஜெர்மனி வருகிறேன்.
1: சண்பகராமா, எம்டன் கப்பலில் உள்ள கமாண்டர் வான் முல்லர் உங்களுக்கு உதவி செய்வார். சென்று வாருங்கள்.
0: நன்றி மன்னரே.
3: வணக்கம் ஹர்தயால் சண்பகராமன். மன்னன் கைசரின் உதவியால் எம்டன் கப்பலில் சென்று பல பிரிட்டிஷ் கப்பல்களை கடலில் மூழ்கடித்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மீது குண்டை வீசி பிரிட்டிஷ் ஆயுத கிடங்கு படை வீரர்கள் மீதும் குண்டை வீசி அவர்களுடைய ராணுவ தளவாடங்களை அழித்துவிட்டு மீண்டும் பல ஆபத்துகளில் இருந்தும் தப்பித்து ஜெர்மனிக்கே வந்த சண்பகராமனுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும். ஆனால் என்ன செய்வது, கெய்சருக்கு எதிராக எழுந்த கலவரங்களால் அவர் பதவி வெல்க வேண்டியதாயிற்று.
2: ஆம், என்ன செய்வது மேடம் காமா அவர்களே, அவருக்கு எதிராக வெயினர் குடியரசு ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பின் நாஜி கட்சியினர் வந்தனர். இப்போது ஹிட்லரின் ஆட்சி.
0: ஹிட்லருக்கும் பிரிட்டிஷார் மீது கோபம் உண்டல்லவா? அதனால்தான் இந்திய விடுதலைக்காக அவரிடம் உதவி கேட்க சந்திக்க நினைக்கின்றேன்.
3: சண்பகராமா, ஜெர்மனியில் ஹிட்லரின் ஸ்வஸ்திகா ஆட்சி கொடி பார்க்கிறது. பிரிட்டனிடம் ஜெர்மனி அவமானம் அடைந்ததை கண்டு உலக நாடுகளில் ஜெர்மனி தனி சிறப்பு மிக்க நாடாக வேண்டும் என திட்டமிட்டு சர்வாதிகார ஆட்சியை ஹிட்லர் தொடங்கி உள்ளார். எங்கே போய் முடிய போகிறதோ?
0: மேடம் காமா அவர்களே, உங்களோடு வந்திருக்கும் பெண் யார் தெரிந்து கொள்ளலாமா?
3: இந்த பெண் என் வளர்ப்பு மகள். பெயர் லட்சுமி பாய். மணிப்பூரை சேர்ந்தவள். எனக்கு உதவியாக இருப்பவள். இந்திய நாட்டின் விடுதலைக்காக தீவிரவாதிகள் நடத்தும் அத்துணை நாடுகளின் தீவிரவாதிகளை பற்றிய விவரங்களை அறிந்தவள். அந்த வகையில் உன்னையும் பார்க்க வந்திருக்கிறாள்.
4: வணக்கம். தங்களை பற்றியும் உங்களுடைய விடுதலை போராட்டங்கள், இந்திய மண்ணிலிருந்து பிரிட்டிஷாரை விரட்டி அடிக்க நாடு சுதந்திரம் அடைய நீங்கள் படும் பாட்டை முழுக்க அறிந்தவள். உங்களுடைய நாட்டு பற்று என் உள்ளத்தில் பதிந்த ஒன்று. இன்றுதான் உங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சி.
0: அடடா, ஜான்சி ராணியை போல் பெயர் லட்சுமி பாய். வீரம் செறிந்த பேச்சு. இந்திய விடுதலை போராட்டத்திற்கு உன்னை போன்ற பெண்கள் தேவை. இப்படிப்பட்ட நாட்டு பற்றுமிக்க ஒரு பெண்ணைத்தான் திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்தேன். தப்பாக எடுத்துக் கொள்ளாதீர்கள்.
3: என்ன லட்சுமி பாய், சண்பகராமன் உன்னை பார்த்ததும் உன் பேச்சை கேட்டதும் எப்படி சொல்கிறார்? இவரை மறக்கி இவருடைய போராட்டங்களை முறியடிக்கவும் வீரமிக்க இவர் பேச்சை கேட்ட பல பெண்கள் காதலிக்க முயற்சித்தும் தோற்று போனார்கள். ஆனால் உன்னை கண்டதும் சண்பகராமன் சொன்னது, லட்சுமி பாய், என்ன வைத்த கண் மாறாமல் சண்பகராமனையே பார்த்து கொண்டிருக்கிறாய்?
2: மேடம் காமா.

0: லட்சுமி பாய்க்கு வெட்கத்தை பாருங்கள். விரைவில் நாம் இவர்கள் திருமணத்தை முடித்து வைத்தால் நல்லது என்று நினைக்கிறேன்.
1: என்ன லட்சுமி பாய், சண்பகராமன் இருவருக்கும் சம்மதமா?
2: சம்மதம் தான்.
1: சரி சரி. ஹத்தையால்
0: மேடம்,
1: நீங்கள் சொன்னபடி ஒரு நல்ல நாள் பார்த்து எளிமையான முறையில் இவர்கள் திருமணத்தை நடத்தி விடலாம்.
2: மேடம் காமா அவர்களே, நான் மணந்தால் இந்திய பெண்ணைத்தான் மணப்பேன் என எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருப்பேன். அது உங்கள் மூலமாக கிடைத்த பரிசு.
0: அந்த பரிசு உனக்கேற்ற துணைவியாக அமைந்தது உனக்கு மகிழ்ச்சிதானே செண்பகராமா?

0: ஜான்சி, மகிழ்ச்சியான செய்தி. நமது அலுவலகம் சுவராஜில் இருந்து பிரிட்டிஷாரை ஒழிப்பது பற்றிய செய்திகள் போனதால் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் அதை ஏற்றுக்கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடி சுதந்திர பூமியாக நம் நாட்டை மாற்ற துணிந்து விட்டார்கள்.
1: தங்களுடைய சுதந்திர தாகம், உங்கள் பேச்சு, போராட்ட முறைகள் நாட்டுப்பற்று மிக்க அனைவருக்கும் பிடித்துவிட்டது. இனி பிரிட்டிஷாருக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது.
0: ஜான்சி, நாட்டுப்பற்று மிக்க நீ என் மனைவியாக வந்தது நான் செய்த புண்ணியம். உன்னை பற்றி மேடம் காமா சொன்னது அத்தனையும் உண்மை. இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, உன் செயலிலும் சரி, நீ பாராட்டுக்குரியவள்.
1: நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். நாஜி படிகள் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் ஒற்றர்களோடு நாஜி படையினர் தொடர்பு வைத்து உங்களை பற்றிய ரகசியங்களை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: ஜான்சி, நீ சொல்வதை நான் கேட்கின்றேன். எனக்கும் தெரியும், நாஜி படைக்கு நான் ஹிட்லரை சந்திப்பது பிடிக்கவில்லை. அதே சமயம் என் போராட்டங்களை வேவு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். நான் மிகவும் கவனமாக செயல்படுவேன்.
1: எனங்க, நீங்க ஆரம்பத்திலிருந்தே நொடிக்கு நொடி ஜான்சி என்றுதான் அழைக்கிறீர்கள். லட்சுமி பாய் என்று அழைப்பதை விட ஜான்சி என்று கூப்பிடத்தான் உங்களுக்கு பிடிக்குமோ?
0: எனக்கு உன் பெயரை முதல் முதலில் கேட்ட போதே என் இதயத்துக்குள் ஜான்சி வந்து விட்டாள். பிரிட்டிஷாரால் ஜான்சி நகரம் சூறையாடப்பட்டு பிணக்காடாக்கிய போது கோட்டையை விட்டு வெளியேறிய லட்சுமி பாய் வீரத்தோடு வாளால் வெள்ளையர்களின் தலையை சீவி எறிந்து பந்தாடிய ஜான்சி ராணி நாட்டு விடுதலைக்காக இன்னுயிர் தந்தவள்.
1: அதனால் லட்சுமி பாயை விட ஜான்சி பெயர் பிடிக்கும். அப்படியே அழையுங்கள், எனக்கும் பிடிக்கும். ஹிட்லர் சர்வாதிகாரி மட்டுமல்ல, ஜெர்மனியின் சிறந்த ராணுவ தளபதி. சந்திப்பின் போது கவனம் தேவை.
0: சரி, ஹர்தயால் எனக்காக காத்துக் கொண்டிருப்பார். நான் வருகிறேன் ஜான்சி.
1: சென்று வாருங்கள்.
2: வாருங்கள் வாருங்கள் மிஸ்டர் ஜெயின் செண்பகராமன், எப்படி இருக்கீங்க? உங்க வண்டே மாடுற கோஷம் எல்லாம் பிரிட்டிஷ்காரருக்கு கேக்குதா? வெல்கம் செண்பகராமன், உங்க போராட்டம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ஜெயஹிந்த், வணக்கம். ஜெர்மனியின் சர்வாதிகாரி ஹிட்லருக்கு, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் நன்றாக இருக்கின்றேன். இந்திய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்றேன். வந்தே மாதரம் எங்கள் தாரக மந்திரம், அது எங்கள் உயிரின் நாதம். சுயராஜ்யம் எங்கள் பிறப்புரிமை, இது திலகரின் கோஷம், இது எங்கள் வேதம். பிரிட்டிஷ் ஆட்சியின் கொடுமை இந்தியாவில் தலைவிரித்தாடுகிறது. எங்கிருந்தோ அண்டி பிழைக்க வந்த அன்ன காவடிகள், வரதேசிகள், ஆங்கிலேயர்கள் எங்கள் நாட்டை ஆட்சி செய்வதா? எங்கள் நாட்டை சுதந்திர பூமியாக்கி நாங்களே ஆட்சி செய்ய வேண்டும். பரங்கியனை பூண்டோடு நசுக்க வேண்டும். மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும். எங்கள் கனவு நனவாக வேண்டும். அதற்காகத்தான் தங்களிடம் உதவி கேட்க.
2: செண்பகராமன், போடும் போடும், என்ன பெரிய வண்டே மாதரம்! ஜெய்ஹிந்த், இதற்கெல்லாம் பயப்படுவானா? பிரிட்டிஷ்காரன் அடிமைப்படுத்தி உங்க நாட்டை ஆட்சி செய்யறான். பிரிட்டிஷாரை ஒழிப்பதா? அது உங்களால் முடியாது. இந்தியர்கள் சொந்தமாக நாட்டை ஆள தெரிய

0: தகுதியில்லாதவர்கள், தகுதியற்றவர்கள், கோழைகள், அடி வருடிகள், குட்ட குட்ட குளியும் செம்மறி ஆடுகள். ஆட்சி செய்ய சுதந்திரமா நடக்காது. வெள்ளை எனக்கு அடிமைகளாகத்தான் நீங்க வாழ முடியும்.
1: நிறுத்துங்கள், நிறுத்துங்கள் உங்கள் பேச்சை. நாஜி படைகளின் தலைவனாக சர்வாதிகாரியாக நீங்கள் இருக்கலாம். இந்திய திருநாட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? வீர மறவர்கள் தோண்டிய நாடு, அந்நியன் கால் வைக்க பயந்த நாடு. என்ன சொன்னாய்? ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள் நாங்களா? சரித்திரம் தெரியுமா உனக்கு? தென்பாண்டி சீமை என்றாலே உலகுக்கே தெரியும். வீரத்தின் விளைநிலம், போர் பரணி பாடும் நிலம், பண்பாட்டின் சிகரம் எங்கள் இந்திய திருநாடு. உலகையே வென்று ஆட்சி புரிந்தவன் சோழ பேரரசு, கொரில்லா போர் முறைக்கு சிவாஜி, ஆங்கிலேயர்களை திகைக்க வைத்து முதன் முதலில் ராக்கெட்டுகளை ஏவி போர் புரிந்தவன் திப்பு சுல்தான். களரி என்ற ஆயுதத்தால் வெள்ளையர்கள் தலைகளை சீவி பந்தாடிய சிவகங்கை சீமை மகாராணி வேலு நாச்சியார், ஒரு நெல்மணி கூட வரியாக தரமாட்டேன், இது எங்கள் தாய் திருநாடு, கும்பினியருக்கு இங்கு என்ன வேலை, ஓடு ஓடு என்று விரட்டியவன் நெற்கட்டு செவல் புலித்தேவன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, வெள்ளை எனக்கு எதற்கு கிசி என்று சூளுரைத்தவன் வீரபாண்டிய கட்டபொம்மன். மருதுபாண்டியர்கள் பெயரை கேட்டாலே நடுங்கிய பிரிட்டிஷ்காரர் தீரன் சின்னமலை ஒருவனாகவே 3000 குதிரைப்படை வீரர்களையும் ஜெனரல் ஹாரிஸையும் தலைதெறிக்க ஓட வைத்தவன்.
0: இதெல்லாம் பழங்கடை, திரும்பவும் சொல்றேன், உங்களால் பிரிட்டிஷ் ஆட்சியை ஒன்னும் செய்ய முடியாது.
1: மங்கள் பாண்டேவின் வீரம், சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங், பாவேசு ஐயர், அரவிந்தர் பற்றி உனக்கு தெரியாது. பாட்டு தோட்டாக்களால் பரங்கியனுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த பாரதி பற்றி உனக்கு என்ன தெரியும்? இரட்டை குழல் துப்பாக்கிகள் விஞ்சை கதிகலங்க வைத்த வாவு சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா தெரிந்தும் தெரியாதது போல் பிரிட்டிஷாருக்கு ஒத்துதுகிறாயா? இந்தியாவை இழிவுபடுத்தி பேசுவதை இனிமேல் நிறுத்திக்கொள். கொள்ளையடிக்க தெரிந்த பிரிட்டிஷார் குள்ளநரிகள், பிரித்தாளும் சூழ்ச்சியில் கைதேர்ந்தவர்கள், கோழைகள். அதனால் தான் உலக போருக்கு பிரிட்டிஷ் நாட்டிலிருந்து படைகளை திரட்டாமல் இந்தியர்களை திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், ஜெர்மனி நிலைத்து நிற்க வேண்டும், உங்கள் ஆட்சி தொடர வேண்டும். நட்பு நாடி வந்ததே வெள்ளையன் ஆட்சி ஒழிய, தாயின் மணிக்கொடி பறக்க நீங்கள் உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறேன். இந்தியர்களை ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள் என்று இழிவாக பேசியதற்கு தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். அப்போதுதான் என் ஆத்திரம் அடங்கும். வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த்.
0: செண்பகராமன், அக்னி பிழம்பாக மாறிவிட்டீர்கள். இப்போது உணர்ந்து கொண்டேன் இந்திய திருநாட்டின் வீரம், அது மகத்தானது. நான் இந்தியர்களை பற்றி தவறாக பேசியது உங்கள் மனதில் ஆழமாக படிய அது எரிமலையாய் வெடிக்கத் தொடங்கியதை பார்த்தேன். உங்கள் வேதனைக்காக நான் வருந்துகிறேன். இப்போதுதான் பிரிட்டிஷ் ஆட்சியின் கொடுமை புரிந்தது. நான் வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நாம் எப்பொழுதும் நண்பர்களாக இருப்போம். என் உறவி எப்போதும் உண்டு. வாழுங்கள் என்னோடு, விருந்துண்டு செல்லலாம்.
2: ஜான்சி, நான் ஹிட்லரை சந்தித்தது, நான் இந்திய விடுதலை வீரர்களை பற்றி பேசியது, அதை புரிந்து கொண்ட ஹிட்லர் என்னிடம் மன்னிப்பு கேட்டது, நட்போடு விருந்தில் அமர்ந்தது, இது எல்லாம் நாஜிக் படைகளுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவருக்கும் தெரியாமல் விருந்தில் விஷம் வைத்து எனக்கு கொடுத்து விட்டார்கள். இதை நான் ஹிட்லரை சந்தித்து சொல்லியே தீர வேண்டும்.
3: என்னங்க, இத்தாலிக்கு போய் அங்க மருத்துவமனையில அது விஷந்தா அப்படின்னு கண்டுபிடிச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆளை சாகடிக்கும் தெரிஞ்சு, அதுக்கு வேண்டிய சிகிச்சைகளை செய்து குணமாகி ஜெர்மனுக்கு வந்திருக்கோம். இந்த செய்தி நாஜி படைகளுக்கு தெரிஞ்சு ஏதாவது திட்டம் போட்டாங்கன்னா என்ன செய்யறது? இத்தாலியில நாம வந்தபோது நம்ம வீட்டு எல்லாம் உடச்செறிஞ்சாங்க நாஜி படை. நாம கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க.
2: ஜான்சி,

0: இந்திய தேசம் விடுதலை அடையணும். நாஜிக் படையை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஹிட்லரை நான் சந்திக்கணும், உண்மையை சொல்ல வேண்டும். அவரோட உதவியோடு இந்தியாவை சுதந்திர நாடாக்கணும், அதுதான் என் ஆசை.
1: என்னங்க சொன்ன கேளுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னங்க
0: ஜான்சி, கவலைப்படாதே. நான் ரொம்ப கவனமாக நாஜிக் படைக்கு தெரியாத மாதிரி போய் ஹிட்லரை சந்தித்து விட்டு வருகிறேன்.
1: சரி, உங்களை தடுக்க முடியாது. உங்க போராட்டத்துக்கு நான் தடையே இருக்க மாட்டேன். பத்திரமா போயிட்டு வாங்க
0: ஜான்சி, சீக்கிரமாக வந்து விடுகிறேன்.
1: சரிங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ ஐயோ, இது என்ன? தலையெல்லாம் ரத்தம், உடம்பெல்லாம் காயம். ஐயோ, என்னங்க என்னங்க, பேசுங்க பேசுங்க. கண்ணை திறந்து பாருங்க. போக வேண்டாம் போக வேண்டாம்னு சொன்னே கேட்டீங்களா? இப்போ எனக்கு பயமா இருக்குங்க, பயமா இருக்கு.
0: ஜான்சி, கவலைப்படாதே. நான் ஒரு ராணுவ வீரன், இந்திய திருநாடு சுதந்திரம் அடைய பாடுபடுகிறவன், கோழை இல்ல. நாஜிக் படையினர் அடிச்ச அடியை பற்றி எனக்கு கவலையே இல்லை.
1: அது எனக்கு தெரியுங்க. மேடம் காமாவின் வளர்ப்பு மகள் நான். ஜெய் ஹிந்த். செண்பகராமனின் மனைவி ஜான்சி. உங்கள் ஆற்றல் திறமை எல்லாம் எனக்கு தெரியுங்க. நய வஞ்சகமா நாஜிக் படை உங்களை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டாங்களே, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். உங்களை
0: நினைச்சே கூடாது. இந்திய சுதந்திரத்திற்காக வாழ்ந்த நான் அதை பார்க்காமலேயே போய்விடுவேனோ அப்படி என்கின்ற பயம். சாவ பத்தி அல்ல, பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு.
1: அப்படி சொல்லாதீங்க, என்னால தாங்க முடியாதுங்க. ஐயோ, நான் என்ன செய்வேன், உங்களை பிரிஞ்சு நான் எப்படிங்க வாழ்வேன்? ஐயோ
0: ஜான்சி, எனக்கு ஒரு உதவி செய்வாயா?
1: சொல்லுங்க, செய்யறேன், கண்டிப்பா செய்யறேங்க, சொல்லுங்க.
0: ஜான்சி, இது நான் பிழைக்க போவதில்லை. திருவனந்தபுரத்தை விட்டு ஜெர்மனிக்கு புறப்பட்ட போது, மீண்டும் ஊருக்கு வரும்போது, என் நாடு சுதந்திரம் பெற்ற இந்தியாவாக இருக்கும் போதுதான் வருவேன் என்று சபதம் எடுத்தேன்.
1: சொல்லுங்க,
0: அது நிறைவேறுமா?
1: கண்டிப்பா நிறைவேறுங்க. நீங்க நல்லா இடுவீங்க.
0: ஜான்சி, அது நடக்காது போல் இருக்கிறது. வலி தாங்க முடியவில்லை. ஜான்சி,
1: சொல்லுங்க,
0: ஒரு கடமையை செய்வாயா?
1: என்னங்க, என்ன சொல்லுங்க, நான் செய்யல, சொல்லுங்க.
0: ஜான்சி, ஒருவேளை நான் இறந்து விட்டால்,
1: அப்படி சொல்லாதீங்க.
0: என் அஸ்தியை வாங்கி சுதந்திர கொடி பறக்கும் இந்திய திருநாட்டுக்கு போய் என் அஸ்தியை வீரம் செறிந்த தென்னாடு முக்கடல்கள், வயல்வெளிகள், இந்தியா முழுவதும் தூங்கிவிடு. அது போதும். அதோ
1: என்னங்க
0: ஜான்சி,
1: சொல்லுங்க.
0: பிரிட்டிஷ் கொடி இறங்கிவிட்டது. நம் கொடி பற்றொளி வீசி பறக்கிறது. வெள்ளையர்கள் ஓடுகிறார்கள். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டு

அது ஜெய் ஹிந்த் செண்பகராமன் சரித்திர நாடகம். எழுதியவர் மருதூர் கே கோட்டீஸ்வரன் அவர்கள். இதில் கதாபாத்திரமானோர் செண்பகராமனாக எம் சிவகணேசன், ஜான்சி எனும் லட்சுமிபாயாக கே சாந்தி, தந்தை சின்னசாமியாக காரைக்குடி லே நாகராஜன், தாயார் நாகம்மாள் ஆகவும் மேடம் காமாவாகவும் சி அமலோற்பவ அருள்மணி, ஸ்ட்ரிக்லாண்டாக கே ரவீந்திரன், ஹர்தயாளாக வி சீதாராமன், ஜெர்மானிய மன்னர் கெய்சராக என் உன்னிகிருஷ்ணன், அடால்ஃப் ஹிட்லராக இ சூர்யா ஆகியோர். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்.

அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

0: காலப்பெட்டகத்தின் அழியா பொக்கிஷம், கலைகளின் அற்புத ஒலி நூலகம்,
1: நிறமாலை 5 மணி கேட்கலாம்.
0: புதிய முயற்சிகள் ஒன்றாய் பயணிக்கும் ஒலிப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள்
1: கேட்டுக்கொண்டிருப்பது
0: மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

0: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ.
1: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸியே கன்ஃபியூஸ் பண்ண வந்தாங்க தெரியுமா?
0: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒண்ணு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டர ஆஃப் பண்ணாமே போறாங்க. நான் எங்க போறேன்னு பின்னாடி வரவனுக்கு எதுக்கு தெரியணும்னு யோசிச்சா டேஞ்சர் நமக்கு தானே. உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில. சரியான இண்டிகேட்டரை சரியான டைத்துல போடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.

0: کلام اینی
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். உலகின் முன்னணி விண்வெளி ஆய்வு நாடுகளின் வரிசையில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 நிலவின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய சாதனையின் மூலம் இது சாத்தியமானதாக அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி நாட்டுத் தலைவர்கள் விடுத்த வாழ்த்துச் செய்தியில், இத்துறைசார் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், கண்டுபிடிப்பாளர்களின் அர்ப்பணிப்பு தேசத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றதாகவும் இப்பணியில் ஈடுபட்டவர்களுக்கு வணக்கம் செலுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்தியை வலுப்படுத்துவது குறித்தும் உலகளாவிய முதலீடுகளை ஈர்ப்பது குறித்தும் பிரிக்ஸ் மாநாட்டில் எடுத்துரைக்கப்பட்டதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். விசாகப்பட்டினத்தில் இன்று நிறைவடைந்த பிரிக்ஸ் கூட்டத்தில் விளையாட்டு மேம்பாடு, இளைஞர்களின் பங்கேற்பு, சர்வதேச ஒத்துழைப்பு ஆகியவற்றை ஊக்குவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை மரபுகளை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நிலைநாட்ட வேண்டும் என திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் கூறினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே நிதி பற்றாக்குறை இருப்பதாக கூறிவிட்டு கார்கள் வைத்துள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் கார்களும் ஓட்டுநர்களுக்கு சம்பளமும் வழங்குவது ஏற்புடையதல்ல என தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருள்மிகு பக்தர்குளம் மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. 10,000 மேற்பட்ட பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,883 கனஅடியிலிருந்து 13,538 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் தற்போதைய நீர்மட்டம் 86.83 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. விழுப்புரம், கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், தஞ்சை, மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தனது 1வது இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்திருந்தது. அதிகபட்சமாக தேவதத் படிக்கல் அபார சதமடித்து 117 ரன்னுக்கும், சுப்மன் கில் 50 ரன்னுக்கும், ஜெய்ஸ்வால் 45 ரன்னுக்கும், ரவீந்திர ஜடேஜா 43 ரன்னுக்கும் ஆட்டம் இழந்தனர். துருவ் ஜுரேல் 7 ரன்னுடனும், சாரன்ஸ் ஜெயின் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

உழைப்பின் மீதான நம்பிக்கையும் விடாமுயற்சியும் நம்மோடு இருக்கும் வரை எந்த சிகரமும் நமக்கு எட்டாத தூரத்தில் இல்லை. நம்பிக்கையோடு விதைப்போம் லட்சிய விதிகளை என்ற வரிகளோடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம். இன்னிசை பாடல்களோடு இனிய தகவல்களையும் ஏந்தி வரும் ஆரவாரம் நிகழ்ச்சியோடு இணைந்தே இருங்கள் நேயர்களே.

புன்னகை தேசம் படத்திலிருந்த பாடல் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது ஆரவாரம். ஆரவாரம் தரும் முதல் தகவல் யாருக்கு அப்படின்னா, உங்க வீட்டு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான். 6 முதல் 9 வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தான் நான் இப்ப சொல்ல போற இந்த தகவல். தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையமும் திருச்சி அண்ணா கோளரங்கமும் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான கணிதம் மற்றும் அறிவியல் திறன் தேர்வுகளை நடத்தியிருக்காங்க. அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி கணிதத்திற்கும் 11ஆம் தேதி அறிவியலுக்கும் இந்த தேர்வு நடைபெற இருக்குதுங்க. 6 வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் இந்த தேர்வில் நீங்கள் பங்கேற்கலாம். கொள்குறி வினா வகையில் தான் இந்த தேர்வு இருக்க போகுது. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க மாணவர்கள் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கணும். அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த தேர்வில் வெற்றி பெற்றால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, முதல் 4 இடங்களை பெறும் மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன, உங்கள் வீட்டு பிள்ளைகளை தயார்படுத்துங்க இந்த தேர்வுக்கு. இது கொடுத்த கூடுதல் தகவலுக்கு உங்களுக்கு கைபேசி எண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற நீங்கள் தகவலெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கைபேசி எண்ணை குறிச்சுக்கோங்க. 94 86 34 10 63. இன்னொரு எண்ணும் கொடுத்துருக்காங்க. 77 8 94 28 72. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம்.

0: உணவு கலாச்சாரத்துல ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய மாற்றங்களால நோய் தாக்குதல் அதிகமாயிருக்குங்க. மாற்றங்கள் என்னைக்குமே மாறாதுதான், ஆனா எந்த மாற்றங்களும் நமக்கு நன்மை மட்டும்தாங்க செய்யணும். இன்னைக்கு உணவு மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளுடன் இணையறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைத்துறை உதவி பேராசிரியர் பா ராஜலட்சுமி அவர்கள்.
1: இயற்கையிலேயே வைட்டமின் B12 என்பது விலங்கு சார்ந்த உணவுகளில்தான் மிக அதிக அளவில் எளிதில் உடல் உறிஞ்சக்கூடிய வடிவத்திலும் கிடைக்கிறது. அசைவ உணவுகளிலேயே மிக அதிக அளவு B12 கொண்டது ஆட்டின் கல்லீரல்தான். சிறிய துண்டு கல்லீரல்லேயே நமக்கு ஒரு வாரத்திற்குரிய B12 கிடைத்து விடுகிறது. மத்தி மீன், காணாங்கழத்தி மீன், சால்மன், சூறை மீன் போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்களில் வைட்டமின் B12 ஏராளமாக உள்ளது. தினமும் ஒரு முழு முட்டை மஞ்சள் கருவுடன் சாப்பிடுவதால் நமது உடலுக்கு தேவையான B12 தேவையில் கணிசமான பகுதியை வழங்குகிறது. கோழி மற்றும் ஆட்டிறைச்சி, சுபரொட்டி இறைச்சி நல்ல அளவில் B12 கிடைக்கிறது. அப்போ சைவ உணவு மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு B12 எப்படி கிடைக்கும், கிடைக்காதா அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. சைவ உணவுகள்லயும் B12 பெற சிறந்த வழிமுறைகள் உள்ளன. பால் மற்றும் பால் பொருட்கள், பாலாடை கட்டி அதாவது பன்னீர் அல்லது சீஸ் என்று சொல்வார்கள், தயிர், மோர் மற்றும் பசும்பால் ஆகியவற்றில் B12 நல்ல அளவில் உள்ளது. தினமும் ஒரு டம்ளர் பால், ஒரு கப் தயிர் சாப்பிடும்போது நல்லதாக அமைகிறது. பாரம்பரிய முறையிலான பழைய சாதம், கஞ்சி, மோர் ஆகியவற்றில் சிறிதளவு B12 உருவாகிறது. சந்தைகளில் கிடைக்கும் B12 செறிவூட்டப்பட்ட தானியங்கள், தாவர பால்கள் அதாவது சோயா பால், பாதாம் பால் ஆகியவற்றின் மூலம் B12 பெறலாம். விலங்கு பொருட்களிலோ அல்லது பால் பொருட்களிலோ முற்றிலும் தவிர்க்கும் சுத்த சைவ உணவு பழக்கம் கொண்டவர்கள் இயற்கை உணவுகள் மூலம் B12 கிடைப்பது மிகவும் கடினம். இவர்கள் மருத்துவரின் ஆலோசனையை பெற்று B12 சப்ளிமெண்ட் அல்லது மாத்திரைகளாகவோ அல்லது B12 செறிவூட்டப்பட்ட உணவுகளை தவறாமல் எடுத்துக்கொள்வது நரம்பு சிதைவு மற்றும் இரத்த சோகை வராமல் தடுக்க அவசியமாகிறது. தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு மனிதனுக்கு வைட்டமின் B12 ஒன்று முதல் 2 மைக்ரோ கிராம் என்ற அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு எடுத்துரைக்கின்றனர். நேயர்களே, நமது உடலில் ஆற்றல்

0: சுறுசுறுப்பிற்கும் நரம்புகளின் பலத்திற்கும் வைட்டமின் B12 மிகவும் அவசியம். எனவே உங்கள் உணவு முறையை தகுந்தாற்போல பால், முட்டை, மீன் அல்லது B12 நிறைந்த உணவுகளை அன்றாடம் உணவில் தவறாமல் சேர்த்துக் கொள்ளுங்கள். உடலை ஆரோக்கியமாக வைத்திருங்கள்.
1: வைட்டமின் B12 நிறைந்த உணவுகள்னா என்னென்ன, அதை எடுத்துக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னென்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைத்துறை உதவி பேராசிரியர் பா. ராஜலட்சுமி அவர்கள்.

வசீகரா படத்தில் ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம். ஆரவாரம் தரும் அடுத்த தகவல் யாருக்கு அப்படின்னா, ஏதாவது பயிற்சி சான்றிதழ் பயிற்சி பெற்று நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான். இன்னுமே ஒன்றும் கற்றுக்கலையே, ஏதாவது கற்றுக்கிட்டு நம்ம ஒரு அரசு கொடுக்கக்கூடிய பயிற்சி சான்றிதழ் நமக்கு இருந்துச்சுன்னா வேலைக்கு போகிறதுக்கு எளிதாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த தகவல். நம்ம திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக தொழில் முனைவோர் சுய வேலை மேம்பாட்டு நிறுவனத்தில் வழங்கப்பட உள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்க இருக்கிறாங்க. நாளை முதல் அதற்கு விண்ணப்பிக்கலாம். சரி, என்னென்ன பயிற்சி கொடுக்க இருக்காங்க? அலுவலக தன்னியக்கமாக்கல், டேலி பிரைம், பைத்தான், இது போன்ற பயிற்சிகளை கொடுக்க இருக்காங்க. சரி, எவ்வளவு பயிற்சி கட்டணம்? எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 50% உதவித்தொகை கொடுக்குறாங்க. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்கு 25% உதவித்தொகை கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 100% உதவித்தொகையும் கொடுக்குறாங்க. இந்த பயிற்சிகள் செப்டம்பர் 9 தொடங்கி டிசம்பர் 3 வரை 3 வந்து நடைபெற இருக்குது. அனைத்து பயிற்சிகளுக்கான வகுப்புகளும் 1 hour 2.5 hours வீதம் 3 வாரத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை நடத்த இருக்காங்க. இந்த பயிற்சிகளுக்கு நாளை முதல் சேர்க்கை நடைபெறுகிறது அப்படிங்கிற தகவல் தான் ரொம்ப முக்கியமானது. பள்ளி மாற்று சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ்களோடு நீங்கள் நேரில் போய் நீங்கள் அலுவலக நேரத்தை பதிவு செய்து கொள்ளலாம். கூடுதல் விவரங்களுக்கு அலைபேசி எண் இருக்கிறது, இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 63 81 91 67 47. இல்லை நான் நேர்லேயே போய் விவரங்களை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தொழில் முனைவோர் சுய வேலை மேம்பாட்டு நிறுவனம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், காஜாமலை வளாகம், திருச்சிராப்பள்ளி 23 இந்த முகவரிக்கு நீங்கள் நேரில் போயும் தொடர்பு கொள்ளலாம். பயனுள்ள தகவல்களை கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் ஆரவா

0: நேயர்களே, மாநில செய்திகளை தொடர்ந்து இசைக்கும் ஆரவாரம். இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: ராஜு, மொபைல் வை.
2: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
1: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
2: அப்ப சரியான நம்பர்
1: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
2: அக்கா, நீங்க காப்பாத்திட்டீங்க.
1: வேலையில இருந்து இல்ல.
2: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர் கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இன்றைய கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினாா்.

0: நீங்க மக்கள் சேவையை செய்வதற்கு அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அப்பதான் அவங்க மக்களை போய் சந்திக்க முடியும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை. ஏன்னா எம்எல்ஏக்கள் தொகுதியில எல்லாம் போய் அமைச்சர்கள்ட்ட கொடுத்து, இப்ப பஸ் வேணும், எங்களுக்கு ஃபேக்டரி வேணும், எங்களுக்கு இங்க தூர்வாரணும், இங்க பாலம் கட்டணும், இங்க ரோடு போடணும்னா அவங்க தொகுதி முழுசும் போய் பார்த்தாதான் போன புரியும். ஜெயிச்சதோட சரி, எல்லா எம்எல்ஏ இப்ப நம்ம வந்து நிக்கிற கிராமத்துக்கு இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ வந்தது கிடையாது, எந்த அமைச்சர் வந்தது கிடையாது, அதான் பஸ்ஸும் வரல. கண்டிப்பா அவங்களுக்கு போய் மக்களை சந்திக்கிறதுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இது வந்து எங்களுடைய கட்சிக்காக செய்யல, பிசிகா எம்எல்ஏ வந்து கேட்டிருந்தாங்க. அது மாதிரி எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க போய் தொகுதிக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க தெரியும். அவங்கள் போய் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை வேற யாருனாலும் நிறைவேற்ற முடியும். எம்எல்ஏ போய் தொகுதி முழுசும் போனாதான் அவங்க வந்து போய் அந்த அமைச்சருக்கோ யாருக்கோ கவனத்தை கொண்டு போக முடியும்.
1: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று பட்டுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தருவதாக கூறுவதை திமுக ஏற்கவில்லை என்றார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிப்பதில்லை என்றும் அவர் குறை கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு 3 அமைச்சர்கள்தான் பதிலளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கெல்லாம் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தாவேக கூட்டணி அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் 1க்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி பயிர்ச்சேத விவரங்களை முழுமையாக கணக்கெடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை அணுகி நமது உரிமையை மீட்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு வேகமாக செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட பின்னரும் கூட காவல்துறை இதுவரை ஒருவரை மட்டுமே கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்து கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். டிஜிட்டல் கைது குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று திருநெல்வேலி காவல்துறை துணை ஆணையர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
2: உங்களுடைய போன்ல வீடியோ கால்ல யூனிஃபார்ம்ல யாராவது வந்து தோன்றி உங்களுடைய ஆதார் அல்லது மொபைல் நம்பர் தவறான உபயோகத்திற்கு பயன்பட்டிருக்கு, அல்லது போதைப் பொருள் சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து பயன்பட்டிருக்கு, அதனால நாங்க உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பேசலாம். அது போன்ற யாரும் உங்களுக்கு தொடர்பு கொண்டா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அது ஒரு மோசடி கும்பல் இருந்து வரக்கூடிய கால் அப்படிங்கிறது தான். ஏன்னா காவல்துறையில டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையே வந்து கிடையாது. அது போல எதுனா ஒரு கால் வந்தா உடனடியாக நீங்க அதை வந்து கட் பண்ணிடுங்க. 1-9-3 சைபர் அப்படிங்கக்கூடிய 1930 சைபர் கிரைம் நம்பருக்கு நீங்க வந்து உடனடியாக புகார் பண்ணலாம், அல்லது அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலையும் புகார் பண்ணலாம். டிஜிட்டல் அரசு அப்படிங்கக்கூடிய வார்த்தையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த உதவினாலும் செய்யறதுக்கு காவல்துறை தயாராக இருக்கு.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர்

0: டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தானை மாநில அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திருமதி ஜெகதீஸ்வரி இன்று நெல்லையில் தொடங்கி வைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் உள்ள வெங்காய வணிக வளாகத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி வியாழக்கிழமை தோறும் சின்ன வெங்காயம் ஏலம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி சரண்யா அரி அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் 2000-க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் சேதமடைந்தன. நாகை மாவட்டம் அகஸ்தியம் பள்ளியில் உள்ள பக்தர்குளம் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தொடர்ந்து 8வது நாளாக பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 18-21, 21-18, 18-15 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் லீ யுன் கியூவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஏற்பாடாயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்க. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்க. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடாயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பிருக்கேன்.
3: RBI சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க. பயிர் காப்பீடு செய்யுங்க. பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
5: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
7: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
8: என் பேர் லட்சுமி பிரபா. ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கம்பி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு இல்ல வேற வெள்ள வெளியே அறுவடை பண்ண முடியாம.
9: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
10: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
9: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
5: பயிர் காப்பீடு

கானங்களும் கருத்துக்களும் நித்தம் வரும், மனங்களையும் தன் வசமாக்கிக் கொள்ளும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றலைகளின் ஒலி அரசி, திருச்சி வானொலி.

0: நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் அவர்கள்.
1: தமிழக சட்டப்பேரவையில் இந்த வாரம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விதி எண் 110 கீழ் வெளியிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் பல்வேறு துறைகளுக்கான மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற காரசார விவாதங்களும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த வாரம் திங்கட்கிழமையன்று விதி எண் 110 கீழ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர், கூட்டுறவு வங்கிகளில் 1 லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் வாங்கியவர்களுக்கு 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார். மேலும் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாகவும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். இதன் மூலம் அரசுக்கு சுமார் 9,533 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பேரவையில் அன்றைய தினம் வருவாய்த்துறை மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற விவாதங்களுக்கு பதிலளித்த அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன், ஆங்கிலேயர் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நில வரி வசூல் ரத்து செய்யப்படுவதாகவும், 20 லட்சம் குடும்பங்களுக்கு பட்டா வழங்குவதற்குரிய சிறப்பு திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்றும் கூறினார். கிராம நிர்வாக அலுவலர் அலுவலக பராமரிப்புக்காக ஒரு கிராம நிர்வாக அலுவலருக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், நில அளவை சேவைகளை உடனே வழங்கும் வகையில் களப்பணியாளர்களுக்கு பூகோள நிலைக்கலன் கருவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த ஆட்சி அமைந்த 100 நாட்களில் பட்டாக்கள் கேட்டு மனு செய்த 676 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையும் திங்களன்று தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பதிலளித்து பேசினார். தொலைதூர கிராம மக்களுக்கு உயர் சிகிச்சைகளை உறுதி செய்யும் வகையில் 5 மையங்கள் மற்றும் 200 இணைப்பு மையங்கள் தொடங்கப்பட்டு அது 5 ஆண்டுகளில் 1,000 மையங்களாக விரிவடையும் வகையில் தொலை மருத்துவ திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 100 நாட்களில் மாநில அரசு மருத்துவத்துறையில் பல்வேறு சாதனைகள் செய்திருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர், 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1,393 சுகாதார ஆய்வாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், எந்த பரிந்துரையும் இல்லாமல் வெளிப்படையாக ஆன்லைன் மூலம் கவுன்சிலிங் செய்து பணி மாறுதல் மற்றும் பதவி உயர்வுகளும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தவிக அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவு செய்ததற்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி வி பிரபாகர் தெரிவித்துக் கொண்டார். செவ்வாய்க்கிழமையன்று

சட்டப்பேரவையில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, மனிதவளத்துறை ஆகிய முக்கிய துறைகளுக்கான மானியக் கோரிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது விவாதங்கள் நடைபெற்றன. விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரி இடையே கடல்வழி பயணிகள் படகு போக்குவரத்து சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்களை உருவாக்க தமிழ்நாடு நெடுஞ்சாலை பெருந்திட்டம் 2036 தயாரிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 2036 ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இலக்காக கொண்டு 8 முதல் 18 வயதுக்குட்பட்ட மாணவர்களை அடையாளம் கண்டு எதிர்கால ஒலிம்பிக் சாம்பியன்களாக உருவாக்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய திறன் கண்டு தல் பிரிவு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என்றும், விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் அனைத்து விளையாட்டு விடுதிகளும் நவீனமயமாக்கப்பட்டு குளிர்சாதன வசதிகள் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அன்றைய தினம் நடைபெற்ற மானியக் கோரிக்கை விவாதத்தின்போது குறுக்கிட்டு பேசிய நிதித்துறை அமைச்சர் திரு மரிய வில்சன், உறுதியளிக்கப்பட்ட ஒய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவித்தார். கர்நாடக மாநில வனத்துறையால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பங்கேற்ற அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் இதன் மீது சிபிஐ விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதுதொடர்பாக மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறினார். கர்நாடக மாநில அரசு மாஜிஸ்ட்ரேட் தலைமையிலான விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும், அவர்களின் அறிக்கை கிடைத்த பிறகு துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கூடுதல் நிவாரணம் வழங்குவதாக அவர்கள் உறுதியளித்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த விவாதத்தின்போது பேசிய வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், தமிழக வனத்துறை சார்பிலும் அங்கு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காலை உணவு திட்டத்திற்கு பெயர் மாற்றம் செய்து அந்த திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் வைத்தது பொருத்தமானதுதான் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் இதுதொடர்பாக அன்று நடைபெற்ற விவாதத்தின்போது தெரிவித்தார். புதன்கிழமையன்று சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் அறிவிப்பை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் ஒரு அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகை தற்போது வழங்கப்பட்டு வரும் 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூர் பகுதியில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதி கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி முழுவதும் சென்று மக்களின் குறைகளை கேட்பதற்கு வசதியாக 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்றும், அதற்கான எரிபொருள் பராமரிப்பு செலவுகளுக்காக மாதம் 75,000 ரூபாய் வாகனப்படியாகவும், உதவியாளர் ஒருவரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் 25,000 ரூபாய் உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் வெளிநாட்டில் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு அனுமதிக்காததை ஆட்சேபித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். புதனன்று பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றபோது குறுக்கிட்டு பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மேகதாது அணை கட்டுவதற்கு ஒரு கல்லை கூட எடுத்து வைக்க அனுமதிக்க மாட்டோம், இந்த பிரச்சினையை பொறுத்தவரை எதற்கும் யாருக்கும் பயப்பட மாட்டோம் என்றும் கூறினார். பேரவையில் அன்றைய தினம் காவிரி நதிநீர் பிரச்சினை, மேகதாது பிரச்சினை குறித்தும் காரசாரமான விவாதம் நடைபெற்றது. ஆளும் கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் காரசாரமான கருத்து மோதலில் ஈடுபட்டனர். அரசியல் ரீதியான சில சூடான விமர்சனங்கள் வந்தபோது பேரவையில் சிறிது நேரம் அமளியும் கூச்சல் குழப்பமும் நிலவியது. இந்த விவாதத்தின் இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், காவிரி நதிநீர் பிரச்சினையை பொறுத்தவரையில் கர்நாடக மாநிலத்தில் அனைத்துக் கட்சிகளும் ஒருமித்த கருத்துடன் இருக்கிறார்கள். அங்கு யாரும் யாரையும் குற்றம் சாட்டி பேசுவதில்லை. இந்த பிரச்சினை நம்முடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் காலத்தில்தான் முடிய வேண்டும் என்பதுதான் இறைவன் சித்தம் என்று கருதுகிறேன். நிச்சயம் மக்கள் விரும்பும் நல்ல தீர்வாக அது அமையும் என நம்புகிறேன் என்று கூறினார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சருக்கு ஒரு சில உறுப்பினர்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர். அப்போது பேசிய தாவேக உறுப்பினர் திருமதி குடியாத்தம் சிந்து, இந்த அறிவிப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறி எம்ஜிஆர் நடித்த படகோட்டி திரைப்படத்தின் பாடலான கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார் என்ற பாடலை பாடியபோது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பலமாக மேசையை தட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அன்றைய தினம் நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய திமுக உறுப்பினர்

0: டாக்டரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஐ பெரியசாமி, அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் பெயரை மாற்றியிருப்பதை சுட்டிக்காட்டி, சாமானிய மக்களும் சட்டப்பேரவையில் இடம்பெறுவதற்கு வழிகாட்டிய அண்ணாவின் பெயரை மாற்றியது வருத்தம் அளிப்பதாக கூறினார். கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் தொகுப்பூதிய ஆசிரியர்களின் ஊதியம் 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்தார். மண்ணின் கலைகளை மரபு மாறாமல் மேம்படுத்திட 2 இடங்களில் 2 கோடி ரூபாய் செலவில் கலை ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வியாழக்கிழமையன்று முதல் 1 மணி நேரத்திற்கும் மேலாக உறுப்பினர்கள் கொடுத்திருந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை பேரவையில் பதிவு செய்வதற்கு பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாய்ப்பளித்தார். பேரவை விதி 55-ன் கீழ் சுமார் 400-க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கவனஈர்ப்பு தீர்மானங்கள் கொடுத்திருப்பதை சுட்டிக்காட்டிய பேரவைத் தலைவர், 30-க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். புதிய அரசு அமைந்து 100 நாட்கள் ஆகிய பின்னரும் அவையில் கேள்வி நேரம் இடம்பெறாததை திமுக உறுப்பினர் திரு ஆஸ்டின் சுட்டிக்காட்டியதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர், இதுதொடர்பாக துறை அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும், விரைவில் கேள்விகளுக்கான பதில்கள் வந்ததும் அவை எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தின் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம், சவுதியில் தமிழக மீனவர்கள் மீதான துப்பாக்கிச்சூடு விவகாரம், நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் அரிசி குறித்த காரசார விவாதம் ஆகியவை அன்றைய தினம் இடம்பெற்றன. இந்த வார இறுதி நாளான வெள்ளிக்கிழமையன்று எண்ணூர் கொசஸ்தலையாற்றில் மீன்கள் செத்துக்கிடந்த விவகாரம், பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்வதால் ஏற்படும் பிரச்சினை, முதலமைச்சர் அறிவித்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் கார் தங்களுக்கு தேவையில்லை என திமுக தரப்பில் கடிதம் அளிக்கப்பட்ட விவகாரம், தொகுதி வரையறை சட்டம் தொடர்பான காரசார விவாதம் குறிப்பிடத்தக்கதாக அமைந்தன. மொத்தத்தில் இந்த வார அவை நடவடிக்கைகளில் முதலமைச்சரின் பல முக்கிய அறிவிப்புகளும் ஆரோக்கியமான விவாதங்களும் காரசாரமான கருத்து மோதல்களும் இடம்பெற்றன.
1: சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் கேட்டோம். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசித்தவர் சுமித்ரா ரத்னம் அவர்கள்.

0: நேரம் 7:10. தொடர்வது திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். எழுதியவர் இ. கதிரவன் அவர்கள்.
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணுடையான்பட்டி ஊராட்சியில் இந்திய அரசு மக்கள் தொடர்பகம் சார்பில் அரசு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு நலத்திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் திட்டங்களை தீட்டுவதை மட்டுமல்லாமல் கடைசி வரை பயனாளிகளுக்கு செல்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்றும், போதை ஒழிப்பு விழிப்புணர்வு, மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவைகளுக்கு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக காமராஜ் அவர்கள் பேட்டியளித்தார். தெற்காசிய கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி இலங்கை நாட்டின் கொழும்பு நகரில் நடைபெற்றது. இதில் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தியா உள்ளிட்ட 7 தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்த 800 மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். கட்டா தனித்திறமை குமித்தே மற்றும் குழு கட்டா பிரிவில் போட்டிகள் நடைபெற்றதில் கட்டா பிரிவில் 49 வயதுக்கு உட்பட்ட வெட்ரான் பிரிவில் திருவரம்பூரை சேர்ந்த கராத்தே மாஸ்டர் பிரபாகரன் தங்கப்பதக்கமும், 10 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிரிவில் 6 வகுப்பு பயிலும் மாணவர் ஆர் டி இசை வெண்கலப் பதக்கமும் வென்றார். 14 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிரிவில் 9 வகுப்பு பயிலும் மாணவர் மோகன் வெண்கலப் பதக்கமும் வென்றார். பதக்கம் வென்று நாட்டிற்கும் திருச்சிக்கும் பெருமை சேர்த்த வீரர்கள் திருச்சி திரும்பிய நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் அவர்களுக்கு உறவினர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் சால்வை அணித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழகத்தில் போதைப் பொருள் இல்லாத பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும் நோக்கில் தமிழக அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக போதையில்லா தமிழ்நாடு என்ற தலைப்பிலான மாபெரும் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்வில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டு போதைப் பொருள் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மாநிலம் முழுவதும் உள்ள மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். முதல்வரின் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி காணொலி வாயிலாக தமிழகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருச்சி டிவிஎஸ் டூலெட் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தலைமை தாங்கி மாணவர்களுடன் இணைந்து போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் டோங்கரே, மாநகராட்சி ஆணையர் வீர் பிரதீப் சிங் மற்றும் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். புகழ்பெற்ற சக்தி ஸ்தலங்களில் ஒன்றான திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலுக்கு நாள்தோறும் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்து செல்கின்றனர். இந்த நிலையில் திருக்கோயிலின் பாதுகாப்பு மற்றும் பக்தர்களின் அமைதியான தரிசனத்தை உறுதி செய்யும் வகையில் வரும்

0: செப்டம்பர் 1 முதல் கோவில் வளாகத்திற்குள் பக்தர்கள் அலைபேசியை எடுத்து செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களின் அலைபேசிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள கோவில் நிர்வாகம் சார்பில் ₹5 கட்டணத்தில் 4 இடங்கள் சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், மாரியம்மனை தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய பிறகு டோக்கனை காண்பித்து தங்களது அலைபேசிகளை பெற்றுக் கொள்ளலாம். இந்த உத்தரவை மீறி மறைமுகமாக அலைபேசியை கோவில் வளாகத்திற்குள் எடுத்து சென்றால் அவை உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறை மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருக்கோவில் நிர்வாகம் எடுத்துள்ள இந்த பாதுகாப்பு மற்றும் நடவடிக்கைக்கு பக்தர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கோவில் இணை ஆணையர் சூரியபிரகாஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33rd வாழை ஆராய்ச்சி மைய நிறுவன நாளில் காவேரி தங்கம், காவேரி நாடான் வாழைப்பழ ரகங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. திருச்சியில் இயங்கி வரும் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் 1993 ஆகஸ்ட் 21 துவங்கப்பட்டது. கற்பக விருட்சிகமான கருதப்படும் வாழை சாகுபடியை ஊக்குவிக்கவும் புதிய யுக்திகள் மற்றும் விவசாயிகளுக்கான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வரும் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33rd நிறுவன தினம் மற்றும் விவசாயிகள் தின விழா தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் செல்வராஜன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இந்த விவசாயிகள் தின விழாவில் வாழையில் புதிய பரிமாணங்கள், வாழையின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், உரங்கள், அதிக பயன்பெறும் முறைகள், ஏற்றுமதிக்கான வழிமுறைகள், பூச்சி தாக்குதலிலிருந்து காத்தல் உள்ளிட்டவைகளை விளக்கும் வகையில் கண்காட்சியும் இடம்பெற்றிருந்தது. அதேபோன்று புதிதாக காவேரி தங்கம், காவேரி நாடான் என்ற இரு புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து இக்கண்காட்சி மற்றும் வாழை விவசாய கருத்தரங்கில் ஏராளமான வாழை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று எல்நினோ தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகள், தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை பெற்றதுடன் கண்காட்சியில் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் இ கதிரவன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதம் அடித்தார். இனி விரிவான செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 10 மட்டும் 460 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் விண்வெளித்துறை அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாண்டியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலை மேம்பாட்டுப் பணிகளுக்காக நிலம் அளித்த விவசாயிகளின் நலனை புறந்தள்ளிவிட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் அரசு செயல்படுவதாக குறை கூறினார். சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு

0: காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு உரிய தொகை வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விவசாயிகள் போராடி வருவதாகவும், இருப்பினும் அரசு இதில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் திரு ஹெச் டி குமாரசாமி கூறினார். தூய்மை பணியாளர்களுக்கு நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தின் நிறுவன தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நவீன உபகரணங்களை கையாளும் பயிற்சியை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விபத்தினால் உயிரிழக்கும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு குறித்த காலத்திற்குள் இழப்பீடு வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். ஒடிசாவில் தூய்மை பணியாளர்களுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். புவனேஸ்வரில் நடைபெற்ற கருத்தரங்கில் இதனை தெரிவித்த அவர், தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு ஒடிசா அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். சாதாரண குடிமக்களும் உயரிய பொறுப்புகளை எட்டுவதற்கு நமது ஜனநாயக ஆட்சி முறையும் அரசியல் சாசனமும் வழிவகை செய்துள்ளதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் இளையோரிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தாமும் இதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகத்தின் வலிமையை இளையோர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கேட்டுக்கொண்டார். கேரளத்தில் தென்னை நார் தொழிலாளர்களுக்கு ஓணம் பண்டிகையையொட்டி 2000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அவர், இதன் மூலம் 5000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாபில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் தரமாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ஹர்பஜன் சிங் கூறியுள்ளார். பதிண்டாவில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையில் ஏற்பட்ட சேதத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு இப்பணியினை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்பஜன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபியின் பொதுச் செயலாளர் திருமதி ஸ்மிருதி இரானி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகளிரின் முக்கியத்துவம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்களை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டினை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதேபோல் வந்தே மாதரம் பாடலை காங்கிரஸ் முழுமையாக பாட வேண்டும் என்றும் திருமதி ஸ்மிருதி இரானி கேட்டுக் கொண்டார். தெலங்கானாவில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தாங்கள் அறிவித்துள்ள வேலைநிறுத்த போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பொன்னம் பிரபாகர் கவுட் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சித்திப்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்டோ ஓட்டுநர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைக்கு அரசு உரிய தீர்வு காணும் என்று கூறினார். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கென நலவாரியம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். ஆட்டோ கட்டணங்களை மாற்றி அமைப்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக சிறப்பு குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இன்று நள்ளிரவு முதல் மேற்கொள்வதாக அறிவித்திருந்த வேலைநிறுத்த போராட்டத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பீகாரில் வன்பொருள் கடை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பட்னா அருகே உள்ள கடையில் இந்த தீ விபத்து நேரிட்டதாகவும், இதற்கான காரணங்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் முதலீடு செய்ய இந்தியாவும் அமெரிக்காவும் ஆர்வமாக உள்ளதாக அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு கண்டேக்கர் அப்துல் முக்தாதிர் கூறியுள்ளார். டாக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவைச் சேர்ந்த தொழில்துறை குழுவினர் கடந்த வாரம் பங்களாதேஷில் பயணம் மேற்கொண்டு

0: கொண்டதை சுட்டிக்காட்டினார். முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை பங்களாதேஷ் அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு கண்டேகர் அப்துல் முக்தாதிர் தெரிவித்தார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்தச் சட்டம் நிறைவேற்ற பிறகு நடைபெறும் முதலாவது தேர்தல் இதுவாகும். இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் திரு காசிம் ஜோமாத் டோகாயேவ் மீண்டும் போட்டியிடுவதற்கு வகை செய்யும் அம்சங்களும் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் வரும் புதன்கிழமை வரை கனமழை நீடிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிகல் சதம் அடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. தேவ்தத் படிகல் அபாரமாக ஆடி சதம் அடித்து 117 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். துருவ் ஜூரல் 7 ரன்னுடனும் ஷாரன்ஸ் ஜெயின் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அஷிதா பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மீர்தா பட்டம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிகல் சதம் அடித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நேயர்கள் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளே, வருகின்ற நாட்களில் வெப்பநிலை உயர்வின் காரணமாக மண்ணின் ஈரத்தன்மை வெகு விரைவில் குறைய வாய்ப்புள்ளது. விவசாயிகள் மண்ணின் ஈரப்பதத்தின் அடிப்படையில் பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யவும், தோட்டக்கலை பயிர்களை சுற்றிலும் காய்ந்த புற்கள், இலைத்தழைகள் மற்றும் பண்ணை கழிவுகளை கொண்டு மூடாக்கு இடுவதால் மண்ணின் ஈரத்தன்மை பாதுகாக்கப்படும். மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடி மின்னலுடன் பலத்த காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுவதால் விவசாயிகள் வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுத்தல், பப்பாளி முருங்கை பயிர்களுக்கு மண் அணைத்தல், கரும்பு பயிருக்கு விட்டம் கட்டுதல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், கொடிவகை பயிர் பந்தல்களில் துருப்பிடித்த பழுதடைந்துள்ள கம்பிகள் மற்றும் தூண்களை கண்டறிந்து சரி செய்யவும், போதுமான முட்டுக்களை கொடுக்கவும், கால்நடைகளை மின்கம்பம் மற்றும் மரத்தடையில் கட்டுவதை தவிர்த்து பாதுகாப்பான கொட்டகைகளில் கட்டி வைக்கவும், இடி மின்னலில் இருந்து தங்கள் கால்நடைகளை பாதுகாக்கும் பொருட்டு கழுத்தில் கட்டியுள்ள உலோக மணிகளை அகற்றிவிடவும், உளுந்து பயிர் செய்துள்ள விவசாய பெருமக்களே, 1% யூரியாவை இலை வழியாக தெளிப்பது மகசூலை அதிகரிக்க செய்யும் ஒரு யுக்தியாகும். உளுந்து பயிரில் மகசூலை அதிகரிக்க இலை வழி தெளிப்பாக 1% யூரியா விதைத்த 30 மற்றும் 45 நாளில் தெளிக்க வேண்டும். அல்லது 2% TAP கரைசலை இலை வழி தெளித்தும் மகசூலை அதிகரிக்க செய்யலாம். மருந்து தெளிக்கும் வேலைகளை கண்டிப்பாக காற்று மற்றும் மழை பெய்யும் நாட்களில் மேற்கொள்ளக்கூடாது. வெங்காயம் பயிர் செய்துள்ள விவசாய பெருமக்களே, வெங்காய பயிரில் அடித்தாள் அழுகல் நோய் பரவலாக தென்படுகிறது. இந்நோயின் தாக்குதலால் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி பின் மெதுவாக காய ஆரம்பிக்கும். தாத்

0: வளர்க்கப்பட்ட செடிகளின் இலைகள் நுனியிலிருந்து கீழ்நோக்கி காயும். செடியின் இலை பரப்பு முழுவதும் வாடும். வெங்காயம் குமிழ் மென்மையாகி அழுகிவிடும். வேர்கள் அழுகிவிடும். வெள்ளை நிற பூஞ்சான வளர்ச்சி இதன்மேல் தோன்றும். இதனை தவிர்க்க பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். நோயின் ஆரம்ப நிலையில் ஒரு டேங்கிற்கு 40 கிராம் என்ற அளவில் ட்ரைகோடெர்மா விரிடி கலந்து தெளிக்கலாம். மேலும் நோய் தாக்கம் அதிகமாகும் போது 10 லிட்டர் தண்ணீருக்கு 30 கிராம் என்ற அளவில் காப்பர் ஆக்சிக்ளோரைடு கலந்து தெளிக்க வேண்டும். வாழை விவசாய பெருமக்களே, வாழை பயிரில் போரான் சத்து பற்றாக்குறை பரவலாக தென்பட வாய்ப்புள்ளது. இவற்றின் முக்கிய அறிகுறியாக இலை குருத்துக்கள் விரியாமல் இளம் இலைகள் கிழிந்து பழுப்பு நிறமாக மாறும். இதனை நிவர்த்தி செய்ய 10 லிட்டர் தண்ணீரில் 200 கிராம் போராக்ஸ் அல்லது 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் போரிக் அமிலம் கலந்த கரைசலை இலைகளின் மேல் தெளிக்க வேண்டும். மருந்து தெளிக்கும் வேலைகளை கண்டிப்பாக காற்று மழை பெய்யும் நாட்களில் மேற்கொள்ளக்கூடாது. கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, வெப்பத்திலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாக்க தினமும் போதுமான அளவில் தாது கலவையினை கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டும். குறிப்பாக பொட்டாசியம் நிறைந்த தாது கலவையினை கொடுப்பது மிகவும் அவசியமாகும். கால்நடைகளுக்கு நாள் ஒன்றிற்கு 80 முதல் 100 லிட்டர் தண்ணீரை 4 தவணையாக பகிர்ந்து கொடுக்கவும். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தில் வம்பன் 8 விதை உளுந்து விற்பனைக்கு உள்ளது. தேவைப்படும் விவசாயிகள் திட்ட ஒருங்கிணைப்பாளரை அணுகி பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 97 15 62 67 96 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த பருவத்தில் வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்க ஏதுவாக முளைக்கீரை, கத்தரி, சுரைக்காய், பீர்க்கன் என 4 விதைகள் அடங்கிய வீட்டு தோட்ட காய்கறி விதை தொகுப்பு விற்பனைக்கு தயாராக உள்ளது. ஒரு தொகுப்பின் விலை 30 ரூபாய். தேவைப்படும் அனைவரும் அலுவலக வேலை நாட்களில் சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தை நேரில் அணுகி பெற்றுக் கொள்ளலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது,
2: பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
1: உழவர் உலகம்,
2: செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
1: நிகழ்ச்சியில் இன்று 1:10 தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை கோட்டைக்குளம் இ தர்மராஜன் அவர்களுடனான நேர்முகம். நாட்டு மாடுகள் பற்றிய விழிப்புணர்வு இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில பெருகி வருது. நல்ல உணவை தேடி சாப்பிடும் பழக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. மாறி வரும் இந்த சூழ்நிலைகளை கருத்துல கொண்டு பொறுமையா அதே நேரம் தெளிவா தன்னோட தொழிலை தொடங்கி அதை வெற்றிகரமா பல ஆண்டுகளா நடத்தி வரும் தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு தொழில் முனைவோரை தான் இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில சந்திக்க போறோம்.
3: நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து ஒரு இளைஞர் வந்து பொறியியல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நாட்டு மாடுகளை வச்சு நாட்டு மாடுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய மதிப்பு கூட்டு பொருட்களை வந்து சந்தைப்படுத்திட்டு இருக்காங்க. பட்டுக்கோட்டையை சேர்ந்த தர்மராஜன் தான் இப்ப நம்ம கூட இருக்கிறாங்க. நட்சத்திரா ஃபார்ம்ஸ் அப்படின்ற பேர்ல நாட்டு மாட்டு பண்ணை நடத்தி அந்த நாட்டு மாட்டு பண்ணையில இருந்து வரக்கூடிய உபரி பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி அதை வந்து சந்தைப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களோட அனுபவம் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: ஒரு பொறியாளரா இருந்தீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தொடர்ச்சியா இருந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் தாண்டி பண்ணை தொழிலுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்?
4: 2019 கஜா புயலுக்கு அப்புறமா ஒரு அடல்ட்ரேஷன் இல்லாம கலப்படம் இல்லாம ஒரு பொருள் வந்து வீட்டுக்கு வீடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஆரம்பிச்சதுதான் இந்த நம்ம நட்சத்திர ஃபார்ம்ஸ். இங்க இருக்கிறது பூராவே நாட்டு மாடுகள் மட்டும்தான், அதை வச்சு ஆரம்பிச்ச பண்ணை தான் அது.
3: சரிங்க. இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி வீட்டுல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்களா?
4: ஆமா, தாத்தா காலத்துல இருந்து விவசாயம் தான். தாத்தா வந்து ஒரு 1100 மூட்டை நெல் அடிச்சிருக்காங்க, அதாவது 100% ஜெர்மினேஷன் சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு நெல் தூத்தி கொடுத்துருக்காங்க, சீடை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மயிலாடுதுறையில் அவங்களோட இதுவும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, 100% ஜெர்மினேஷன் உள்ள சீடு ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபார்மர்னு சொல்லிட்டு. தாத்தாவும் வந்து ஆல் இண்டியா

0: ரேடியோவில் 92 தாத்தாவும் பேசியிருக்காங்க.
1: தலைமுறை தாண்டி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க வந்து சரி இந்த பண்ணணி தொழிலுக்கு வரீங்க, தாத்தா பண்ணாங்க அப்புறம் அப்பா பண்ணாங்க, இருந்தாலும் நீங்க படிச்சு பொறியியல் அந்த மாதிரி போகும்பொழுது திருப்பி நீங்க பண்ணை மாதிரியான ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது வீட்டில் என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் இருந்தது?
0: ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. அப்பாவோட இடம் வந்து டவுன்ல இருக்கு, அந்த டவுன்ல வந்து இந்த நாட்டு மாட்டு பண்ணை ஆரம்பிக்கணும், 10 ஏக்கர் வந்து தன்னோட இடத்த வந்து பையனுக்காக ஒரு மாட்டு பண்ணை வைக்கணும்னு சொல்லி கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா, ஒரு கமர்ஷியலான ஒரு இடத்த வந்து அது வந்து சம்மதிச்சது, அது அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நான். அதே மாதிரி வீட்டில் வந்து அம்மா தங்கச்சி என்னோட மனைவி பிள்ளைங்க எல்லாருமே இதில் ஈடுபட்டிருக்கோம். இது வந்து ஒரு தொழிலா இல்லை, இது வந்து ஒரு வாழ்வியலா இருக்கு எங்களுக்கு,
1: இது ஒரு லைஃப் ஸ்டைலா மாறிடுச்சு உங்களுக்கு.
0: கண்டிப்பா சார்.
1: சரிங்க, இப்ப நீங்க ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல இந்த நாட்டு மாடுகள் அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்க, நாட்டு மாடுகள்ல என்னென்ன இனங்கள் இருக்கு, இல்ல இந்த இனத்தை தான் நம்ம வாங்கணும்ன்ற முடிவு எப்படி எடுத்தீங்க?
0: நாட்டு மாடுகள்ல ஒரு 100க்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்கு இந்தியால, அதாவது இந்திய நாட்டு மாடுகள் தான் நம்மள்ட்ட இருக்கிறது. அதுல ஒரு 8 ரகம் நம்மள்ட்ட இருக்கு, அதாவது கிர், காங்கரஜ், காங்கேயம், சாஹிவால், ரெட் சிந்தி, அப்புறம் ஓங்கோல், அப்புறம் புங்கனூர் குட்டை, அது மாதிரி ஒரு 8 ரகங்கள் நம்மள்ட்ட இருக்கு.
1: இப்ப இந்த கிட்டத்தட்ட 7-8 ரகம் சொல்றீங்க, இதுல வந்து புங்கனூர் குட்டையெல்லாம் வந்து வெறும் எக்ஸாட்டிக்கான ஒரு நாட்டு மாடு மாதிரி தான் பாப்பாங்க. அத இந்த 8 ரகங்களையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னென்ன காரணிகள்லாம் இருந்தது? இந்த 8 ரகங்களையும் எதன் அடிப்படையில தேர்ந்தெடுத்தீங்க?
0: அந்த நேரத்துல நமக்கு பால் தேவை ஏற்படும் போது ஒரு ஒரு மாடை ஆட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அந்த நேரத்துல நமக்கு கிர் தான் அவைலபிளா இருக்கு, காங்கிரஸ் தான் அவைலபிளா இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இங்க சேர்த்திருக்கோம்.
1: சரி, இப்ப இது கிர், காங்கிரஜ் இது எல்லாமே குஜராத், ராஜஸ்தான் இந்த பகுதியில இருந்து வர்ற மாடுகள். ஆனா இப்ப நிறைய பேர் நீங்க சொல்றப்ப இந்த நாட்டு மாடு மாடு பண்ணைகள்ல அதிகமாக இருக்கிறது இந்த கிர், காங்கிரஜ், சாஹிவால், இதுதான் நிறைய இருக்கு. இப்போ இது வந்து நம்ம தமிழ்நாடு சூழலுக்கு, அதுவும் இப்ப பட்டுக்கோட்டை மாதிரியான ஒரு டெல்டா பகுதி, அதுவும் அது வந்து கடல் கடல் சார்ந்து ஒரு காலநிலை வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். மழை காலம் வச்சுன்னா தொடர்ச்சியான மழை இது மாதிரிலாம் இருக்கும், இது எல்லாத்துக்கும் தாங்குதா அதெல்லாம்?
0: இந்திய நாட்டு ரகங்கள் எல்லாமே நம்ம இந்தியாவில் உள்ள சீதோஷ நிலை அனைத்துக்கும் தாங்கி வளரக்கூடிய மாடுகள் தான். இப்போ வெளிநாடுகள்ல இருந்து வந்த ஜெர்சி, HF சொல்றாங்கல்ல, அதுதான் வந்து நம்ம சீதோஷ நிலையை அடாப்ட் பண்ணிக்க முடியாம நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த மாடுகளுக்கு அது மாதிரியான எந்த தொந்தரவுமே கிடையாது. நமக்கு அதுல இருந்து கிடைக்கிற பாலா இருந்தாலும் அதுல இருந்து கிடைக்கிற சாணமா இருந்தாலுமே அவ்வளோ மதிப்பு கூட இருக்குது.
1: சரிங்க, இப்போ நீங்க வந்து என்னதான் முன்னாடியே பரம்பரை பரம்பரையாக விவசாயம் பண்ணா கூட முதல்ல இப்ப இந்த மாடு வளர்ப்பு அப்படிங்கறது எல்லாருக்குமான ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவமாக தான் இருந்திருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு என்னென்ன சிக்கலாம் இருந்துச்சு இந்த மாடுகள்லாம் வச்சுட்டு இது பண்ணும்பொழுது, என்னென்ன ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணீங்க உங்களோட முதல் ஆரம்பிக்கிற சமயத்தில்?
0: முக்கியமாக ஃபேஸ் பண்ணது வந்து நோய் தாக்கம் சார். ஒரு 2 விதமான நோய்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக அச்சுறுத்தலாகவே இருந்தது. LSD சொல்லுவாங்க, லம்பி ஸ்கின் டிசீஸ், பெரியம்மை நோயின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து FMD, கோமாரி நோயின்னு சொல்லுவாங்க. கோமாரி நோய் வந்து இப்போ பழைய படியாக குறைஞ்சிருச்சு, இந்த லம்பி ஸ்கின் டிசீஸ் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு 40 நாளைக்கு முதற்கொண்டு அதுக்கான மருந்து போட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து வேக்சினோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அது அதுக்கப்புறமா கறக்கிறதுக்கு ஆளுங்க, இப்போ இன் கேஸ் வந்து ஆள் இல்லைனாலும் இப்போ நான் உட்காந்து கறப்பேன். ஒரு நாளைக்கு வந்து 20 மாடு என்னால் காலையும் ஈவினிங்கும் கறக்க முடியும். அதனால நம்ம கறக்கணும், இப்போ வெளியில இருந்து ஆளை கூப்பிட்டு அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த மாட்டு தொழில் பண்றது வந்து உபயோகமா இருக்காது.
1: சரிங்க, நீங்க ஆரம்பிக்கும் போது மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருந்தது, இப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குங்க?
0: ஆரம்பிக்கும் போது ஒரு 2 மாடோட ஆரம்பிச்சது, இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு 150 மாடுகள் இருக்கு சார்.
1: 2-ல இருந்து 150 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நீங்க ஒரு 7-8 வருஷத்துல ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி தான் அது. இப்ப நீங்க இந்த பால் கறவைக்கு ஆள் இல்ல அப்படிங்கறது ஒரு சவாலா சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அதுக்கு மாத இதுல யாராவது சம்பளம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு ஆட்கள் வைக்கலையா நீங்க அந்த வேலைக்கு? என்ன
0: இருக்காங்க வேலையாட்கள் தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தவிர்க்க முடியாத பட்சத்துல என்னைக்காவது ஒரு நாள் தான் நான் கறக்குற மாதிரி இருக்கும். ஆனா இதுக்குன்னு உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க, கறவைக்கு ஆள் இருக்காங்க.
1: கறவைக்கு ஏன் மிஷின் நம்ம போக கூடாதுன்ற எந்த எண்ணமும் இல்லையா? ஏன் மிஷின் யூஸ் பண்றது இல்ல?
0: இருக்கு சார், மிஷின் இருக்கு. ஆனா நாட்டு மாடுகளுக்கு அது செட் ஆகாது. ஏன்னா நாட்டு மாடுகள் வந்து இயற்கையாவே தாய்மை குணம் அதிகம். என்னன்னா கண்ணுக்குட்டிக்கு பால் ஊட்டிட்டு நம்ம கறக்க ஆரம்பிப்போம், கறக்க ஆரம்பிக்கும் மறுபடியும் கண்ணுக்குட்டியை திரும்பி பார்த்துட்டு உடனே பால் மேலே ஏத்தும், அப்புறம் மறுபடியும் கழுவிட்டு அதை கறக்க ஆரம்பிக்கும், மறுபடியும் கண்ணுக்குட்டியை ஊட்ட விடணும், அப்புறம் மறுபடியும் கறக்கணும். அப்போ இது வந்து ப்ராசஸ் வந்து நான் ஒரு 60 மாடு வந்து ஒரு 3 மணி நேரம் ஆகும் எனக்கு மிஷினில் கறக்கிறதுனா. ஆனா ஆளுங்க கறந்தோம்னா 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இதுதான் ரீசன் சார்.
1: அவங்கள மிஷின் வந்து உங்களுக்கு நேரத்தை சேமிக்கிறதுக்கு பதிலாக நேரம் அதிகமாகிறது.
0: ஏன்னா நாட்டு மாடுகள் இவங்கள்ட்ட வந்து சைக்கலாஜிக்கலாக தான் நம்ம போய் அவங்கள அணுகணுமே தவிர மிஷின் ரிலேட்டடாவே இவங்களை பார்த்தோம்னா இவங்க நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க.
1: சரி, இப்போ ரெண்டு மாடுல இருந்து இப்ப 150 மாடுனா அதுக்கேத்த மாதிரியான பண்ணை வளாகம் எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சிட்டீங்களா? தீவனம் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களா.
0: தீவனம் வந்து பச்சை புல்ல அவசியம் கொடுக்கணும் மாடுகளுக்கு. இங்க வந்து பசும் புல் வந்து கோஎஃப்எஸ்29 சூப்பர் நேப்பியர், அகத்தி, மல்பரி, அப்புறம் ரெட் நேப்பியர் அந்த மாதிரி ரகங்கள்லாம் போட்டிருக்கோம். அது போக வெளியில இருந்து ஊறுகாய் புல்னு சைலேஜ்னு சொல்லுவாங்க, அதுவுமே வெளியில இருந்து வாங்கி போட்டுருக்கோம். மக்காச்சோள தட்டையில ஏற்ப

0: மாட்டை சைலேஜ் அது அதுவும் கொடுத்துட்ருக்கோம். அது போக வைக்கோல் வந்து ஃபார்மர்ஸ்ட்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கலப்பு தீவனம் வந்து நமக்கு புண்ணாக்கு தவிடு அதெல்லாம் மிக்சடாக நம்மளே ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி இங்கே கொடுத்துட்ருக்கோம். அதுவும்
1: அதாவது அடர் தீவனங்கள் நீங்களே ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. சரி, பண்ணை வளாகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பராமரிக்கிறீங்க? அதாவது ஒரே இடத்துல கட்டின மாதிரி இது பண்ணுறீங்களா, இல்லை ஃப்ரீ ரேஞ்ச் மாதிரி அப்பப்போ பகலெல்லாம் மேய விட்டுட்டு அப்புறம் நைட்டில் கட்டுறது அந்த மாதிரி மாடுகள் எப்படி பராமரிக்கிறீங்க?
0: காலையில் ஒரு 3:30 கறவை ஆரம்பிக்கும் சார். ஆரம்பித்து 5:30 முடிச்சிடும். முடிச்சுட்டு மாடுகள்லாம் உள்ள ஒரு 4 ஏக்கரில் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். புல் இருக்கோ இல்லையா அது மெயினாக நடக்கணும். 12 மணி இல்லை 1 மணிக்கு அந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி உள்ளே கட்டிடுவோம். ஷெட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி போல் மறுபடியும் கறவை ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் நைட் டைம் பூராவே கட்டி தான் இருக்கும். இந்த மாடுகள் எல்லாமே நாட்டு மாடுகள், வெயிட்டு கூட இருக்கிறதுனால ஒவ்வொரு மாடும் நிற்கிற இடத்துல வந்து ரப்பர் மேட் போட்டிருக்கோம். அதனால அவங்களுக்கு கால் வலி ஏற்படாத அளவுக்கு எல்லா வசதிகளும் பண்ணியிருக்கோம். அதில்
1: அதாவது சிமெண்ட் தளத்தில் ரொம்ப நேரம் நின்னா வலிக்குன்றனால ரப்பர் மேட் மாதிரி
0: அது மாதிரி போடும்.
1: சரி, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன நோக்கத்தில் ஆரம்பிச்சீங்க? அதாவது இதுல இருந்து என்ன ப்ராடக்ட் விற்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவோட ஆரம்பிச்சிருப்பீங்களா? என்ன ப்ராடக்ட்னு ஆரம்பிச்சீங்க?
0: இது பால் முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சோம், நாட்டு மாட்டு பால். இப்ப காலையிலயும் ஈவினிங்கும் இப்போ 7 வருஷமா இந்த டைமுக்கு காலையில ஒரு 5:30 ஆரம்பிப்போம் நம்ம டெலிவரிக்கு. 5:30 இருந்து கரெக்டா 7:30 வீடுகளுக்கு போய் டெலிவரி ஆயிரும்.
1: டெலிவரிக்கு தனியா ஒரு டீம் வச்சிருக்கீங்க?
0: தனியா ஆள் இருக்காங்க. 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் பாக்கெட்ல போட்டு கொடுத்துருவோம்.
1: பாக்கெட்லயே போட்டு கொடுக்குறீங்க நீங்க?
0: பாக்கெட்ல போட்டு கொடுத்துருவோம். ஃப்ரெஷ் மில்க் இமிடியேட்டா, வேற எந்த ப்ராசஸும் பாஸ்டரைசேஷன் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இமிடியேட்டா பாக்கெட் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி ஈவினிங் டைமும் கொடுத்துட்டு இருக்கோம்.
1: பால் வந்து முதல்ல இப்போ கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் சப்ளை பண்றீங்க?
0: இப்போ வந்து 300 லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
1: 300 லிட்டருமே பட்டுக்கோட்டையை சுத்தி கன்சியூம் ஆயிடுது எல்லாமே.
0: ஒரு 200 லிட்டர் கிட்ட வந்து ஃப்ரெஷ் மில்காவே கொடுத்துருவோம். மிச்சம் இருக்கிற 100 லிட்டர்ல இருந்து நெய் தயார் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பால்ல காய்ச்சிட்டு அது தயிர் உர ஊத்திடுவோம். தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயில இருந்து நெய் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம்.
1: சரிங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஏதாவது பயிற்சிகள் மாதிரி போனீங்களா? அந்த மாதிரி வேல்யூ அடிஷன் இதெல்லாம் செய்யலன்றது ஏதாவது பயிற்சி மாதிரி ஏதாவது போனீங்களா?
0: இல்ல, ஏற்கனவே இதை பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுருக்கோம். பண்ணை வச்சிருக்கவங்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் முக்காவாசி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ட்ரையல் அண்ட் எரர்ல தான் செஞ்சு பார்த்துட்டு இருக்கோம்.
1: சரி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் உழவர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு 1:10 ஆகும். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை கோட்டைக்குளம் இ தர்மராஜன் அவர்களுடனான நேர்முகம்.
1: இந்த நாட்டு மாட்டு பால் அப்படிங்கறது நம்ம சாதாரணமா வாங்குற பாலை விட விலை கூட தான் இருக்கும். நீங்க எவ்வளவு விலைக்கு கொடுக்கறீங்க பட்டுக்கோட்டை பொறுத்த வரைக்கும், அந்த விலையில வந்து கன்சூமர்ஸ் வந்து ஹாப்பியா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்களா?
2: தாராளமா சார், ஆரம்பத்துல 60 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம், இப்ப வந்து 80 ரூபாய்க்கு பால் கொடுத்துட்டு இருக்கோம். நாட்டு மாட்டு பால் நமக்கு சென்னையிலயும் ஒரு கடை இருக்கு, துறைப்பாக்கம் மோயம்மா ரோட்ல, அங்க வந்து 120 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இங்க டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாமே கூட இருக்குன்றதுனால அது 120க்கு அங்க கொடுத்துட்டு இருக்கோம். அது ஃப்ரெஷ் மில்க்கா அங்க கொடுக்க முடியறது இல்ல, நம்ம அன்னைக்கு கொண்டு போய் அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம், அன்னைக்கே வந்து அதை வாங்கிட்டு போயிருவாங்க. அது மாதிரிதான் 3 days ஒன்ஸ் அது மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம்.
1: அங்க எவ்வளவு பால் கன்சியூம் ஆகுது சென்னையை பொறுத்த வரைக்கும்?
2: அங்க அரௌண்ட் ஒரு 50 லிட்டர் அது மாதிரி தான் சார்.
1: இப்ப இன்னும் இதை வந்து இந்த சப்ளை செயினை வந்து இன்னும் பெருசாக்கலாம், இல்ல வேற ஏதாவது பக்கத்துல இப்ப நீங்க வந்து சென்னையில வைக்கிறது காண்டிலும் அடுத்து தஞ்சாவூரோ இல்ல திருச்சியோ இல்ல புதுக்கோட்டையோ உங்களுக்கு எது பக்கத்துல இருக்கோ அடுத்த நகரங்களுக்கு எடுத்துட்டு போலான்ற ஏதாவது என்ன இருக்கா உங்களுக்கு?
2: இருக்கு சார், ஆனா இதுல ஒரு பெரிய சவாலே என்னன்னா, இது நாட்டு மாடுகள்ன்றதுனால பாலோட அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஜெர்சி HF மாடு வச்சிருந்தோம்னா ஒரு மாடு வந்து 20-30 லிட்டருக்கு மேல எல்லாம் பால் கறக்கும். இப்ப இந்த ரக மாடுகள் எல்லாமே ஒரு ஆவரேஜா 10 லிட்டர் சொல்லலாம், அதிகமா ஒரு 15 லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுகள் இருக்கு. இப்ப அதனால வந்து நம்ம பாலோட அளவு கம்மியா இருக்குல்ல. இப்போ வெளியில இருந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணணும்னா கூட நாட்டு மாடுகள் மட்டும் வச்சிருக்கிறவங்கன்னா நாட்டு மாடுகள் பாலா செக் பண்ணி வாங்குறதும் ஒரு சவால் இருக்கு. அது A1 மில்கா A2 மில்கான்னு செக் பண்றதுக்கு இமீடியட்டா செக் பண்ணக்கூடிய மிஷின் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம பண்ணையில நிறைய சுய உதவி குழுல இருந்து நிறைய ட்ரைனிங் எல்லாம் வர்றாங்க. இப்ப வெட்டினரி யூனிவர்சிட்டில இருந்து எல்லாம் நிறைய பேர் அனுப்பி விடுறாங்க. அவங்க எல்லாம் அந்த மாதிரியான ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு நாட்டு மாடுகள் வச்சு வளர்க்குறாங்க. அவங்க ஒரு ஒரு மாடை அவங்கள்ட்ட நம்ம பால் ப்ரொக்யூர் பண்றோம். அந்த மாட்டோட போட்டோல இருந்து அது எப்ப கண்ணு போட்டுச்சு, அந்த மாட்டோட பெடிகிரி வந்து நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இங்க. அது மாதிரி இப்போ ஒரு 15 ஃபார்மர்ஸ் வந்து நமக்கு பால் கொடுத்துட்டு இருக்காங்க.
1: அந்த மாதிரியான ஒரு புது மாடல் வந்து இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா?
2: அது வந்து இன்னும் விரிவுபடுத்தி போறதுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட்ல இருந்து இது மாதிரியான சப்போர்ட் எல்லாம் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தி நாட்டு மாடுகளுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்தாங்கன்னா இது வந்து பெரிய அளவுல நாட்டு மாடுகளோட இனமும் நல்லா பெருகும், ஆரோக்கியமான உணவு வந்து எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு ஒரு பெரிய அடித்தளமா இருக்கும். அது
1: நட்சத்திரவை பொறுத்து பாலை தாண்டி நெய் செய்றீங்க, வேற என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க?
2: உபரியா இருக்கு, ஒரு 100 லிட்டர் தான் இருக்குன்றதுனால அதுல இருந்து நெய், பால்கோவா, இப்ப பால்கோவா வாரத்துல ஒரு நாள் பால்கோவா, பன்னீர் ஒரு நாள் வாரத்துல, அது மாதிரி செஞ்சிட்டு இருக்கோம். அப்புறம் வெண்ணையா கேக்குறவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம்.
1: இது எல்லாத்தையுமே பிராண்ட்

0: பண்றதுக்கு என்ன முயற்சி பண்ணிருக்கீங்க? ஏன்னா நீங்க வந்து ஒரு டி ஷர்ட் போட்டு வந்திருக்கிறதே உங்க ஃபார்மோட இது போட்டு ஒரு படம் போட்டு நட்சத்திரா ஃபார்ம்ஸ் யுவர் ஆர்கானிக் ஹெவன் அப்படின்னு ஒரு டேக் லைனோட ஒரு டி ஷர்ட் போட்டிருக்கீங்க. இந்த பிராண்டிங் பண்றதுல என்னென்ன முயற்சிகள் செய்யறீங்க, என்னென்ன மெனக்கெடல் செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: இப்போ நம்ம நட்சத்திரா ஃபார்ம்ஸ்ல வந்து ஒரு மூணு பிராண்ட் நேம் இருக்கு. அது ஆரா மில்க்ன்ற இது வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர்டு, அது வந்து பால் ஐட்டம்ஸுக்கு மட்டும். அது போக ஆதவன்ற பிராண்ட் நேம்ல அது ரெஜிஸ்டர்டு, அது ஆதவன்ற பிராண்டு. அதுல வந்து சாணத்துல இருந்து மதிப்பு கூட்ட பொருட்கள் எல்லாமே அதுல, ஊதுபத்தி, கப்சாம்பிராணி, பஞ்சகவிய விளக்கு, விபூதி, பசு தீர்த்தம், அது மாதிரி மொத்தம் ஒரு 15 ப்ராடக்ட்ஸ் கிட்ட அதுல செஞ்சிட்டு இருக்கோம். அதுல அது போக மித்ரா ஆர்கானிக்ஸ் சொல்லிட்டு எண்ணெயும் நம்ம இயற்கையா விளைவிச்ச எண்ணெய் வித்துகள்ல இருந்து எடுத்து நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அது மாதிரி அதுவும் ஆட்டி எண்ணெயாவும் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து வர்ற புண்ணாக்க நம்ம மாடுகளுக்கு பயன்படுத்திக்கிறோம்.
0: இப்போ இந்த மூணு வெர்டிகலா நீங்க உங்களோட நிறுவனத்தை வந்து நடத்துறீங்க, வெவ்வேறு பேர்ல பால் ஆரோ மில்க், அதே மாதிரி ஒரு மூணு பிராண்டா வச்சுட்டு நீங்க மூணு வெர்டிகலா அதை ரன் பண்றீங்க. இதை வந்து அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போறதுக்கு மித்த விஷயங்கள் எப்படி, அதாவது இதுக்கான வியாபாரத்தை பெருசாக்குறது, விசிபிலிட்டியை உங்களோட பிராண்டை எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்கான நடவடிக்கைகள், அதுலலாம் நீங்க எப்படி செயல்படுறீங்க, சமூக ஊடகங்கள்ல எப்படி செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லுங்க.
1: ஆரம்பத்துல இன்ஸ்டாகிராம்ல அதுல எல்லாம் நாங்க அதிகமா இல்ல, இப்பதான் ஒரு 1 இயரா பேஜ் ஓபன் பண்ணி இப்போ இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப் எல்லாத்தையுமே வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக சென்னையில வந்து ஒரு 35 சூப்பர் மார்க்கெட் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம அவுட்லெட் சென்னையிலயும் இருக்கு, அது போக அறந்தாங்கிலயும் ஒரு அவுட்லெட் இருக்கு, பட்டுக்கோட்டையிலயும் ஒரு ரீட்டைல் அவுட்லெட் இருக்கு. அதுல வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் விளம்பரம் படுத்திட்டு இருக்கோம்.
0: சரிங்க, இப்போ இந்த பொருட்களை பொறுத்த வரைக்கும் வரவேற்பு அப்படிங்கறது எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? அதாவது இப்ப இந்த ஏட்டு மில்க் இத பத்தி ஏன்னா ஒரு விழிப்புணர்வு, குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து நிறைய பேர் விரும்பி வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா தொடர்ச்சியாக அந்த தேவையோ அதுக்கான ஒரு ஆர்வமும் நுகர்வோர்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது அவங்களால.
1: கரெக்டாக சொல்றீங்க சார், ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் நாட்டு மாடுகளோட தேடுதல் வந்து என்ன மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு, லட்சக்கணக்கான பேருக்கு இருக்கு. முக்கியமா அந்த கோவிடுக்கு அப்புறம் தன்னோட ஆரோக்கியத்தை பத்தி சிந்திக்கிறது வந்து எல்லாருமே, ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்து அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்ப நாங்க 2019 பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் 2022 மேல அது ஒரு பெரிய ஒரு பூமா தான் இருக்கு. ரொம்ப விரும்பி வந்து கேக்குறாங்க, ரொம்ப தொலைவில இருந்து வந்து கேக்குறாங்க. வெளிநாடுகள்ல இருந்து லீவுக்கு வர்றவங்க வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு 20 கிலோ அவங்களுக்கு லக்கேஜ் இதுல வந்து ஒரு 10 கிலோ இதை வாங்கிட்டு போற அளவுக்கான இது இருக்காங்கன்னா அப்ப அதுலயே நம்மளோட ப்ராடக்ட்ஸோட மதிப்பு என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுல.
0: சரிங்க, இப்ப நம்ம வந்து ஒரு இன்ஜினியரா இருக்கோம், ஒரு ஆர்வம் இருக்கு, நம்ம இது மாதிரி ஒரு ஃபார்ம் மாதிரி போடலாம், அது ஒரு நாட்டு மாடு ஃபார்ம் மாதிரி போடலாம் அப்படின்னு வந்துட்டீங்க. இது மாதிரி வந்து தொடர்ச்சியா எல்லாராலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கறது வந்து ஒரு கேள்விதான். ஏன்னா ஒரு சிலர் வருவாங்க, கொஞ்ச நாள் செஞ்சு பார்ப்பாங்க, உடனே லாபம் இருக்காது, விட்டுறலாம் அப்படின்னு தோணும். ஆனா இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப் சின்னதா ஒரு நாட்டு மாடு பண்ணையை வச்சு அந்த நாட்டு மாடு பண்ணையில இருந்து கிடைக்கிற பொருட்களை நகரத்துக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கறதுல தொடர்ச்சியாக ஈடுபட்டோம்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? வெற்றி பெறுவதற்கு என்னென்னலாம் செய்யலாம்?
1: கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க சார். ஆனா இதுக்கு முதல்ல தேவை வந்து பொறுமை ரொம்ப அவசியமா வேணும். இப்ப வெளியில இருந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் இப்ப வெளிநாடுகள்ல இருந்து இப்போ யூடியூப் அந்த மாதிரி இதுல எல்லாம் சில வீடியோஸ் எல்லாம் நிறைய பாக்குறாங்கல்ல, அவங்க வந்து நிறைய மிஸ்கைடிங்கா அந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதாவது ஒரே மாதத்தில் 4 லட்சம் சம்பாதிக்கும் பட்டதாரி அப்படின்ற மாதிரி எல்லாம் கேப்ஷன்ஸ் போடுறாங்க. இப்ப அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா இதுல வந்து ரொம்ப பெரிய அளவுல வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க பாத்துட்டு இருக்க தொழில விட்டுட்டு இங்க வந்துடுறாங்க. வந்துட்டு இப்ப நம்மள்ட்ட அந்த ஆலோசனை எல்லாம் கேட்பாங்க பண்ண அமைக்கிறதுக்கு, அமைச்சிட்டு ஒரு 3 மாசம் 4 மாசத்துலயே திருப்பி கூப்பிடுவாங்க, என்ன இதுல இருந்து திருப்பி ரிட்டர்ன் வரமாட்டேங்குதுன்னு. அது மாதிரி எந்த தொழிலையுமே வந்து ஒரு 3 மாசத்துல 4 மாசத்துல எனக்கு தெரிஞ்சு ரிட்டர்ன் வராது,
0: ஈவன் 1 வருஷத்துல கூட வர்றது.
1: எனக்கு வந்து இந்த பிரேக் ஈவன் ரீச் பண்றதுக்கு வந்து 4 வருஷம் ஆயிருக்கு சார். இவ்வளவு சப்போர்ட் வீட்டுல இதுல எல்லாம் இருந்து,
0: அதெல்லாம் இடம்லாம் உங்களோட இடம், ஆல்ரெடி இருந்த இடம்லாம் உங்களோட இடம், அப்படி இருந்தே 4 வருஷம்
1: ஆயிருக்கு. அப்போ வந்து அவங்க வந்து அதுல சஸ்டெயின் பண்றதுக்கு வந்து அவங்களோட உழைப்பு நேரடியா போடணும். அதே மாதிரி நிறைய பண்ணைகள்ல வந்து கேமரா மட்டும் வச்சுட்டு நான் வெளியில வேற ஒரு இடத்துல இருக்கேன், அது கேமரா வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை கோட்ட வர்றது நம்ம பாக்குறோம். அதுல அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது
0: மாட்டை வந்து நம்ம தொட்டு பார்த்து அதுகிட்ட பேசி
1: காலைக்கு கரெக்டா சேர்க்க முடியாது. அப்ப அந்த பண்ணையை ரன் பண்றதுல ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும். அப்ப நம்ம நேரடி குவாலிட்டியாக பார்த்துட்டோம்னா பிரச்சனை இல்லைல்ல. அந்த நேரத்துக்கு இப்போ ஒரு 8 மணி நேரம் வலு அடிச்சதுலேருந்து ஒரு 8 மணி நேரம் கழிச்சு ஒரு காளையை சேர்க்கணும் அப்படின்னா அந்த காளையை நம்ம கொண்டு போய் சேர்த்துருவோம் அதில். அப்போ இது சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்து வருஷம் ஒரு கன்று அப்படின்றது இங்கே போயிட்டு இருக்கிறதுனால தான் நிறைய வெட்டினரி டாக்டர்ஸுமே இங்கே வந்து பார்த்து நிறைய

0: ஆரம்பத்தில் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க டாக்டர் மகேந்திரன் சார், ஜோன்ஸ் டாக்டர், அது மாதிரி நிறைய பேர் நமக்கு கைடன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஏரியர்லால வந்து இங்கே மாடுகளுக்கு எல்லாமே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து டாக்டர் விஜயபாஸ்கர்னு சொல்லிட்டு அவங்க சென்னையில் இருக்காங்க, அவங்க நமக்கு கைடன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே இந்த ஃபார்மில் வந்து நம்ம அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து மாடுகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு கூடுதல் சிறப்பு.
1: மாடுகளுக்கு அக்குபஞ்சர்ன்றது எனக்கே புதுசாக இருக்குது நீங்கள் சொல்கிறது கேட்கறதுக்கு. அக்குபஞ்சர்ன்றது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன விஷயத்தில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதை பற்றி சொல்லுங்களா?
0: இப்போ இது வரைக்கும் இப்போ நம்ம ஒரு 60-70 மாடுகள் கிட்ட அந்த மாதிரி அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது வந்து அக்குபஞ்சர்னா நீடில் பண்ணாமல் அந்த மெரிடியன் பாயிண்ட்ஸ் வந்து ப்ரெஷர் மட்டும் கொடுத்து அந்த இடத்துல மிளகு வச்சு ஒட்டிடுவோம். அது வந்து நிறைய மாற்றங்கள். இப்போ ஒரு மாட்டுக்கு ஃபீவர் இருக்கு அப்படின்னா அந்த காது கீழே ஒரு பாயிண்ட் அந்த ஐயா சொல்லுவாங்க, அவங்க அந்த இதை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி இந்த இடத்துல

0: காது கீழே ஒரு பாயிண்ட் அந்த ஐயா சொல்லுவாங்க, அவங்க அந்த இதை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி இந்த இடது சுழற்சியா வலது சுழற்சியா அப்படின்னு அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணோம்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இப்போ கழிச்சல் நோய் இருக்கு, ஒரு 2 நாள் 3 நாள்லாம் இருக்கும், அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் நிறைய டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தோம். அதில் இப்போ ஒரு 2 வருஷமா இப்போ ஐயாவோட வழிகாட்டுதல்ல ஒரு அந்த மெரிடியன் பாயிண்ட்ஸ் ஒரு 3 புள்ளிகள் தான் அனுப்புவாங்க, அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டோம்னா காலையில அந்த கழிச்சல் இருக்கு, நாளைக்கு காலையில பார்த்தோம்னா கழிச்சல் இருக்காது, சாணம் வந்து இருகலா இருக்கும். அது இது வந்து ஒரு மிராக்குலஸா நடக்குது, நம்ம கேட்கறதுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆரம்பத்துல எனக்கும் இதை எடுத்து பண்ணும் போதும் இது இருக்குமா அப்படின்னு ஆரம்பத்துல ஒரு டவுட் இருந்துச்சு, ஆனா செய்ய ஆரம்பிச்சு அவங்க ஐயா நம்பிக்கையா சொன்னதுக்கு அப்புறமா இது 100% வேலை செஞ்சுட்டு இருக்கு, டாக்குமெண்ட் பண்ணிட்டும் இருக்கும். அது இப்போ தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டியோட ஒரு இன்குபேஷன் இதுல வந்து நம்ம கொலாபரேட் ஆகி அதுல இருந்து நமக்கு 18 மந்த்ஸ்க்கு நமக்கு ஒரு மென்டார் கொடுத்து இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மாடுகளுக்கு எப்படி இருக்குன்றத மானிட்டர் பண்றதுக்காகவே வெட்டினரி யூனிவர்சிட்டில இருந்து நமக்கு ஒரு உதவி பண்ணிட்டு இருக்காங்க.
1: சரிங்க, இப்போ நீங்க சொன்னதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வெறும் சோசியல் மீடியா தம்ப்னெயில பார்த்து ஆரம்பிச்சோம்னாலாம் மாடுகளை வந்து வச்சு பண்ணை பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, மாடு மட்டும் இல்ல, எதுவா இருந்தாலும் பண்ணை தொழில எந்த பண்ணை தொழிலா இருந்தாலும் வேளாண்மையா இருந்தாலும் சரி, ஆறு இயற்கை விவசாயம் பண்றேன், கீரை வளர்க்கறேன், எதுவா இருந்தாலும் வெறும் சோசியல் மீடியா தம்ப்னெயில வச்சு நம்பி வந்தோம்னா தம்ப்னெயில் மாதிரி நம்மளோட தம்பு வந்து காண போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட உழைப்பு மட்டும்தான் நமக்கு தொடர்ச்சியாக உறுதுணையாக இருக்கும், நம்மளுடைய சுய ஈடுபாடு இருக்கணும், நம்ம அதுல வந்து ஈடுபாட்டோட இருந்து அது சம்பந்தமான அறிவை பெற்று அது சம்பந்தமான உழைப்பை கொடுத்து அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க. நீங்க சொல்றப்பல இப்போ 2 வருஷத்துல 3 வருஷத்துல எல்லாம் நம்ம வந்து இதுல ஜெயிப்பதற்கு இல்ல உடனே நமக்கு ஒரு இது வந்துரும் அப்படிங்கறதெல்லாம் நம்பாம, ஆனா ஒரு தொடர்ச்சியாக தொழிலாக செய்யும் போது ஒரு பெரிய வேல்யூவை ஒரு பெரிய நிறுவனத்தை இப்ப நீங்க சொல்ற இந்த 3 வெர்டிகளும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு லிஸ்ட் பண்ணா கூட வாங்குறதுக்கு ஆட்கள் வருவாங்க, இல்ல இது ஒரு தனியா நீங்க ஒரு தனித்தனி நிறுவனங்களா நடத்தும் போது கூட அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு மதிப்பு வரும், அந்த பிராண்டுக்குன்னு ஒரு தனி மதிப்பு வரும், அந்த மதிப்பின் மூலமாக நம்ம தொழில் உயரும் அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப இதை கேட்டுட்டு இருக்க விவசாயியா இருக்கட்டும், இல்ல இறைஞலா இருக்கட்டும், இல்ல இது மாதிரி புதுசா நானும் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்?
0: என்னோட நம்பர் வந்து 8778541393. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா எந்த ஆலோசனையா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எந்த நேரமா இருந்தாலும் நீங்க கால் பண்ணலாம்.
2: தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை கோட்டைக்குளம் பகுதியைச் சேர்ந்த இ தர்மராஜன் ஐயா அவர்களின் தொலைபேசி எண் மீண்டும் 87 78 54 13 93.
1: நன்றிங்க, உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய பண்ணை வந்து இன்னும் பெரும் அளவுக்கு வளரட்டும், பட்டுக்கோட்டையிலேருந்து இன்னும் பல ஊருக்கு நீங்க பரவி இன்னும் பெரிதாக இது வளரணும். ஏன்னா ஒரு நல்ல பொருளை எடுத்துட்டு போறோம், நல்ல விஷயத்த செய்யறோம், அதன் மூலமாக நன்மை பெருகட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து இந்த நிகழ்ச்சியிலேருந்து உங்களை சந்திச்சதுல மிக மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறோம். நன்றி,
0: ரொம்ப நன்றி சார். நேயர்களுக்கு நன்றி.
2: எந்த தொழிலா இருந்தாலும் அதுல வெற்றி அடைய பொறுமை ரொம்ப முக்கியம். மற்றவர்களோட அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வது நம்ம பல தவறான முடிவுகளை எடுக்கிறதுல இருந்து நம்மளை காப்பாத்தும். வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிற இந்த உலகத்துல நாட்டு மாட்டு பண்ணை அமைத்து பால் மற்றும் மதிப்பு கூட்டு பொருட்களை வெற்றிகரமா சந்தைப்படுத்தி லாபம் பெறுவது எப்படி அப்படின்னு தன்னோட வாழ்க்கை அனுபவங்களை இன்னைக்கு நம்மோட பகிர்ந்துகிட்டாங்க தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை கோட்டைக்குளம் இ தர்மராஜன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இன்னைக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில நாம இதுவரைக்கும் கேட்டது 1:10 ஆகும். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை கோட்டைக்குளம் இ தர்மராஜன் அவர்களுடனான நேர்முகம். உடன் உரையாடி நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் எஸ் கோபாலகிருஷ்ணன்.
3: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
3: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும்

நேர்கள் இணைவிற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டுத் தீவனம் வழங்கும் உளவே தலை. நாளை காலை 7:05 செவிச்செல்வம் வழங்குகிறார் பழ மாரபர்மன் அவர்கள். நாளை காலை 9:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு பழம்படு பனை பதிப்பாளர் மா கேசவன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 8:00. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில், சர்வதேச அளவில் இந்தியா தனது விண்வெளித்துறையை விரிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களையும் உருவாக்கி வருவதாக கூறினார். இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் விண்வெளி பயணம் நிலவு தொடங்கி சூரியன் மற்றும் அதற்கு அப்பாலும் நீண்டு வருவதாக தெரிவித்தார். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா பெற்றுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாகவும், போர் கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பனை எட்டுவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர், உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்காகவே கார்கள் வழங்கப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறினார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களின் குறைகளை அவர்களது இடத்திற்கே சென்று கேட்டறிய இது உதவும் என்றார். தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பால பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இம்மாரத்தான் நிகழ்ச்சியில் 2000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தமிழக சட்டப்பேரவை மரபுகளை பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் நிலைநாட்ட வேண்டுமென திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் வலியுறுத்தினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே நிதி பற்றாக்குறை இருப்பதாக கூறிவிட்டு கார்கள் வைத்துள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் கார்களும் ஓட்டுநர்களுக்கு சம்பளமும் வழங்குவது ஏற்புடையதல்ல என தெரிவித்தார். காவிரி டெல்டா மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மாநில அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர் நாகை மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை நகரில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் தடுப்பதற்காக திருப்புகழ் குழு தயாரித்தளித்த அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டுமென பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இக்குழு 17 மாதங்கள் பல்வேறு கள ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் தரவுகள் மூலம் தனது அறிக்கையை தயாரித்துள்ள நிலையில், அதன் பரிந்துரைகள் பருவமழை தொடங்குவதற்கு முன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்திற்குட்பட்ட பேரூராட்சிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என ஆட்சித்தலைவர் டாக்டர் வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை மறுநாள் நடைபெறும். திருப்பூர் சின்ன பொம்மநாயகன் பாளையத்தில் 6க்கும் மேற்பட்ட பனியன் கழிவு கிடங்குகளில் இன்று தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீயணைப்புத்துறையினர் தீயை போராடி அணைத்தனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,883 கனஅடியிலிருந்து 13,538 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 86.83 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் 8வது நாளாக பரிசல் இயக்க

தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆவணி மூலத்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கரூர் சித்திரக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுக்கும் நிகழ்வு இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்திருந்தது. மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்றிரவு ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தில் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதியில் பங்கேற்க முடியும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

8:05 நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலியின் மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. 80-90களில் வெளிவந்து நம் நினைவில் நிற்கும் பாடல்களை கேட்கும் நேரலை நிகழ்ச்சி. நேயர்களே, 4-3-1-246-102-1 அப்படிங்கிற இந்த எண்ண வழக்கமான நேயர்களும் அறிமுக நேயர்கள் 4-3-1-240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணையும் தொட்டு வந்து உங்கள் மனம் தொட்ட 80-90களில் வந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே, இது இரவு இசை இனிமை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: ஒரு நல்ல பாடல் வைதிகை காத்திருந்தாள் திரைப்படத்தில் வந்து இளையராஜாவோட இசையில் ஜெயச்சந்திரன் வாணிஜ்யராம் வரிகளில் பாடல் கேட்டோம். ஒரு நீண்ட ஆலாபனை தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் நீண்ட ஆலாபனை கொடுத்துருப்பாரு. இந்த பாடல் இந்த படத்தை பற்றி ஒரு தகவல் நம்ம சொல்லலாம்.
1: சொல்லுங்க.
0: பொதுவாக என்னென்னா ஒரு படம் வந்து திரைக்கதை எழுதின உடனே தான் அதுக்கு எந்தெந்த நேரத்தில் பாடல்கள் வரும், என்ன இசை அமைக்கலாம் அப்படின்றது தான் முடிவு பண்ணுவாங்க.
1: ஆமாம்.
0: ஆனால் இந்த படத்தில் எப்படின்னா முதல்ல பாட்டை ரெடி பண்ணிவிட்டு அந்த பாட்டுக்காக எழுதப்பட்ட கதை தான் இது.
1: அப்படியா?
0: ஆமாம். இளையராஜா வந்து இதில் இந்த படத்தில் உள்ள எல்லா பாடல்கள் கிட்டத்தட்ட 6-7 பாடல்கள் இருக்கும், அதை வந்து முன்னாடியே அவர் கம்போஸ் பண்ணி வச்சுருந்தார். இந்த பாடலுக்கு யார் ஒரே படத்தில் இதை எல்லா பாடலையும் வைக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை தான் அவர் வச்சது. அந்த நிபந்தனையை ஏற்றுக்கிட்டு கதை எழுதினவர் தான் சுந்தரராஜன்.
1: ஆஹா.
0: அந்த படம் தான் வைதேகி காத்திருந்தார்.
1: ஒரு பெரிய டாஸ்க் தான் அது.
0: ஆமாம், ஒரு அருமையான பாடல் இது. நீண்ட ஆலாபனை சேர்ந்து பண்ணியிருப்பார். அது இல்லாமல் அதில் ஒரு வரியும் கூட வரும், மஞ்சத்திலே 7 ஸ்வரம் அப்படின்னு ஸ்வரத்தையே வந்து பொருளாக மாற்றிருப்பாங்க. இப்போ அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யாருங்க இங்கிருந்து?
2: நான் மூவானூர் தண்ணீர் பந்தல் செல்வாராணி.
0: பழைய நேயர், நீண்ட நாள் நேயர்.
2: ஆமாங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல பிரமாதமாக இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு முத்துகாலை படத்துலேருந்து புன்னை வனத்து குயிலேன் என்ற பாடல் சார்.
0: கேட்கலாமா?
2: நன்றிங்க சார்.

0: முத்துக்காளை படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய ஒரு அருமையான பாடலை கேட்டோம்.
1: ஆமாம், அதாவது புன்னை வனத்து குயில்
0: ம்
1: முல்லை வனத்து மலர் அப்படின்ற மாதிரி வரிகள்லாம் அவங்க வாழி எழுதியிருப்பாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வேங்குழலின் ஓசை, அதாவது பாடலோட வரியே என்னை வந்து இந்த புல்லாங்குழலை வந்து நினைவுபடுத்துறதுக்கூடியான வரிகள்லாம் அவங்க எழுதியிருப்பாங்க. இப்போ அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்குறான்னு பாங்க.
0: வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யாரும்மா பேசுகிறீங்க?
2: திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு அடுத்து ஆலம்பக்கத்துலேருந்து மேரி பேசுகிறேன் சார்.
0: மேரி, என்ன பாடல் வேணுங்க?
2: படிக்காதன் படத்திலிருந்து ஒரு கூட்டு கிளியாக, அந்த பாட்டு போடுங்க சார்.
1: இந்த இந்துல கூட பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகள்லாம் அம்மாவுக்கு தெரியுமான்னு தெரியல. அது ஒரு சகோதரர்களோட பாசம் தான். அண்ணன் வந்து இரு தம்பிகளுக்காக பாடுவார். அந்த பாடலுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா, நெல்லின் இதை தோன்றாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளிப்பணமா, நான் தந்த பண்புக்கும் தாய் தந்த அன்புக்கும் பூமாலை காத்து நிற்கும் அப்படின்ற வரிகள் கூட இதில் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பாங்க. பாடலை கேட்போம்.
0: வரிகள் எல்லாமே சொத்து, அதை நம்ம இப்போ கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருக்கிறோம் இது இரவு இசை இனிமே திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: சகோதரர் பாசத்தை வச்சு பாடலை நம்ம கேட்டோம். மலேசியா வாசுதேவன் அவருடைய குரல்.
1: ஆமாம், அதாவது நிறைய பேரோட வாழ்க்கையிலையுமே அந்த அண்ணன் அப்படிங்கிறவங்க அப்பாவாக இருப்பாங்க. சகோதரர்கள் அந்த தாய் தந்தையோட ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான பாடல் இல்லையா?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. படத்தில் கூட ஒரு இடத்துல அவர் ரஜினிகாந்தை சந்திக்கும் போது சொல்லுவார், உங்களை வந்து மார் மேலேயும் தோல் மேலேயும் தூக்கி வளர்த்த தவிர வேறு என்னடா நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு ஒருத்த கேட்பார். அந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, இவர் வைரமுத்தோட வரிகளில் பார்த்தீங்கன்னா, பறவைகள் எங்கே திரிந்தாலும் திரும்பி கூட்டுக்கு தான் வரணும், எங்கே வேலைக்கு போனாலும் எவ்வளோ இருந்தாலும் குடும்ப பாசம் இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்தக்கூடிய பாடல். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
2: இருவருக்கும் இனிய இரவு. வணக்கங்க சார்.
0: சோழபதி
2: வந்து மாலா சிதம்பரம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்கம்மா. என்ன ஊர் சொன்னீங்க நீங்க?
2: விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க சார், முத்துசோளம் போட்டிருக்காங்க சார்.
1: சோபனாபுரம்.
0: சோபனபுரம். அது இந்த
2: துறையூர்
0: தான்.
2: துறையூர் வட்டம் இப்படியே வரும்.
0: அங்க உங்களுக்கு வந்து அந்த மேளம் தான் ரொம்ப ஃபேமஸ் தானே, செங்கக்கட்டு வட்டி அதெல்லாம் சோபனபுரம்.
2: ஆமாங்க சார், ஆமாங்க சார்.
0: அங்க வந்து அந்த ரொம்ப ஃபேமஸா இருக்கும்.
1: ஓ
0: ஆமா. சரி அம்மா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: படம் வந்துங்க சார் பொண்ணுமணி. ஆனா ஆடி ஆடி மாசமே முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் அந்த

0: பாட்டு ஆடி மாசத்துல கேட்கணும்னு அப்ப வந்து
1: போட்டுட்டாங்க சார்.
0: கொடுத்தாங்க சார், ஆனா எனக்கு கேட்டப்ப இந்த மாதிரி போட்டாச்சு இந்த பாட்டு இன்னொரு நாளைக்கு இருந்தாங்க, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தானே வரோம், அதனால கேட்க முடியலைங்க சார்.
2: கார்த்திக் சௌந்தர்யா நடிச்ச படம்
0: தானே? ஆமாங்க சார்.
2: சிவகுமார் இருப்பாரு வர.
0: பொன்னுமணி படத்துல ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா, ஏறு பூட்டும் ஏழை கூட்டும் வாழும் சின்னையா, விதத்தவே மல்லு மணி அந்த பாட்டு போடுங்க சார்.
2: கேட்டுருங்கம்மா.
0: தேங்க்யூ சார்.

0: இப்ப என்ன நல்ல காலம் வந்துருச்சுன்னு நல்ல காலம் பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்க.
1: நான் சொல்ல போற செய்தியை கேட்டா நிச்சயமா நல்ல காலம் வந்துருச்சுன்னு நீ நம்பத்தான் வர.
0: எது எல்லினோ எல்லினோன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்களா? இப்ப இதுவா உனக்கு நல்ல காலம்?
1: இந்த எருமைய பராமரிக்க முடியலன்னு ரொம்ப சலிச்சுக்குவிய, அதுக்குதான் ஒரு நல்ல காலம்.
0: ஆமா ஆமா, இந்த எருமைய வச்சு என்னால சமாளிக்க முடியல. அப்பப்ப ஏதாவது உடம்புக்கு வந்துருது, பாலும் சரியா கறக்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல.
1: இப்ப நீ சொன்னிய எல்நினோ அப்படின்னு, இந்த எல்நினோ காலத்துல எருமைகளோட ஆரோக்கியம், உற்பத்தி மேலாண்மை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வானொலி பண்ணை பள்ளி நடக்க இருக்கு.
0: எருமை மேய்க்கறதுக்கு பள்ளிக்கூடமா? காட்டுல விட்டா மேய்ஞ்சிட்டு வருது.
1: மேய்ஞ்சிட்டு வரும், ஆனா அதை முறையா எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல.
0: இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? காலங்காலமா நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறது தானே.
1: அப்படி இல்ல, இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் நிறைய தகவல்களை சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்ல.
0: ஆமா, அதுக்கு நம்ம எங்க போய் தெரிஞ்சுக்கிறது?
1: நீ எங்கேயும் போக வேணாம், ரேடியோ கேக்குறல்ல.
0: ஓஹோ, ரேடியோல பாட்டை போட்டு பால் உற்பத்தி அதிகரிக்க போறோம் அப்படியா?
1: பாட்டை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த நீ இனி பாடத்தையும் கேட்க போற. நம்ம திருச்சி அகில இந்திய வானொலியும் சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையமும் சேர்ந்து எல்நினோ காலங்கள்ல எருமைகளோட ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி மேலாண்மை அப்படிங்கிற தலைப்புல வானொலி பண்ணை பள்ளி நடத்த இருக்காங்க.
0: காசு கீசு ஏதாவது கட்டணுமா?
1: ஆமா, பயிற்சி பட்டறைக்கு நம்ம காசு கட்டி தானே ஆகணும்.
0: எப்படி கட்டணும்?
1: இதுக்கு கட்டணமே 590 ரூபாய் தான்.
0: என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு நீ சொல்லவே இல்லையே.
1: இந்த எருமை வேற, நீ கேக்குறத விட அது ரொம்ப ஆர்வமா இருக்கு போல. வர செப்டம்பர் மாசத்துல இருந்து 13 வாரம் தொடர்ந்து நடக்க இருக்குது. இந்த பயிற்சிய பத்தின நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோயே. 04-27-241-04-08 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்க.
0: ஏன் போன் நம்பர் சொல்லிவிட்டு தோற எந்த பக்கமா போறீங்களா?
1: போய் எருமைக்கு தண்ணி வைக்கிறேன்.

0: 8:31 இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்த பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: விராலிமலை தாலுகா வந்து கட்டுருவாச்சி எடையப்படி ஏழுமலை பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, ஏழுமலை என்ன பாடல் வேணும்?
1: அண்ணனுக்கு இந்த பாட்டுல இருந்து சோலை இளங்குயிலை அந்த பாட்டு வேணும் சார்.
0: அப்படிங்களா, சரிங்க, கேட்டலாம். அழைத்தமைக்கு நன்றிங்க ஐயா.

0: ஒரு அருமையான பாடல் அண்ணனுக்கு ஜே திரைப்படத்திலிருந்து கேட்டான். இந்த பாடலில் ஒரு இளையராஜா ஒரு நுணுக்கம், இசை நுணுக்கம் பயன்படுத்தியிருப்பார்.
1: என்னது
0: படத்தில் வர ஆலாபனை, அதை தாண்டி பாடலுக்கு இடையில் அவருக்குற ஆண்கள் குடு ஹம்மிங்னு சொல்லுவோம்ல, அந்த ஹம்மிங் வரும்போது அதையும் இசையும் கொடுத்துருப்பார்.
1: ஓ,
0: இரண்டு இசை மூன்று இசைக்கருவிகளை பயன்படுத்தி அந்த ஹம்மிங்கோடு சேர்த்து இசைக்கருவியோட சத்தமும் வரும். சப்தம் மிக அருமையான ஒரு இசை நுணுக்கத்தை பயன்படுத்தியிருப்பார்.
1: அழகான பாட்டு. அதாவது அண்ணனுக்கு ஜெய் சொன்ன மாதிரி,
0: ஆமாம்,
1: இளையராஜா அவர்களுக்கு ஒரு ஜெய் சொல்லிடலாம்.
0: ஆமாம், இப்போ 8:37 ஆச்சு, இரவு இசை இனிமேல் அடுத்த நேயர். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யாருங்க?
2: நான் திருச்சி சங்கலாண்டபுரத்துல இருந்து உமா மகேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
2: சார்? ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
0: அம்மா இருக்கும்.
2: சரிங்க சார், நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்.
0: அப்படியா, முதல் முதல் முறையா?
2: ஆமாங்க சார்.
0: இது மட்டும் பேசுனதே இல்ல?
2: இல்லைங்க சார்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதிகம் நிறைய பேசுங்க, இடைவெளி விட்டு பேசுங்க, கடிதம் எழுதுங்க, மின்னஞ்சல் அனுப்புங்க.
2: நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் சார், லைனா கிடைக்கிறது இல்ல.
0: அப்படியா, தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. கீப் ஆன் ட்ரைங், கீப் ட்ரைங், கீப் ஆன் ட்ரைங்.
1: முதல் முதல் முறையே என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: துர்கா படத்துல இருந்து பாப்பா பாடும் பாட்டு.
0: பாருங்க, அதை பாடுறது ஒரு பெரியவங்க, ஆனா பாப்பா பாட தான் பண்ணுவாங்க. ராஜேஸ்வரி கேட்கலாமா?
2: ஓகே,
0: நன்றி நன்றி.
2: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி நன்றி.

0: பேபி ஷாம்லி நடித்த படம். அப்பயே அந்த குழந்தை வந்து இரு வேடங்களில்
1: உழைத்து
0: நடித்த படம். இந்த படம் துர்கா,
1: ஆமாம்,
0: இது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றதுனால கன்னடத்தில் வந்து பைரவி அப்படின்றதும் இந்த படத்தை வந்து மறு
1: யாருமே அதை மறக்கவே முடியாது இல்லையா. அது குரங்கும் சரி, அந்த நாயும் சரி.
0: அதில் முக்கியமான வரி பார்த்தீங்கன்னா, வாயால் பேச முடியாட்டி கூட கண்ணால் நாம் பேசலாம் அப்படின்னு அந்த விலங்குகளோட சேர்ந்து ஒரு வரியை வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு அருமையான வராமன்னாரன் இயக்கத்தில் வந்த படம் இது. இப்போ அடுத்த நேயர்
1: வருகை. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
2: மாலை வணக்கம். சொல்வது இளங்கோ, பஞ்சபலன் இளங்கோ.
1: இளங்கோ ஐயா, என்ன பாடல் வேணுங்க?
2: தூங்கா தம்பி தூங்காதுலேருந்து தூங்காதே தம்பி தூங்கா, இந்த பாட்டு போட்டுருக்காரு கமலஹாசன் படம்.
1: இப்படி எல்லாரும் தூங்க போகிற நேரத்தில் இப்படி கேட்குறீங்களே, பரவாயில்லையா?
2: பாட்டு நல்லா இருக்குது, சொல்ல பாட்டு எழுத்து பாட்டு அருமையாக இருக்கு.
1: சரிங்க, நன்றிங்க.
2: ஓகே சார், நன்றி சார்.

0: தூங்காதே தம்பி தூங்காதே பாடல்.
1: ம்,
0: நீங்கள் கூட கேட்டீங்க இது என்ன தூங்குற நேரத்தில் பாடலாம் அப்படின்னு நேரத்தை. அது
1: ஆனால் அப்படி
0: வந்து
1: இல்லை.
0: இது வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும்
1: ஆமாம்
0: அப்படின்றதுக்கு. அதனால தான் இளையராஜா கூட அந்த வரிகளுக்கு வந்து
1: ம்
0: ரொம்ப பீட்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்பார் இந்த
1: ம்
0: பாடல். இப்போ பல நேரங்களில் இளையராஜா அவங்க வந்து பாடலோட வரிகளில் முதல் வரியை
1: ம்
0: எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இசையை வந்து அமைப்பாங்க. ஒரு கேட்ட உடனே துள்ளி எழணும்
1: ம்
0: அப்படின்ற மாதிரியான இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய வந்து ரொம்ப கம்பீரமாக அந்த குரலை கொடுத்துருப்பார். மென்மையாக பாடக்கூடியது இல்லாமல் இந்த பாடல் வரிகளுக்கு ஒவ்வொரு வரிகளுக்கும் அழுத்தம் கொடுத்து கேட்டவுடனே அப்படி உற்சாகம் பொங்கணும்,
1: கண்டிப்பாக
0: வேலைக்கு போகணும்
1: காரியத்தில்
0: அப்படின்ற.
1: கண்ணாக இருக்கணும்,
0: ஆமாம்,
1: கண்ணை மூடிடக்கூடாது அப்படிங்கிற.
0: ஆறு தூங்கிட்டால் நமக்கு எங்கே சோறு கிடைக்கும் அப்படின்ற
1: ஆமாம்,
0: வரிகள் கூட இந்த பாட்டில் உண்டு. இப்போ அடுத்த நேயர்.
1: வருகை வணக்கம்.
2: வணக்கம் சார், புதுக்கோட்டை மாவட்டம் நல்லபடியாம்பட்டிலேருந்து ஜேம்ஸ் பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
2: கரகாட்டக்காரங்கிலேருந்து மான்குயிலே பூங்குயிலேங்கிற பாட்டு போடுங்க சார்.
1: நன்றிங்கய்யா அழைத்தமைக்கு.
2: நன்றி சார்.

0: பட்டி தொட்டி எங்கும் வெற்றி பெற்ற படம் கரகாட்டக்காரன்.
1: ஆமாம்,
0: அறிமுக நாயகி கனகா நடித்த படம். ராமராஜன் வந்து மிகப்பெரிய புகழின் உச்சத்துக்கு போன படமே இதுன்னு சொல்லலாம். கங்காம்பரன் இயக்கத்தில் அந்த படம். இதில் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட சூழ்நிலையும் கதையும் சொன்ன உடனேயே ஒரு மெட்டை அமைச்சார் இளையராஜா.
1: ஓ,
0: அந்த மெட்டை வந்து மறுக்காமல் ஏற்றுக்கிட்டார் கங்காம்பரன். அண்ணன் தம்பின்னு கிடையாது. அதை தாண்டி என்னென்னா, கதைக்கு ரொம்ப பொருத்தமாக ஒரு மெட்டு சொன்ன விட அடுத்த செகண்ட் வந்து ஒரு ஒரு மெட்டு அமைச்சோன்னே சில பாடல்களில் வந்து இரண்டு மூணு மெட்டுகள் வரும், மூன்று நான்கு மெட்டுகள்லாம் வரும், அதில் ஒன்று சூஸ் பண்ணுவாங்க பொதுவாக இயக்குனர். ஆனால் அவர் இவர் வந்து என்னென்னா, அது சொன்ன அடுத்த செகண்ட் ஒரு மெட்டை கொடுத்தார் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு உடனே நோட்ஸ் எழுதி பேக்ரவுண்ட் மியூசிக்கு அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு இளையராஜா. காரணம் வந்து அவர் ஒரு கிராமத்து மேலே வச்சுருந்த பாசம். கரகாட்ட கலைஞர்களை மையப்பற்றி எடுத்த படம். இன்னொன்று வாழைப்பழ காமெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது.
1: பாட்டால, கதையால,
0: ஆமாம்,
1: அந்த பின்னணியால்,
0: ஆமாம்,
1: நகைச்சுவையால்,
0: ஆமாம், எல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா, இந்த படம் ஒன்று திரையரங்குகளில் அந்த ஒரு சாமி பாடல் வரும் மாரியம்மான், அதுக்கு நிறைய பேர் வந்து

0: சாமி வந்து ஆடின கதையெல்லாம் கூட உண்டு.
1: இப்போ கருப்பு படத்துக்கு ஆடின மாதிரி.
0: ஆமாம்.
1: சரிங்க, நிறைவான நேயர் இரவு இசை இனிமையில் வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கும். யார் பேசுறீங்க?
2: புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராஜ் தாலுகா சடையமுத்தேர்ந்து அகிலா டெய்லர் பேசுகிறேன் சார்.
1: அகிலா, எப்படி இருக்கீங்க நீங்க?
2: நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க சார்?
1: நலமா இருக்குமா? டெய்லர் தொழில்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: ஆ, டெய்லர்ல நல்லா போயிட்டு இருக்கு சார்.
1: சரி சரி சரிங்க, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
2: சேரன் பாண்டியன் படத்துல இருந்து ஏ சம்பா நர்ஸ் சார் கேட்டு சார்.
1: கேட்டலாமா? ரொம்ப நன்றிமா அழைத்தமைக்கு.
2: தேங்க்ஸ் சார்.

0: அருமையான பாடல் இல்லையா?
1: ஆமாம், தன்னானே தன்னானே
0: அப்படி நாட்டுப்புற சாயலில்
1: ஆமாம்,
0: தலைவி வந்து தலைவனுக்காக ஏங்குறான். அவன் தலைவன் எப்போ என்னை வந்து சேருவான், அவன் வரவை நோக்கி காத்திருக்கக்கூடிய மாதிரியான ஒரு பாடல். இந்த சங்க இலக்கியங்களில் நெடுநல் வாடைன்னு ஒரு இலக்கியம் இருக்கும்ல, அதில் அந்த வந்து அந்த வாடை காற்று வீசும், தலைவன் இருக்க மாட்டாவோ கூட, அது வந்து அப்படி ஒரு ஏக்கத்தை தரக்கூடிய, வழியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்.
1: ஆமாம், அது வந்து சாரக்காத்து அப்படின்றது காதல் உணர்வு தூண்டக்கூடியதான ஒரு இயற்கை.
0: ஆமாம்,
1: அதுதான் அது வந்து அந்த சாரக்காத்துன்றது. சம்பாநாத்துன்றது விவசாய வாழ்க்கை, அப்புறம் பொண்ணு வாசம் பூ வாசம், இது வந்து காலையோட அழகை வந்து மனத்தோட ஒப்பிடுறது.
0: நான் விளக்கேற்றி வைக்கிறேன்,
1: விளக்கு
0: எல்லாம் பண்ணுறேன், என்னுடைய தலைவன் வந்து வரணும்.
1: ஆமாம், சௌந்தரின் இசை அவங்க சொர்ணலை தான் இப்போ நம்மகிட்ட இல்லை, ஆனால் அருமையான பாடல்கள்லாம் அவங்க பாடியிருக்கிறாங்க. அப்படியான ஒரு பாடலை கேட்டோம் இன்றைக்கி இரவு இசை இனிமேல். ரொம்ப நல்ல பாடல்கள், வைதையை காத்திருந்தால், முத்துக்காலை, படிக்காதவன், பொண்ணுமணி, அண்ணனுக்கு ஜே, துர்கா, தூங்காத தம்பி, தூங்காதே, கரகாட்டுக்காரன், சிறன் பாடின படத்துலேருந்து பாடல்கள்லாம் கேட்டோம்.
0: அப்படி எல்லா பாட்டுமே அருமையான பாடல், கேட்ட நேயர்கள் எல்லாருக்குமே நன்றிகளை சொல்லிடலாம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 9:30. நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: இரவின் இனிமையை மெருகூட்டும் இன்னிசை கீதங்கள், இடைவிடா இசைமழையாக காற்றலைகளில் இனிய ராகம்.

0: தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். கேட்டு கசித்துக் கொண்டிருப்பது இனிய ராகம், இடைவிடாத இசை மழை.

딱 들었다.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இனிய ராகம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேர்கள் இணைவிற்கு நாளை காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மகள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு. பழம்படு பனை பதிப்பாளர் மா கேசவன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நாளை நண்பகல் 12:10 மங்கை நூலகத்தில் செயற்கை நுண்ணறிவும் வீட்டு வேலைகளும். 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். நாளை பிற்பகல் 2:30 திரைக்களஞ்சியத்தில் ஸ்ரீரங்கம் ஜி செல்வராஜ் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து பாடல்கள். நாளை பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் மதிப்பை கூட்டுவோம் வாழ்க்கை உயர்த்துவோம் நேர்முகம் பங்கேற்கிறார் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன், வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவர்கள். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 11:00. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:45 அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.